எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வாழை தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் ஜூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடிப்போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலி கொள்ள வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுன்னா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
2: கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போயிட்டு வந்துருந்தா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்குதானே பரவும்.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா?
0: சரிடா கண்ணு. ஏமா ஒரு முழக்கூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முழக்கூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
2: சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், நினைக்கிறேன் என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க கொஞ்சம் சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகும். சோ

0: ஹாய் பரி, நான் தான் உங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க. Hello listeners, you're listening to MOP Community Radio 107.8. இந்த காலத்துல நம்ம எல்லாரும் பெட்ஸ் வச்சுக்கிறத ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்கோம். ஆனா அந்த பெட்ஸுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா, அதோட ஃப்ரீடம் நம்ம எப்படி எல்லாம் பறிச்சுட்டு வந்து நம்ம வச்சிருக்கோம், அத பத்தின ஒரு பாட்டை ஒரு பையன் வந்து பாட போறான். அவன் பேர் என்ன, அவன் கிளாஸ், ஸ்கூல் எல்லாம் அவன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? உன் பேர் என்ன?
2: என் பேரு கேபி சுஜயகிரண். நான் வந்து சார் சிவசாமி கலாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மானன் விடுதலை பாட்டு சொல்ல போறேன். புள்ளிமானே கோபம் நீ கொள்வதேனோ கூறுவாய், கட்டவிழ்த்து விட்டதே காட்டை நோக்கி போகிறேன், ஒரு வினாடி கூட நான் உன்னை விட்டு இருப்பேனோ, உடனே நீயும் புறப்படு, ஒன்றாய் காடு செல்லலாம், காட்டை நோக்கி போகவா, கல்லு முள்ளும் குத்துமே, அம்மா அப்பா பாட்டி ஐ ஐயோ விட்டு வருவ, இருட்டி போனால் விளக்குமே இல்லை, எந்த காட்டிலே சிங்கம் புலி கரடியுமே சீறி வந்து கடிக்குமே, அப்படித்தான் அதிக கஷ்டம் இல்லையோ, சுற்றத்தார்கள் ஒருவரோ துள்ளி சுற்ற முடியுமோ, ஆசை கொண்ட உணவையும் அடைந்து தின்ன கூடுமோ, கழுத்து நோக என்னையாம் காட்டில் கட்டி போடுவார். இதனை கேட்டு அவன் மனம் இலக்கி போச்சு, மிதவும் ஐயோ பாவம் ஐயையோ, அவிழ்த்து விட்டேன் ஓடிடு என்று கூறி கழுத்திலே இருந்த கட்டவிழ்த்தன. காற்றை போல ஓடிடும் மானை கண்ட அவனுமே மகிழ்ச்சி கொல்ல ஆயினன். இந்த பாடலை எழுதியவர் அழவல்லியப்பா.
1: சூப்பரா சொன்னடா, இத உனக்கு யார் சொல்லி கொடுத்தா?
2: எங்க தமிழ் மிஸ்
1: சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது?
2: இங்கே நம்ம ஏதாவது அனிமல்ஸ வந்து அவங்க இஷ்டப்படி நம்ம வளர்க்க விடணும். எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம்னா நம்ம வந்து எப்பவுமே அதை கூண்டுலாம் வச்சிருக்கூடாது, அதோட இஷ்டப்படி நம்ம ஓட விடணும், பறக்கலாம் விடணும்.
1: பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோலாம் தெரியுதா? வெரி குட்,
2: நன்றி, வணக்கம்.
3: You're listening to MOP Community Radio 107.8.
4: Tati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Tati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the surgery to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: आप राय। வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே அபிராமி.
1: நான் உங்கள் ஆர்ஜே மகதி. உலக தற்கொலை தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு மனநலம் மற்றும் தற்கொலை தடுப்பு குறித்த ஒரு முக்கியமான நேர்காணலோட தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். தற்கொலை தடுப்பை பற்றி பேசும்போது அது
0: ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, அவங்க மனசை விட்டு பேச ஒரு சேஃபான ஸ்பேஸ குடுக்கிறது, தேவையான நேரத்துல சரியான உதவி கிடைக்க செய்யறது,
1: இது எல்லாமே அதுல ஒரு பகுதி தான். ஆனா நம்மள சுத்தி இருக்கிற ஒருத்தர் உண்மையாவே கஷ்டப்படுறாங்களான்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு எப்படி உதவுறது அப்படின்ற கேள்விகள் நம்ம நிறைய பேருக்குள்ள இருக்கு.
0: ஆமா, இந்த சந்தேகங்களுக்கு தெளிவான பயனுள்ள பதில்களை இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் மற்றும் எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி துணை ஆசிரியர் மிஸ் காவியா அவர்கள் பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம் மேம், எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி.
2: வணக்கம்.
0: வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேயோட கோர் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும், இந்த டேக்கான மெயின் பர்பஸ் என்னன்னு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா மேம்?
2: கண்டிப்பாக. ஸோ வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்றது வந்து நம்ம செப்டம்பர் 10 அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த டே வந்து ப்ரிடாமினண்ட்டாக ரெண்டு ரீசன் இருக்குது ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சூசைட் அப்படின்னு பேசினாலே ஒரு பெரிய தயக்கம் இருக்குது, அதை சுற்றி நிறைய பேர் ஓப்பனாக அதை பற்றி பேசுறது விரும்ப மாட்டாங்க, இல்லை அது அதை சுற்றி நிறைய ஒரு கூச்சம், ஒரு ஷேம் நிறையா இருக்கு. ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் தயக்கத்தை உடைக்கிறதுக்காகவும் இந்த ஷேம் அதை சுற்றி இருக்கிறத குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் நான் அப்சர்வ் பண்ணுறோம். இது தாண்டி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் சூசைட் அப்படின்றது வந்து தடுக்க வேண்டிய விஷயம், தடுக்கப்படலாம் அப்படின்றதையும் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த நாள் வந்து இந்த வருஷத்தில் ஒரு நாள் இதுக்குன்னே குறிப்பிட்டு பண்ணுறாங்க.
1: ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க மேம். நம்ம இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சூசைட் ப்ரிவென்ஷன் டேலாம் இருக்கும்போது தான் மென்டல் ஹெல்த் பற்றியே பேசுகிறோம். பட் டெய்லி லைஃப்பில் சூசைட் ப்ரிவென்ஷன் பற்றி அவேர்னஸ் இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இது வந்து உடல்நலம் மாதிரி தான். இப்போ நம்ம உடல்நலம் வந்து எவ்வளோ தூரம் டெய்லி மானிட்டர் பண்ணுறோம், இல்லை ரெகுலராகவாச்சும் மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஹார்ட் ரேட் லெவல்ஸ் எப்படி இருக்குது, பிபி லெவல் எப்படி இருக்குது, சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு, அதே மாதிரி தான் மென்டல் ஹெல்த்துக்குமே. ஸோ மென்டல் ஹெல்த்துமே வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நான் வந்து இதை கவனமாக பார்ப்பேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ரெகுலராக டெய்லி லைஃப்பில் ஸோ எவ்வளோ தூரம் சோகமாக இருக்காங்க, அவங்க மூட் இமோஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அது ரொம்ப பாதிக்குதா அவங்க அன்றாட வாழ்க்கையை அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும், அதை கவனிக்கணும். டெய்லி லைஃப்பில் அது கண்டிப்பாக தேவை.
0: கண்டிப்பா மேம். இந்த வருஷம் வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேயோட தீம் கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன்ஸ், அதாவது ஆக்ஷன்ஸ் மூலமா நம்பிக்கை உருவாக்குறதுன்னு சொல்லப்படுறாங்க. பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி ஆக்ஷன் மூலமா ஹோப்பை பில்ட் பண்ண முடியும் மேம்?
2: ஓகே, இந்த தீம் பார்த்தோன்னே எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம், அப்போ சூசைடை தடுக்கிறதுக்கு வந்து சைக்காலஜி படிக்கணுமா அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, ஆனால் டெய்லி லைஃப்பில் இப்போ சூசைடை தடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணி தான் அதை தடுக்கணும், அதுக்கு சைக்காலஜி படிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எவ்வளோ தூரம் டெய்லி காண்டாக்டில் இருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து திடீர்னு ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்கன்னா சோகமாக இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு, அதை போய் கேட்குறோம், இது எல்லாமே தான் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ். இது ஸ்டார்டிங் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப போதும். ஸோ தெரபிஸ்ட் கிட்ட தான் போகணும், கவுன்சிலர் கிட்ட தான் போகணும், சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எப்பயுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட நார்மல் பிஹேவியர் எப்படி இருக்கும், அதில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் தெரியுதா, அந்த மாற்றம் தெரிஞ்சா ஏன் அப்படி தெரியுதுன்றத கேட்குற ஒரு மனசு, கேட்கறதுக்கான விருப்பமும் நேரமும் பயன்படுத்தினாலே போதும்.
1: ஸோ இதை தொடர்ந்து ஒரு பர்சனுக்கு சூசைடல் தாட்ஸ் வரும்போது அவங்க மைண்டில் நான் எல்லாருக்குமே ஒரு பாரமாக இருக்கேன் அப்படின்லாம் தோன்றுதுல, இது ஏன் தோணுது, அது மாதிரி தாட்ஸ்லாம் வரும்போது அவங்க எப்படி அவங்களே சரி பண்ணிக்க முடியும்?
2: ஓகே, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ண வேணாம். இப்போ நார்மலாக நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுக்கே எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் வந்துச்சுன்னா அந்த டைமை சுற்றி வெறும் அந்த எக்ஸாம் இல்லை அந்த பிரச்சனை இது மட்டும்தான் நம்ம யோசிப்போம். இதுதான் வந்து சைக்காலஜியில் வந்து காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க, டெக்னிக்கலாக சொன்னால். ஆனால் நம்மளோட நினைப்பு எல்லாமே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் குறுகிரும். நம்மளுக்கு வேற எதுவுமே சுத்தி தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் சூசைடல் ஐடியேஷன் இருக்கிறவங்க, சூசைடை பற்றி யோசிக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும். அவங்கள சுற்றி இருக்க எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவாக தான் தெரியும். அவங்க சுற்றி நடக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க, அது நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. இது வந்து அவங்க வேணும்னே பண்ணுற ஒரு தப்பான விஷயம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்மளுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம்னா அதை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம், அதை நம்ம யோசிக்க வேணானே நினைப்போம், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கும். அப்போ நடக்கிறப்போ நான் பாரமாக இருக்கேன், யாருமே எனக்கு உதவி பண்ணல, என்னை தாங்கணும் யாராச்சு அப்படின்ற எண்ணம்லாம் வரப்போ அவங்களுக்கு அவங்கள பற்றின எண்ணம் வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆயிடும், நானும் ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுறேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், இந்த எண்ணங்கள் எனக்கு வருது, உண்மையிலே எனக்கு கூட உதவுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்றது அந்த ஒரு செகண்ட். இது என்ன பிரச்சனை ஆகும்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செகண்ட் அதை எடுத்து யோசிக்க முடியாது, அந்த இடத்துல தான் சுத்தி இருக்கிறவங்க உதவி பண்ணணும். நீங்களா போய் கேட்கணும், நான் என்னால உதவி பண்ண முடியுமா, நான் இருக்கேன் உனக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம கேட்கணும்னு சொல்றோம். ஸோ இதுதான் எக்ஸாக்டா, ஒரு செகண்ட் நின்று எனக்கு வர எண்ணங்கள் வந்து கரெக்டு தானா சரிதானா, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, யாராச்சும் உண்மையிலே எனக்கு கேட்குறாங்க, நான் உங்க உதவியை நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டேனா அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சா போதும், அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: டிப்ரெஷன் வர்சஸ் நார்மல் சேட்னஸ், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன மேம்? இப்போ நம்ம சேடா இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் லெவல் ப்ராப்ளமா மாறுறதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: ஓகே, டிப்ரெஷன் சேட்னஸ் இது வந்து மேலோட்டமாக பார்க்குறப்போ நம்மளோட டெய்லி லைஃப் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சும்மா சோகமாக இருக்கிறதே வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது பேச்சு வழக்கில் அதை நார்மலைஸ் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு எனக்கு உடன்பாடு இல்லை, அதுக்கு என்னோடய ஒப்பீனியனே கண்டிப்பாக வேறு. ஆனால் நீங்கள் உண்மையிலே டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கிளினிக்கில் யாராவது ஏதாவது ஒருத்தவங்க உண்மையிலே டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப நல்லா உங்களால் உணரவே முடியும். இப்போ நார்மல் சோகம் அப்படின்றது எதனால வரும்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், அதனால இப்போ வேலை போயிருக்கலாம், இல்லை காலேஜ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லை மார்க் குறைஞ்சி வந்திருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் சோகமாக ஃபீல் ஆகுது, நான் நினச்ச அளவுக்கு வரல, ஏன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக இருக்கும். இந்த சோகம் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், ஓகே ஒரு அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் இருக்கலாம், இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள், ஒரு வாரம் ரெண்டு வாரம் இவ்வளோதான் மேக்ஸிமம் இருக்கும். அது இந்த சோகமுமே கண்டினியூஸாக இருக்காது, விட்டு விட்டு வரும். இப்போ அந்த நாளில் திடீர்னு பேப்பர் கொடுத்தாருன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கும், அடுத்த பிரேக் வந்துச்சுன்னா கேன்டீனில் ரொம்ப ஜாலியாக இருவீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சோகம் இருக்கும், திரும்ப எக்ஸாம் பற்றி நினச்சா மேபி சோகமாகலாம். ஸோ விட்டு விட்டு வர மாதிரி தான் இருக்கும், இதுதான் நார்மல் சோகமோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னே சொல்லலாம். ஆனால் டிப்ரெஷன் வந்து இப்படி இருக்காது, டிப்ரெஷனோட இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க சோகம் ஆகுறாங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது, ஒன்று அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் இருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அதனால அவங்க சோகமாக ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காரணமே இல்லாமல் கூட அவங்க சோகமாயிடலாம், ரெண்டு விதமாகவும் நடக்கும், அவங்க அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அவங்களுக்கு நடுவில் இப்போ சொன்னேன் இல்லையா, நார்மல் சோகம்ல நம்ம நடுவில் கொஞ்சம் சந்தோஷம் ஆகலாம், திடீர்னு உங்களுக்கு கேன்டீன் போனீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுனீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் சந்தோஷம் வரும். ஆனால் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு அது வரவே வராது, கண்டினியூஸாக அந்த சோகம் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், குறைஞ்சது ரெண்டு வாரமாச்சும் இருக்கணும், ரெண்டு வாரமாச்சும் இருந்தால் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியா இருக்கும். ஸோ குறைஞ்சதான் அவங்களுக்கு ரெண்டு வாரம் இருக்கும். அப்போ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற எல்லாருக்குமே ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்கும், கொஞ்சம் கூட அவங்க அந்த பிரேக்கே இல்லாமல் கண்டினியூஸாக சோகமாக இருப்பாங்க. அது தாண்டி உடல் ரீதியாக நிறையா சிம்டம்ஸ் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. எவ்வளோ டயர்டுனா டெய்லி வேலைக்கு போகிறதுன்னு மட்டும் கிடையாது, அவங்களோட அன்றாட வேலையை அவங்களால பார்க்க முடியாது. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறாங்கன்னா பண்ண முடியாது, குளிக்கிறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், துணி துவைக்கிறது கஷ்டமாக இருக்கும், பல்லு விளக்குறது கஷ்டமாக இருக்கும். இது நம்ம சொல்கிறப்போ இதுலலாம் என்னடா கஷ்டம் அப்படின்னா நம்மளுக்கு தோணும், ஆனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபெட்டிக், அவ்வளோ லெவலுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் அப்படின்றப்போ அதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிப்ரெஷன் அண்ட் நம்ம நார்மலாக சோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு.
1: டிப்ரெஷனோட

0: லெவலுக்காச்சு நம்ம அவங்கள கவனிக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் பாக்குறதுக்கான டைமும் இல்ல, எனர்ஜியும் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், கவனிங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நீங்க பாக்கணும். நம்ம நம்மளுக்கு மட்டும்தான் ஓடுறோம் அப்படின்றது கிடையாது. நம்மள மாதிரியே நம்ம கூட ஒரு 10 பேர் ஓடுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, கவனிச்ச உடனே அதை போய் கேட்கிற லெவலுக்கான ஒரு ஒரு ஆர்வம் இருக்கணும். அவங்க கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சுட்டு சரி ஓகே பாட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற தன்மை வந்து இப்போ நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம கவனிக்கிறோமா, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே போய் என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, நான் இருக்கேன் உதவி பண்றதுக்கு, நமக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நான் உதவி பண்றேன் என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றேன், நான் இருக்கேன் அவங்க கூட, ஏதாச்சும் உதவினா தாராளமா நீ என்கிட்ட கேளு அப்படின்றத நம்ம சொல்லலாம். நான் உதவிக்கு இருக்கேன் அப்படின்றத தெரியப்படுத்தலாம். இது ரெண்டு தான் மேஜரா நம்ம பண்ணணும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மேம். இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக்கப் ஆர் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும் போது இமீடியேட்டாக மைண்டுக்கு தப்பான தாட்ஸ்லாம் ஸ்ட்ரைக் ஆகும். அதுவும் மோஸ்டாக சூசைடல் கேஸ் பிரேக்கப்ஸ் அண்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னாலேயும் நடக்குதுன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்படி இன்டென்ஸ் எமோஷ்னல் பெயினில் இருக்கவங்களுக்கு இந்த ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண ரிசைலியன்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது மேம்?
0: ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து வேற வேற கோணங்கள்ல இருக்கு. நிறைய விதமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. அதுல பிரேக்கப் ஆகுறது இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப் விழுகிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். நான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஒன்றும் அரிய விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் பிரேக்கப் ஆகுது அப்படின்னு கிடையாது. இதை எப்படி டீல் பண்ணுறது ஒரு எஸ்பெஷலாக ஒரு யங் ஏஜில் அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபஸ்ட்டு வந்து நிறையா இது. இப்போ நான் ஸ்கூல் கவுன்சிலராக இருந்தேன். இப்போ அப்போ ஸ்கூல் கவுன்சிலர் ஸ்கூல் பசங்கள்லாம் வருவாங்க. வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய அந்த மொத்த கிளாஸும் இன்னும் அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக போகிறது, அந்த பையனுக்கு அகேன்ஸ்டாக போகிறது, இந்த மாதிரி நிறையா பழக்கங்கள், அது நிறையா ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணலாம் இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, சோகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் தட் யூ வில் பி சேட். நம்ம சோகமாக தான் இருக்க போகிறோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். பிரேக்கப்லாம் ஆச்சுன்னா வந்து அந்த வலியோ அந்த சோகமோ நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு அது எவ்வளோ வேல்யூன்றதை நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு. ஸோ சோகமாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்றத ஏற்றுக்கணும். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப சோகமாக ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற அளவு, அந்த அளவுக்கு நான், நீங்கள் தான் சைக்காலஜிஸ்ட் தான் சொல்லிட்டாங்களே சோகமாக இருப்பாங்க, நான் அப்போ நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. சோகமாக இருக்கலாம், ஆனால் அது வந்து உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம். எல்லாம் இருக்கட்டும், கரெக்டான நேரத்தில் போய் உதவி கேட்குற தன்மையும் இருக்கணும். உங்களுக்கு சுற்றி உதவி பண்ணுறதுக்கு ஆளுங்களும் இருக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்த உடனே அந்த பார்ட்னரோடய நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுருவாங்க, நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்காது. எஸ்பெஷலாக இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பார்ட்னரோடையே தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசாத, அவன் ஃபேமிலியோட பேசாத, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போவே மேக் ஷுர் உங்கள் மக்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து பிரேக்கப் அப்போ தான் பண்ணணும்னு இல்லை, இது பொதுவாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களோட அடையாளம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது. ரிலேஷன்ஷிப்னால் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க விட்டு போனனாலே எனக்கு வாழ்க்கையே கிடையாது, அவங்க விட்டுட்டு போனனாலே எனக்கு எதிர்காலமே கிடையாது, அந்த எண்ணங்கள். அவ்வளோ தூரம் நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்டாச் ஆகிடக்கூடாது. அவங்க என் கூட இருந்தாங்க, என் வாழ்க்கை பயணத்தில் கொஞ்ச நாள் என் கூட வந்தாங்க, இப்போ அவங்க வேற பயணத்தில் போகிறாங்க, நான் வேற பயணத்தில் போகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு புரிதல், இது எதுவுமே பிரேக்கப் அப்போ நடக்காது, பிரேக்கப்புக்கு முன்னாடியிலேருந்தே இது நடக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கிறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றப்ப தொடர்ந்து இந்த இது அவங்க பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் பிரேக்கப் அப்போ அது கொஞ்சமாச்சும் ஒர்க் ஆகும். இல்லை நம்ம பிரேக்கப் அப்போ நீ இப்படி பாரு, நீ இப்படி, உனக்கு வாழ்க்கை இருக்குது, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அவன் ரொம்ப சோகத்தில் இருக்கான், அங்கே போயிட்டு நாங்கள் இருக்கோம் நீங்கள் இருக்கோம் அப்படின்னா நடக்காது. ஸோ இதெல்லாம் தாண்டி நேரம், அவங்களுக்கு டைம் ஆகும் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு. ஸோ அதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் புரிஞ்சுக்கணும். அதை போட்டு ப்ரெஷர் பண்ணிவிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணுங்கள், இன்னொரு ரிலேஷன்ஷிப் போங்க, அதெல்லாம் சரி கிடையாது. அவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கான நேரமும் சுற்றி இருக்கிறவங்க கொடுக்கணும். இவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அப்டேட்ஸ் கொடுக்கணும். நான் நல்லா தான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்ற அளவுக்காச்சும் அப்டேட்ஸ் கொடுக்கணும்.
2: அதே மாதிரி இந்த சொசைட்டியில் மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ் லைக் LGBTQ+ யூத்ஸ் அண்ட் விமன் கிட்ட தான் சூசைட் ரேட்ஸ் ஹையாக இருக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது. அவங்களுக்கு நம்ம சொசைட்டி என்ன மாதிரியான சேஃப் ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும், அப்புறம் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சொசைட்டி வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்.

0: கவர்மெண்ட்டும் சரி, இல்லை ஒர்க்கிங் பிளேசஸும் சரி, இல்லை நம்ம காலேஜும் சரி. இப்போ நம்ம காலேஜில் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்தோன்னே சைன் பண்ணியிருப்பீங்க ஆன்டி ராகிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராகிங்கோ புல்லிங்கோ வந்து நம்ம காலேஜில் அலௌடு கிடையாது. அது மாதிரி அதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன கான்சிக்வன்ஸ் வரும், அது லீகல் லெவலில் வரைக்கும் கான்சிக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ்லேயும் சேம், இவங்க எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இல்லை இவங்க ஒரு மார்ஜினைஸ் கம்யூனிட்டியை சார்ந்தவங்கன்ற காரணத்தினால அவங்கள குறைச்சி பேசுகிறதோ அந்த மாதிரியான எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு என்ன கான்சிக்வன்ஸ் இருக்கும் அப்படின்ற பாலிசி வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆகி அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லப்படுத்தணும். இந்த மாதிரி இது நான் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுதான் அதுக்கான கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து அது பேப்பரில் மட்டும் இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்தணும். இப்போது சும்மா எங்கள் காலேஜில் இருக்குது அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. உண்மையிலே அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். அப்போ அந்த பாலிசியை அவங்க அந்த இடத்துல நடத்தி காட்டணும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஒரு இடத்துல ஒரு இன்க்ளூசிவான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி கூட வேலை பார்க்குறவங்க, நம்மளுக்கு இப்போ ஹையரார்க்கி இருக்கும், மேனேஜர் இருப்பாங்க, டீம் இருப்பாங்க. ஸோ இந்த இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு புரிதலோட வேலை பார்க்கணும், ஒரு எம்பத்தியாக வேலை பார்க்கணும். அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும், அவங்களும் நம்ம சக மனிதர்கள் தான். அப்போ அதை ஏற்றுக்கிட்டு அவங்க ஏதாவது கஷ்டம் சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்டு கவனிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். அது சாதாரண மனிதாபிமானம், அது எல்லாருக்கும் இருக்கும்.
1: கண்டிப்பா மேம், இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஒரு லிசனரா நம்ம கிட்ட ஒரு பர்சன் வருத்தப்பட்டு பேசும்போது அட்வைஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன? அட்வைஸ் பண்றதுக்கு பதிலா என்னெல்லாம் பண்ணலாம்னு உங்க சஜஷன்ஸ் மேம்?
0: உங்க ஃப்ரெண்டே வந்து உங்களுக்கு ஏதோ கஷ்டம், எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: கவலைப்படாத, அடுத்த எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
0: ஓகே, இந்த மாதிரி சொல்கிறது கரெக்டு. ஆனால் ஒருத்தவங்க ரொம்ப சோகத்தில் வந்து ஏதோ பேசுகிறப்போ எடுத்தோடனே கவலைப்படாத அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்கை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம பண்ணுற முதல் தப்பு. இது வந்து எல்லாருமே பண்ணுறது தான். அப்போ நாங்கள் பண்ணதெல்லாம் இத்தனை வருஷமாக தப்பா அப்படின்னா இதை சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை கொஞ்சம் காலம் கழித்து சொல்லணும். ஸோ எடுத்தோடனே இதை சொன்னீங்கன்னா இட் வோன்ட் ஒர்க், அந்த இம்பாக்ட் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்கன்னா ஒன்று நம்ம இந்த தப்பு பண்ணுவோம், இது பேர் இன்வாலிடேட்டிங்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபீலிங்ஸை வந்து மனசில் கருதாமல் இதெல்லாம் ஓகே பார்த்துக்கலாம் விடு, இதுக்கு ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருது. எடுத்தோடனே சரி அடுத்த எக்ஸாமில் நல்லா பண்ணு, அடுத்து இப்போ இந்த எக்ஸாமில் வந்து ஒழுங்காக படிக்க முடியல, அடுத்த எக்ஸாமில் ஒழுங்காக படினா இது அவங்களுக்கே தெரியும். அப்போ அதை நம்ம அந்த இடத்துல சொல்லி அதை இது பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக அட்வைஸ் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. இது ரெண்டு தான் வந்து நார்மலாக நான் பார்க்குற எல்லாருக்கு மத்தியில் பார்க்குற ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா அதை ஃபுல்லாக காது கொடுத்து கூட்டி கேட்கணும். அதுக்குன்னு சும்மா ஃபோனை நோண்டிட்டு ரீல்ஸ் நோண்டிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறது இல்லை, அவங்களுக்கு ஃபுல் 100% கவனம் கொடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு அதை ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சுது அப்படின்றத ஷேர் பண்ணணும். உனக்கு இது நடந்திருக்கு, அதனால உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் ஆகுது, கரெக்டா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணலாமா, உனக்கு சொல்யூஷன் தேவையா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு சும்மா புலம்புறத மட்டும் போதும் மச்சான் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, புலம்புறத மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். நிறைய பேருக்கு அந்த பாரத்தை வெளியே சொல்லிட்டாலே அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாயிருவாங்க, அதனால அந்த இடத்துல மட்டும் இருந்தாலே போதும். ஆனால் அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவி தேவைப்படுதுன்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உதவியை செஞ்சால் பெட்டர்.
3: இப்போ இருக்க நிறைய பெண்கள் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காததுனால இது அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸாக மாறுமா?
0: சூசைடல் தாட்ஸ் அவ்வளோ இன்டென்சிட்டியாக மாறுமா அப்படின்னா மாறலாம், மாறாமையும் போகலாம். கேரண்டி கிடையாது, 100% கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நார்மலாகவே ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து சோகமாகலாம், அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா அம்மாக்களும் சோகமாகவாங்களான்னா தெரியல, ஆனால் நிறைய அம்மாக்கள் வந்து சோகமாவாங்க. அது வந்து ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறந்தோடனே வரக்கூடிய ப்ளூஸ், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சும்மா சோகம், அது ஒரு சோகம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, கொஞ்சம் நாளில் வந்து அதுவாக போயிடும். டிப்ரெஷன் எப்போ ஆகும்னா 2 வாரத்துக்கு மேலேயும் அதே மாதிரி இருக்காங்க, அதில் கொஞ்சம் கூட அவங்களால சந்தோஷமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னா அது டிப்ரெஷனாக மாறும். இந்த டிப்ரெஷன் வந்து சூசைடல் ஐடியேஷனாக மாறுமா அப்படின்றது வந்து கேரண்டி கிடையாது. இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். ஆனால் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனே வராமல் நம்ம தடுக்கணும், அதுதான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ரெண்டு விஷயம் நடக்கும் ப்ரெக்னென்சியில் இருக்கிறப்ப. ஒன்று வந்து அவங்க பாடி லெவலில் பயங்கர சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ஹார்மோனல்ஸாகவும் சரி பயாலஜிக்கலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவுமே அவங்க உடம்புல பயங்கர சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போது அதுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணணும். அவங்க பிஹேவியர் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும், திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு அழுகலாம், எல்லாமே நடக்கலாம். ஏன்னா அவங்க பிரெயினில் வந்து அவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்குது, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் அவங்க அப்படி நடந்துப்பாங்க. இன்னொன்று வந்து குழந்தை பிறந்துருச்சு, அப்போது அந்த குழந்தைக்கு வந்து அவங்க கவனிக்கணும், அந்த குழந்தைக்கு அவங்க ஃபீட் பண்ணணும், அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அப்போ அதெல்லாம் பண்ணுறப்ப அவங்களால ஒழுங்காக தூங்க முடியாது, அந்த குழந்தை திடீர்னு அழுகும், நைட்லாம் அழுகலாம். அப்போ அவங்க முழிச்சு அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தூக்கமின்மை அண்ட் திஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து அவங்கள டிப்ரெஷனில் ஈஸியாக கொண்டு போகலாம், அது ஈஸியாக புஷ் ஆகும். இந்த இடத்துலலாம் ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அந்த குழந்தைய அம்மா தூங்கட்டும், குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், யாராவது கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தா நம்ம அதை தடுக்கலாம், அவங்க டிப்ரெஷன் போகாமல் சப்போர்ட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அவங்க ஹார்மோனலாக இருக்காங்க அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து என்ன மாதிரி பேசுவாங்கன்னா, உங்களுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க, ஏன் டல்லாக இருக்கீங்க, இப்படி நம்ம கேட்ட உடனே அவங்களுக்கே அது தோண ஆரம்பிச்சிடும். ஆமாம், நான் என் குழந்தை பிறந்தா நான் சந்தோஷமாக தானே இருக்கணும், நான் ஏன் சோகமாக இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். அது வந்து அவங்கள ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நான் நல்ல அம்மா இல்லையோ, அதனால தான் எனக்கு இப்படி தோணுதோ, ஒருவேளை எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதோ. அப்போது நீங்கள் முதல்ல கேட்டிங்க இல்லையா, அந்த சூசைடில் நிறையா தாட்ஸ் வரும், இந்த மாதிரி அவங்க தாட்ஸே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நம்ம போடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் மாறலாம், டக்கு டக்குன்னு மாறலாம், அவங்க இமோஷன்ஸும் டக்கு டக்குன்னு மாறலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். கொஞ்ச நாளில் அவங்களே மீண்டு வந்துடுவாங்க. டிப்ரெஷன் போயிட்டாங்கன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலோ கவுன்சிலரோ சைக்காலஜிஸ்டோ கூட்டிகிட்டு போகணும்.
1: கண்டிப்பாக புரிதல் இருக்கும்னு நம்புகிறேன் மேம். நம்ம கல்ச்சரில் சின்ன வயசுல இருந்தே பசங்க அழக்கூடாது, பிஎம்ஏன்னு சொல்லி வளர்க்குறாங்க. இந்த எமோஷ்னல் சப்ரெஷன் மென்டல் ஹெல்த்தை எப்படி சைலண்டாக பாதிக்குது?
0: இது வந்து இதோடைய தாக்கம் வந்து இப்போது நான் வந்து வெளிப்படையாக நிறையா லைஃப் எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறையா பேருக்கு வந்து மேரேஜ் ஆகுது இந்த டைமில் தான். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக அப்பப்போ ரொம்ப கோபமாகி ரொம்ப வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ திடீர்னு வந்து அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப ஹார்ஷாக திட்டுறாங்க, எதுக்கு அவ்வளோ ஹார்ஷாக திட்டுறாங்கன்னு தெரில, அந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள், அவங்க இமோஷனல் அவுட் பர்ஸ்ட் ஆகுது, தேக்கி வச்ச இமோஷன்லாம் திடீர்னு ஒரே இடத்துல வந்து கொட்டுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது அபியூஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்க்கு போகலாம், இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி போகலாம். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம பசங்களை அந்த மாதிரி இமோஷனை காட்டாத, அழுகாத இப்படின்லாம் சொல்லி வளர்க்காம கரெக்டாக அதை எப்படி வெளிப்படுத்துறது, அதை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு பாதிக்காமல் கரெக்டாக அதை வெளியே சொல்கிறது அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைனா அது கொஞ்சம் அக்ரெசிவாகவே மாறலாம். அவங்க கொஞ்சம் அந்த கோவத்தை வந்து ஒழுங்காக வெளிப்படுத்த தெரியாமல் பொருட்களை போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்களை தாக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரியும் பண்ணிடலாம். அப்போ எப்படி இதை ப்ராப்பராக வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைனா இது வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை பாதிக்க ஆரம்பிக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்க லைஃப் பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்பை பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த கல்யாணம் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ். ஸோ நம்ம வளர்ப்பிலேயே பேரண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
2: ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னீங்க மேம். ஸோ சைல்ட்ஹுட்டில் அப்யூஸ் அண்ட் ஏர்லி ட்ராமா ஃபேஸ் பண்ணுற குழந்தைங்களாம் அவங்க வளரும் போது இந்த டீப் வூண்ட்ஸ்லாம் சூசைடல் தாட்ஸாக மாறுறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, இதை அவங்க எப்படி முன்னாடியே தடுக்க முடியும்?
0: சொன்ன மாதிரி தான், எல்லாமே சூசைடல் தாட்ஸாக தான் மாறணும்னு அவசியம் இல்லை, அது வந்து வேறு மனநிலை நோயாக கூட மாறி வரலாம். சூசைடு தான் என் பாயிண்ட் அப்படின்னு கிடையாது, வேறு மனநிலை நோயாக கண்டிப்பாக வரலாம். இப்போ சின்ன வயசில் வந்து இந்த பேரண்ட்டோட அன்பு கிடைக்காதவங்க அவங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இப்போது நாங்கள் அதே ஸ்கூல் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் இருந்தது. ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் வந்து அப்யூஸ் ஆகிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு, அவங்க வீட்டில் வந்து ஃபிசிக்கல் அசால்ட் ரொம்ப அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அந்த குழந்தைங்கலாம் வந்து செஷன் வரப்போ அவங்களுக்கு வந்து அவங்க மூஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷனுமே தெரியாது, அப்படியே நியூட்ரலாக இருப்பாங்க. இது நான் வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் பசங்க கூட கிடையாது, இதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் பசங்க, 8th 7th ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்க. அவங்க வராங்க, அவங்க வந்து நம்ம முன்னாடி உட்காடுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்போம்ல, இந்த சின்ன வயசில் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வாழ்க்கையில் எல்லா பாரமும் அவங்க மேலே போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க நடந்து வர்றதுலேருந்து, அவங்க உட்காறதுலேருந்து, அவங்க பேசுகிறதுலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்போது அவ்வளோ சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து நம்ம மாத்துறோம், அவங்களால சந்தோஷமான இமோஷன்ஸே ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஃபார்ம் பண்ண முடியல, நம்பி பேச முடியல. இப்போ நான் இதை உங்ககிட்ட சொன்னேன்னா இதில் என்ன மாற்றம் நடக்க போகுது? நான் வீட்டில் போய் அடிதான் வாங்க போகிறேன், உங்களால் என்ன பண்ணிட முடியும்? அந்த ஒரு வாழ்க்கையில் நினச்ச ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, ஒரு ஹோப் அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் ஆயிடுது. அப்போ அவங்க வாழணும் அப்படின்றதுக்காக தான் வாழ்கிறாங்க. எப்போ 8th ஸ்டாண்டர்டில் இன்னும் அவங்களுக்கு அவ்வளோ வருஷம் இருக்குது அவங்க வாழ்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் இது சின்ன வயசில் நடக்கிற ட்ராமாஸ்னால தான் வருது. அவங்களால ஒழுங்காக ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்க முடியாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்காது, அவங்க அவங்களோட கஷ்டத்தை தனியாக சுமந்துட்டு இருப்பாங்க, யாரு கூடயும் ஷேரும் பண்ண மாட்டாங்க. அப்போது அதெல்லாமே வந்து ஒரு இந்த ட்ராமாவில் நடக்கிற விஷயம் தான், இந்த பாதிப்பு தான் அவங்களை அவ்வளோ தூரம் தாக்குது. அப்போது இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்.
2: இதை எப்படி அவங்க தடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஹோப்பை வந்து அவங்க எப்படி திருப்பி பில்ட் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: இந்த ஹோப்பை பில்ட் பண்ணுறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து அவங்க லைஃப்பில் தானாகவே நடக்கலாம். இப்போ அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கலாம், இல்லை ஒரு சர்க்கிளே வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு வந்து நல்ல டீச்சர்ஸ் கிடச்சிருக்கலாம். நிறைய பேர் நான் ஸ்கூல் கவுன்சிலிங் போகிறப்போ அவங்க டீச்சர்ஸ் மூலியமாக தான் எனக்கு ரெஃபரே பண்ணுவாங்க, நீங்கள் இவங்களை பாருங்கள், இந்த பொண்ணு நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நல்ல டீச்சர்ஸ், அப்போ திடீர்னு அவங்க வாழ்க்கையில் பார்த்த அது வரைக்கும் பார்த்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப ஃபிசிக்கலாக அடிக்கிற அளவுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப், திடீர்னு அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ரிலேட்டிவ்ஸையும் பார்க்குறாங்க, அப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் ஐடியாஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் கிடைக்கல, ஆனால் இந்த மாதிரி மக்கள், நல்ல மக்கள் இருக்காங்க, என்னை பார்த்துக்கூடிய மக்கள் இருக்காங்க, எனக்கு அன்பு தரக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அப்போது அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதை தாண்டி இந்த மாதிரி பசங்களுக்கு, இல்லை அபியூஸ் போகிற பசங்களுக்கு, சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினாவோ, இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசினாவோ, இல்லை ஒரு கவுன்சிலருக்கு எக்ஸ்போஸ் ஆனாவோ, அவங்க வந்து அந்த இடமுமே எனக்கு இவ்வளோ பாரம் இருக்குது, எனக்கு இது இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றத சொல்கிறதுக்கான இடம் கொடுக்குறவங்க அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடம் நம்ம கொடுத்தா அதை இறக்கி வைக்கிற அளவுக்காச்சு அவங்களுக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும்.
1: ரொம்ப நல்லாவே புரிஞ்சிச்சு மேம். ஸ்கூலில் நடக்கிற கண்டினியூஸ் ஃபைட்ஸ், டொமஸ்டிக் அப்யூஸ், இல்லைனா டிஸ்ஃபங்க்ஷனல் குடும்ப சூழல் பற்றி வளர்ற பிள்ளைங்களுக்கு அன்சேஃப் ஃபீலிங் அண்ட் க்ரானிக் ஆங்ஸைட்டி வருது. குடும்ப சூழல் மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு எந்த அளவுக்கு அடிப்படையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
0: நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி மக்கள், அதாவது எக்கனாமிக்கலாக ரொம்ப பேக்ரவுண்ட் இல்லாத மக்கள், அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரண்ட்ஸுமே ரெண்டு வேலை பார்க்குறவங்க, மூணு வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போது வந்து நிறையா சண்டை நடக்கும், சப்ஸ்டன்ஸ் யூஸ் மேஜராக, பேரண்ட்ஸ் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ட்ரிங்க் எடுப்பாங்க, அதனால வீட்டுக்குள்ளே நிறையா சண்டை வரும். பசங்கள்லாம் வந்து சொல்கிறதே என்னவாக இருக்குன்னா, எனக்கு வீட்டு போகவே பிடிக்கல, நான் ஸ்கூல்லே இருக்கேன், நீங்கள் காலேஜ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு முடித்தாலே கிளம்பி ஓடுறவங்க, அவங்க வந்து நான் இருக்கேன் ஸ்கூல்லே இருக்கேன், 9 மணி இருக்கேன், 10 மணி இருக்கேன், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைங்க அப்படின்னு. அவங்க வீட்டுக்கே போக பிடிக்கல, ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ சண்டை நடக்குது, நான் இங்கேயே இருக்கேன். இதில் இன்னொரு சில குழந்தைங்கள் எப்படி இருக்காங்கன்னா, எல்டஸ்ட் மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வீட்டு வேலையும் எடுத்து பண்ணணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல சண்டை ஆயிரும், யாராவது கோச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னா அந்த வீட்டு வேலையும் அந்த மூத்த பொண்ணை எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க தம்பியையும் பார்த்துக்கணும், அந்த பொண்ணே 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது, அப்போ அவங்க ஒரு தம்பியை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பியை பார்க்கணும், அந்த தம்பிக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரணும், ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும், இவ்வளோ பொறுப்புணர்வு வருது. எனக்கு ரொம்ப பர்சனலாக தோன்றது என்னென்னா, சைல்டுஹுட் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தைக்கு வந்து அந்த சைல்டுஹுட், அந்த சைல்டிஷ்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வீட்டில் கான்ஃப்ளிக்ட் பார்க்குற பசங்களுக்கு வந்து அந்த சைல்டிஷ்னஸ்ஸே இருக்காது, அவங்க அந்த குழந்தை பருவத்தை என்ஜாயே பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப அடல்ட்டாக ரொம்ப பொறுப்பு, அந்த பொறுப்பெல்லாம் சீக்கிரமே கையெடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து அவங்கள பர்சனலாக ரொம்ப நிறைய இடத்துல பாதிச்சிருக்கு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பேரண்ட்ஸ் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நர்வ்ஸ் நரம்பு எல்லாமே வந்து ஒரு மாதிரி எப்பயுமே ஆங்ஸ் பதட்டமாகவே இருக்காங்க. எப்போ வேணாலும் சண்டை நடக்கும், எங்கள் அப்பா அம்மா நடுவில் எப்போ வேணாலும் சண்டை நடக்கும் அப்படின்றப்ப எப்பயுமே ரெடியாக இருப்பாங்க. இது வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க நரம்பு மண்டலம் அப்படியே பழகிரும், ஓகே நம்ம எப்போனாலும் ரெடியாக இருக்கணும். அப்போ நாளை பின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தாலுமே உடனே அவங்க பதட்டம், உடனே டென்ஷன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது, அவங்க இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. ஸோ இந்த ஸ்கூலில் நாங்கள் ஒரு பொண்ணு பார்த்தோம், அவங்க அம்மா அப்பா வந்து பயங்கர சண்டை, அவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், ரொம்ப ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது. ஸோ அவர் வந்து பயங்கர சண்டை, அடி தடி சண்டை தான், அப்படி ஒரு சண்டை நடக்கும். அந்த பொண்ணுலாம் நிறையா உடம்புல காயங்களோட ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி வரப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் பேரண்ட்ஸ் நடுவில் சண்டை நடக்கிறப்போ நான் நடுவில் போயிட்டேன், அதனால எனக்கு அடி விழுந்ததுன்னு. ஸோ அப்போ அது ஒரு விதமான தாக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது. திடீர்னு கிளாஸில் யாராச்சும் சத்தமாக ஏய் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணு பயந்துருது, ஃப்ரீஸ் ஆயிடுது அப்படியே. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேரண்ட் கிட்ட நடக்கிற அந்த எக்ஸ்போஷர் தான். அவங்க அந்த மாதிரி

0: ஒரு இடத்துல அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க நரம்பு அவங்க வளர்ச்சியை அதை பாதிக்குது, அவங்க நரம்பின் வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்காத அன்பை வெளியே தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ வெளியே தேடுறப்போ நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிடலாம், அது பண்ணிடலாம் தான், கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு இல்லை, ஏதாவது ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துகிட்டு வந்தீங்களே இங்கே போய் அவங்க மாட்டிக்கலாம். ஏன்னா யாராச்சும் அன்பு கொஞ்சம் அன்பு காமிச்சாலே அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியுது, அப்போ அது ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணப்படுது, இல்லை அவங்களை கேலிக்கு உண்டாக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம்.
1: நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் இல்லைன்னா கவுன்சிலர் கிட்ட ஹெல்ப் சீக் பண்ணவே ஹெசிடேட் பண்ணுறாங்க, யாராச்சும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த ஹெசிடேஷன் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஹெல்ப் சீக் பண்ணுறது எப்படி என்கரேஜ் பண்ணலாம்?
0: இப்படி என்கரேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம மக்கள் நம்ம ஃபேமிலிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக இருப்பாங்க, அவங்கவுங்க வேலை இருக்குது. இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்னா கஷ்டம், அவங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் வேலைக்கு போயிட்டப்ப எல்லோரும் தனித்தனியாக போனோடனே அந்த ஸ்பேஸ் அந்த டைமோ ஸ்பேஸோ கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்கில் போய் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று அந்த டைம் உங்களுக்காக அவங்க ஒதுக்குறாங்க, அது அவங்க வேலையும் கூட. ஸோ நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கவுன்சிலிங்க்கு போகிறதே ஒரு பாரமாக, அவங்க பாவம் கஷ்டப்படுவாங்க, நான் பிரச்சனை சொன்னால் அப்படின்னா எங்கள் வேலையாக தான் தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அந்த நேரம் உங்களுக்கானது, உங்களுக்காக தான் அவங்க செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்கள் காசு கொடுக்கறதுக்காகன்னு மட்டும் இல்லை, அவங்க அதுக்கு தான் பயிற்சி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ரீசன் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் ஏன் ப்ரொஃபஷனல்கிட்ட போகணும் அப்படின்றதுக்கு ரீசனை எடுத்து சொல்லலாம். இன்னொன்று வந்து, இப்போ நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அட்வைஸ் மூடுக்கு மாறிடுவாங்க ஒரு பிரச்சனை சொன்னோடனே, ஆனால் அது ஒரு ப்ரொஃபஷனல் பண்ண மாட்டாங்க, அவங்க வெயிட் பண்ணுவாங்க, உங்களவே யோசிக்க வைப்பாங்க, அந்த மாதிரியான சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் போய் உங்கள் பிரச்சனை சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஒரு நிர்பந்தம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில், நான் சொன்னேன் ஒரு மணி நேரம் நான் அவன்கிட்ட பேசிட்டேன், அவன் டைமை நான் எடுத்துட்டேன், நாளை பின்னா அவனுக்கு பிரச்சனை வந்தால் நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக வரலாம். எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்பல்ஷன் இருக்கும், நானும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ரொஃபஷனலுக்கு கிடையாது, நீங்கள் தான் போகிறீங்க, அவங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஸோ அந்த நிர்பந்தம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக தேர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட், அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட ஜட்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இருக்குது, ஒரு 0.01% இருக்குது, ஆனால் அது ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கிடையாது. ஏன்னா நீங்கள் யாரோ அவங்க யாரோ, அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் அன்னைக்கு அப்படி சொன்னால் தெரியுமா அப்படின்னு தெரியாமல் கூட வெளியே போயிடலாம், ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, ஃபுல் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அப்போ இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம யோசித்து அவங்களுக்கு எடுத்து சொன்னால் மேபி அவங்க போகலாம், போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது ஆக்சசபிலிட்டி, நம்ம காமிச்சு கொடுக்கணும், இவங்கக்கிட்ட போங்க, ஹெல்ப் வந்து சும்மா மேலோடமாக தெரபிஸ்ட்ட போ அப்படின்னு சொன்னால் அது ஹெல்ப் கிடையாது, இவங்கக்கிட்ட போ, இவங்க நல்லா பார்ப்பாங்க. இவங்க நிறையா கவுன்சிலர்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் சர்வீஸ் கொடுப்பாங்க, நிறையா பேர் கம்மி காஸ்டில் சர்வீஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகளுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற கவுன்சிலர்ஸும் இருக்காங்க. இப்போ ஃபேமிலி கவுன்சிலிங்னா அந்த ஃபேமிலி பிரச்சனையை பார்க்குறவங்க, ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்னா ரிலேஷன்ஷிப் பிரச்சனையை பார்க்குறவங்க. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இவங்கக்கிட்ட போனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத ப்ராப்பராக கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணாலும் அவங்க போகலாம். ஸோ இது ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், இட் வில் ஹெல்ப் பீப்புள் டு கோ டு த ரைட் பிளேஸ்.
1: சோஷியல் மீடியாவில் சூசைட் ஆர் இன்டென்ஸ் எமோஷனல் கண்டென்ட் ரிப்பீட்டடாக பார்க்கறதுனால வல்னரபிளாக இருக்கிற பர்சனோட தாட்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதே சோஷியல் மீடியாவை பாசிட்டிவ் சப்போர்ட்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் மேம்?
0: சூசைட் பற்றி பேசுகிறப்போ தேர் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைடை பற்றி ஓப்பனாக பேசுனா அவங்க கமிட் பண்ணிடுவாங்க, நம்மளே அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். அப்படி கிடையாது. இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து சூசைடை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் வந்து வரக்கூடாது, எத்திக்கலி லீகலி பேசுகிறப்போ அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடாது. யாருமே வந்து நீங்கள் பண்ணுங்க, பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்ற மாதிரியான கண்டென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வராது. ஆனால் அதை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வராங்க, அவேர்னஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அது தாராளமாக அது அவங்கள பெரிய லெவல் எதுவும் பாதிக்காது. அது அவங்கள ஈவன் அட் ரிஸ்க்காக இருந்தாலும் அவங்க ஒரு ரீல் பார்க்குறப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு வந்துச்சுன்னா மேபி அவங்கள அதை ஹெல்ப்பும் பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியா வந்து ரெண்டு ரோலுமே ப்ளே பண்ணுது, இட் கேன் பி சப்போர்ட்டிவ் ஆல்சோ, இல்லை அவங்கள தாக்கத்துக்கும் உண்டாக்கலாம், ரொம்ப சோகமாக்கலாம், அது வேணால் பண்ணலாம். சோஷியல் மீடியாவை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணுறதுன்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம அல்காரிதம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்ன கண்டென்ட் அதிகமாக பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ பெட்டர் எஸ்பெஷலாக நம்ம சோகமாக இருக்கிறப்ப நம்ம எண்ணங்கள்லாம் ரொம்ப குறுகியிருக்கும், அப்போ நம்ம அல்காரதமும் ரொம்ப குறுகிறோம். இதே மாதிரி கண்டென்ட் தான் பார்க்கும், சோகமான கண்டென்ட் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டும். உங்களை மோட்டிவேஷனான கண்டென்ட் மேபி காட்டலாம், ஆனால் நீங்கள் அதை லைக் பண்ண மாட்டீங்க, அப்போ அது போயிடும். ஸோ பெட்டர் யூஸ் அவாய்ட் சோஷியல் மீடியா டியூரிங் தோஸ் டைம்ஸ். அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிற டைம் ஆச்சு, அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர்.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். நம்ம நேர்காணலோட கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். இப்போ சூசைட் ப்ரிவென்ஷன்னா கிரைசிஸ் டைமில் மட்டும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, கிரைசிஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் ரிக்கவர் ஆகி சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இது வந்து அதிகமாக இந்த கேள்வி நீங்கள் கொண்டு வந்ததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதிகமான மக்கள் வந்து இதை நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. இது தடுக்கிறதோட இல்லை அந்த இன்சிடென்ஸை குறைக்கிறது, அவங்கள காப்பாற்றுறது, இது வரைக்கும் தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் அது தாண்டி அவங்க ஒரு லைஃப் வரணும் அப்படின்றப்போ அவங்க இதை அட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்டிக்மா இருக்கும் ஆப்வியஸாக. அப்போ அவங்க போய் திரும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேரும்பொழுதோ இல்லை அவங்க ஃபேமிலியில் சேர்க்கும் பொழுதோ அவங்கள எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதே சேஞ்ச் ஆகிரும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணும். எப்படி நார்மலாக நீங்கள் பேசுவீங்க அவங்கக்கிட்ட அதே மாதிரி பேசலாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோவப்படுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனையில் இருந்திருப்போம், அந்த பிரச்சனையை அப்போ சொல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ஏன் அப்பயே சொல்ல, நான் அப்போ நான் நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா, என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அது வந்து அவங்களை இன்னும் குற்ற உணர்ச்சிக்கு உண்டாக்கலாம். அகேன், உண்டாக்கலாம், உண்டாகும்னு கிடையாது, உண்டாக்கலாம். அப்போ நம்ம வந்து அவங்கள சுற்றி இப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கவனம் ஜாஸ்தியாக கொடுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கூட இருந்து நிறைய பேர் சிசர் யூஸ் பண்ண விட மாட்டாங்க, ஸ்டேப்ளர் யூஸ் பண்ண விட மாட்டாங்க, அவ்வளோ இதுவாக இருந்து அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு கிடையாது. பட் அவங்க பக்கத்தில் இருக்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குன்னா அதை கவனிக்கணும், கவனித்து அதை பேசணும், ஓப்பனாக பேசணும். அவங்க இதுவரை இதுக்கு முன்னே சூசைட் அப்படின்றதே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இமோஷனில் போய் எனக்கு உதவியே இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறவங்க யோசிச்சிட்டாங்க, அதனால அது ஒரு வழியாக பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கணும். வழி இருக்குது, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கவனிக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீ ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லி பேசணும்னா கேட்குறதுக்கு நான் இருக்கேன், உனக்கு ஹெல்ப் தேவைன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானா நீங்கள் எல்லா பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்க வேணாம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, ஸோ இவங்க எல்லாரும் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்வு கொடுத்துட்டாலே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை ஒரு காரணமாக வச்சு அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அவங்கள நீ இப்படி பண்ணிட்ட அதனால என் பசங்களோட சேராத, பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நீ இப்படி நடந்துக்கிற என் பசங்களோட சேர்னா அவங்களும் இப்படி நடந்துப்பாங்க இப்படின்லாம் சொன்னால் அது அவங்கள மேலும் மேலும் புண்படுத்த தான் போதே தவிர அவங்க அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போது இந்த மாதிரி ப்ராப்பராக அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்றதை காமிச்சிக்கணும். ரெண்டாவது வந்து அவங்கள இன்னும் இதை காரணம் காட்டி அவங்கள குறைக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டாலே அவங்க வெளியே வந்துடலாம்.
2: இன்னைக்கு எங்களோட இணைந்து தற்கொலை தடுப்பை பற்றின ரொம்ப பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
1: என்ன நேயர்களே, இந்த உரையாடல் மூலமா ஒருவருக்கு உதவி செய்ய பெரிய விஷயம்லாம் தேவையில்லை, ஒரு வார்த்தை, ஒரு கவனிப்பு, ஒரு அக்கறை கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம்.
2: அதனால பேசுவோம், கேட்போம், புரிஞ்சுக்குவோம், ஒருத்தருக்கு ஒருவர் துணையா இருப்போம். இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள நேர்காணலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நான் உங்கள் ஆஜே மகதி, மற்றும்
1: நான் உங்கள் ஆஜே அபிராமி.
2: இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: Hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனித்தேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது யூ கேன் நோ யூ கேன் ரிசார்ட் டு அதர் திங்ஸ், யூ கேன் ஆல்வேஸ் ஸ்விட்ச் டு மின்ட் ஆர் சம்திங் லைக் தட். பட் ஸ்மோக்கிங் தயவு செய்து விட்டுருங்க, உங்கள் நல்லதுக்காகவும் எல்லாரும் நல்லதுக்காகவும். தேங்க்யூ.
2: மாசி மாசி பாசி பாசி காட்டு வாசி பாட்டு வாசி.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி காயத்ரி. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, எல்லோரோட வாழ்க்கையும் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாத இந்த சமுதாயத்துல பொதுமக்கள் அதிகமான விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். இல்லைனா ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்த காத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். நம்மள ஏமாத்த யாருக்கும் நம்ம உரிமை தரக்கூடாதுங்க. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனமா இருக்கணும். நம்மளோட அறியாமையே நமக்கு முதல் எதிரியா அமையும் வாய்ப்பை நம்ம யாருக்கும் தரக்கூடாது. பலவிதமான செய்திகளை தகவல்களை நம்ம அறிந்து கொண்டு தெளிவாக செயல்பட வேண்டும். தகவல் என்று சொன்னோனே மக்களின் அடிப்படை தகவல் பெறும் உரிமை பற்றி எனக்கு ஞாபகம் வருது. ஆமா நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேச போறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் பெறும் உரிமை சட்டம். இந்த ஆர்டிஐ ஆக்ட் பத்தி நிறைய பொதுமக்களுக்கு தெரியாமையே போயிடுதுங்க. இந்தியாவை பொறுத்த அளவில் பாத்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் இல்ல தகவலை வெளிப்படையாக்குவது ரொம்பவே கடினமான ஒன்றா இருக்குது. இதற்கு ஒபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் மற்றும் சில சிறப்பு சட்டங்கள் மக்களுக்கு சரியான தகவல் சேராதபடி அமைந்து இருந்தது. ஆனா இப்போ ஆர்டிஐ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஆர்டிஐ ஆக்ட் 2005 சட்டத்தால் கொண்டு வரப்பட்டது. ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தேசிய அளவில் உருவாக்கப்பட்டது. இது நம்ம முதல் வெற்றி படின்னு கூட சொல்லலாங்க. டிசம்பர் 22, 2004 தான் முதல் முறையாக

0: ரைட் டு இன்ஃபர்மேஷன் பில் பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணாங்க. ஆனாலும் தீவிர விவாதங்களுக்கு பிறகு மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாற்றங்களுக்கு பிறகுதான் 2005 June 15 அன்று ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அமலுக்கு வந்தது. ஆனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 October 13 அன்னைக்கு தான் முழு வலிமை பெற்றதுன்னு நம்ம சொல்லலாம். மாநில அளவில் ஆர்டிஐ ஆக்ட் முதல் முதலாக வெற்றிநடை போட்டது 1997 தமிழ்நாட்டிலையும் கோவாலையும், 2000 ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகாலையும், 2001 டெல்லியிலையும், 2002 அசாம் மற்றும் மகாராஷ்டிராலையும், 2003 மத்திய பிரதேஷ்லையும், 2004 ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் தகவல் பெறும் உரிமை சட்டம் செயலுக்கு கொண்டு வரப்பட்டது. சரி நேயர்களே, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட அடிப்படை செய்திகளை சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை ஒன்னு சுவாரஸ்யமாக்க ஒரு முக்கியமான நபரோடு நம்ம பேச போறோங்க. இவர் யாருன்னு பாக்குறீங்களா? ஆர்டிஐ ஆக்ட் பத்தி சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் இவர்கிட்ட நான் கேட்டு உங்களுக்காக கிளியர் பண்ண போறேங்க. திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலிருந்து ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக இங்க வந்திருக்காரு. வாங்க இப்ப நம்ம அந்த நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 என்ற ஒரு சட்டம் மக்களுக்கு பொது அதிகார அமைப்புகளிலிருந்து எந்த தகவலையும் பெறுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக இந்திய பிரஜையாக இருக்கக்கூடிய எவரும் பொது அதிகார அமைப்புகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தகவலையும் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது.
2: சார், இந்த ஆக்ட் இன்கார்பரேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பர் இயர்க்கு எத்தனை க்வெஸ்சன்ஸ் லைக் பெட்டிஷன்ஸ் நீங்க ரிசீவ் பண்றீங்க?
1: தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 500 பெட்டிஷன் வரப்படுகின்றது. இந்த 500 பெட்டிஷன்ஸ்ல ஒரு 30-40 பெட்டிஷன்ஸ் வந்து செகண்ட் அப்பீல், இரண்டாவது மேல்முறையீடு. பாக்கி உள்ள பெட்டிஷன்ஸ் எல்லாம் பல்வேறு தரப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்து வருது. ஸோ அந்த பெட்டிஷன்ஸில் வந்து சில பெட்டிஷன்ஸ் ஆர்டிஐ ஆக்டில் வராமல் இருக்கலாம், சில ஆர்டிஐ ஆக்டில் வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் வந்து தவறாக எங்களுக்கு எழுதியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ். அந்த கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் வந்து எங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் யார் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அந்த அதிகாரிகளுக்கு அந்த கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் அனுப்பிச்சு வச்சிடறோம். செகண்ட் அப்பீல் எங்களுக்கு வரக்கூடிய பெட்டிஷன்ஸில் நாங்கள் வந்து அப்பீல் முறையாக நடத்தி தகவல் கேட்பவர்களுக்கு வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறோம்.
2: நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெட்டிஷன்ஸ் வருதா சார்?
1: நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே பெட்டிஷன்ஸ் வருது. ஓரளவு இப்போ வந்து விழிப்புணர்வு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் விழிப்புணர்ச்சி இன்னும் ஜாஸ்தி வர வேண்டியது இருக்கு. ஸோ அதனால பெட்டிஷன்ஸ் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஜாஸ்தியாக வருது.
2: எந்த துறையை பற்றி கேள்வி வந்து அதிகமாக கேட்கப்படுது?
1: குறிப்பாக சொல்ல போனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, வருவாய்த்துறை, அடுத்தபடியாக ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி துறைகள்ல வந்து அதிகமான அளவு பெட்டிஷன்ஸ் எங்களுக்கு வருது.
2: நீங்க வந்து தகவலை கொடுக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குமா? இந்த இன்ஃபர்மேஷன் இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது இருந்திருக்கா சார் உங்களுக்கு தகவல் கொடுக்க முடியாம?
1: அதாவது சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அது வழங்கப்படக்கூடாதுன்னு இருக்கு. விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்ட தகவல்கள் வழங்கப்பட மாட்டாது. ஒரு நாட்டினுடைய ஒரு இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு, அல்லது வந்து நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கின்ற ஒரு ஸ்டே, ஸோ அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் வழங்குறது தகவல் உரிமை சட்டத்தில் வராது. ஒரு தனி நபருடைய ஒரு தனி உரிமையை பாதிக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி தகவலும் வழங்கப்பட மாட்டாது. ஸோ அது போல ஒரு 8-9 ஐட்டம்ஸ் எக்ஸம்ப்டட் ஐட்டம்ஸ் இருக்கு, பாக்கி எல்லாம் வழங்குறோம்.
2: இப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஒஃபிஷியல் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கலனா அவங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க?
1: இப்போ சட்டப்படி நாங்கள் வழங்கக்கூடிய உத்தரவின் பிரகாரம் வந்து அவங்க தகவல் வழங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னா, சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், 30 தகவல் வழங்கணும். 30 தகவல் வழங்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாள் தாமதத்துக்கும் ஒரு நாளைக்கு 250 ரூபாய் ஃபைன். 250 rupees per day. அதனுடைய மேக்ஸிமம் வந்து 25,000 rupees, 25,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலான் இருக்கு. இது வந்து ஃபைன் பொறுத்தளவில். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து இந்த தகவலை வந்து சரியானபடி அல்லது சரியான நேரத்தில் போய் சேராதனால அவங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்குமாயின் அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு இந்த சட்டத்திலே வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. ஸோ அதனால அந்த இழப்பும் காம்பன்சேஷன் அதுவும் நாங்கள் ஆர்டர் பண்ணலாம். மூணாவது, ரிப்பீட்டடா தொடர்ச்சியா வந்து தகவல் வழங்குறதுல சில சில அதிகாரிகள் வந்து தவறுகள் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மீது அவங்க மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது அந்த துறை மூலமா நடவடிக்கை.
2: சார், இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும்தான் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமா, இல்ல ஆர்கனைசேஷன் இல்ல என்ஜிஓ அவங்க கூட உங்ககிட்ட பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க வந்து தகவலை பெறலாமா?
1: சட்டத்துல சிட்டிசன் இருக்கு. சிட்டிசன்னா தனி நபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். பட் சிட்டிசன் தனி சிட்டிசன் சொல்லும்போது இட் இன்க்ளூட்ஸ் அசோசியேஷன்ஸ், கார்பரேட், அது கார்பரேட் சிட்டிசன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதனால அசோசியேஷன்ஸ், கார்பரேட் பாடிஸ் இவங்கெல்லாம் கேட்டா கூட தகவல் கொடுக்கணும். ஸோ அதனால அசோசியேஷன்ஸ் கேட்டால் நாங்கள் வழங்கிதான் ஆகணும்.
2: நீங்க கொடுக்குற தகவலுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் இருக்கா சார்? லைக் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேஸ் கொடுக்கலாம், இப்ப ரீசெண்டா இருந்தா இந்த பத்தி தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற இன்ஃபர்மேஷன் பத்தி நாங்க கொடுக்க மாட்டோம், லைக் தி டியூரேஷன் ஆஃப் தி கேஸ் நேதா இருக்கு.
1: அந்த மாதிரி கால வரையறையே கிடையாது. தகவல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த தகவல் 40 ஆண்டு தகவலா இருந்தாலும் சரி, 50 ஆண்டு காலமான தகவலா இருந்தாலும் சரி, 100 ஆண்டு கால தகவலா இருந்தாலும் சரி, தகவல் இருந்தது அப்படின்னா தகவல் கொடுத்தாகணும். காலவரையறையே கிடையாது.
2: ஆர்டிஐ ஆக்ட் மூலமா லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா?
1: கண்டிப்பா லஞ்சத்தை ஒழிப்பதற்கான ஒரு முக்கியமான சட்டம் இது. எப்படின்னு கேட்டா, ஒரு நீங்க ஒரு பலவிதமான குறைபாடுகள் வந்து அரசாங்க நிர்வாகத்துல தாமதங்கள், அப்புறம் வந்து இதர சிற குறைபாடுகள் வந்து அரசாங்க அலுவலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. அந்த குறைபாடுகளை களைவதற்கு வந்து பலவித முறைகள் இருந்தா கூட இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த உரிமையின் மூலமாக அவர் எந்த தகவலையும் கேட்கலாம். நான் வந்து நான் பட்டாவுக்கு தான் அந்த இது நான் அப்ளை பண்ணேன், அந்த பட்டாவுக்கு அப்ளை பண்ண அந்த மனுவோட நிலை என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது அவர் உரிய பதில் கொடுத்தாகணும். நான் இத்தனை தேதி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணேன், அந்த ரேஷன் கார்டுடைய நிலை என்ன அப்படின்னு அவர் கேட்கலாம். நீங்க இந்த கட்டடத்துக்கு வந்து ஒரு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க, அந்த அப்ரூவல் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஊரில் வளர்ச்சி பணிகள் நடக்குதுன்னு வச்சுங்க, இந்த ஊரில் வளர்ச்சி பணிகள் எந்தெந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கு, அதனுடைய விவரங்கள் என்ன, அதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அதனுடைய தரமெல்லாம் எப்படி இருக்கு, அப்படியெல்லாம் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அந்த பொது அதிகார அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சட்டம் புதுசா வந்திருக்கு, இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் வந்து முறையா செய்யணும், காலத்தை செய்யணுங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம் ஏற்படும் போது இன்டைரக்டா அந்த கரப்ஷன் குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு.
2: சார், ஆர்டிஐ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அரசு அலுவலகத்தோட ஒர்க்கிங் வந்து ஒன்றும் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஆர்டிஐ ஆக்ட் வந்ததுக்கப்புறம் அரசு இயந்திரம் வந்து ஓரளவு விரைவாக செயல்படுதுன்னு சொல்கிறத விட அரசு அலுவலர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுறாங்க. எப்படின்னு கேட்டால் அதுபோல் ஏதாவது தப்பு தவறு நடந்தது அப்படின்னா உடனே வந்து ஆர்டிஐயில் பெட்டிஷன் போட்டுருவாங்க, நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம மேலே ஃபைன் போட்டுருவாங்க, 25,000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயம் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசு இயந்திரம் வந்து கொஞ்சம் அதனுடைய நடைமுறை கொஞ்சம் சீராக இருக்குது.
2: ஆர்டிஐ ஆக்டில் வந்து நம்ம மக்களுக்காக தகவலை தரும், இந்த தகவல் ஏன் இலவசமாக தரப்படக்கூடாது?
1: தகவல் வந்து இப்போ எதுவுமே இலவசமாக கொடுத்தாச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஒரு எதுவுமே ஒரு மனு போடும்போது சாதாரணமாக வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டுறாங்க, அல்லது வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டுறாங்க, அல்லது ஸ்டாம்ப் பேப்பரில் பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் 20 rupees வந்து ஒரு பெரிய சமாச்சாரமே கிடையாது.
2: பட் சில பெட்டிஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவும் அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சொல்கிறாங்க, அதே சார்?
1: அதிகமா கட்டணம் வசூல் பண்ணப்படல. ஒரு பெட்டிஷனுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு பெட்டிஷன் போடுறது அப்படின்னா ஜஸ்ட் 20 ரூபா தான். அந்த முன்னாடி வந்து ட்ரெஷரியில் வந்து செலான் போட்டு கட்டி ட்ரெஷரி மூலமாக தான் நீங்கள் பணம் கட்டணுங்கிற மாதிரி இருந்தது. அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்போ கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டினா போகிறோங்கிற மாதிரி சொல்லியாச்சு. 20 ரூபா அல்லது டிடி அல்லது செக்ங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப். இந்த 10 ரூபா இந்த 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பக்கத்துக்கு 2 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பக்கத்து ஒரு பக்கத்துக்கு 2 ரூபான்னு சொல்லும்போது இப்போ ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் செலவெல்லாம் ஆகும். ஸோ அந்த 2 ரூபா வந்து ரொம்ப கம்மி தானே. இப்போ சில பேர் வந்து 100 பக்கம் 4000 பக்கம் அடங்கிய தகவல்லாம் கேட்பாங்க. ஸோ 1000 பக்கம்லாம் கொடுக்கும்போது ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு டீ சாப்பிட்றதுக்கே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 5 ரூபா செலவு பண்ணுறாங்க, 6 ரூபா செலவு பண்ணுறாங்க. காஃபி சாப்பிட்றதுக்கு 10 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங்.
2: ஆர்டிஐ ஆக்ட் வந்து மக்களுக்கு வந்து அதை பற்றி அதிகமான விழிப்புணர்ச்சி இல்லை. ஸோ அது எப்படி வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம்?
1: விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. உதாரணமாக இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த ஆர்டிஐ பற்றி ஒரு பெரிய 1.5 பக்கம் பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலமாக மக்கள் எல்லாம் பயன்பெறணும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் தட் இது வந்து எல்லாமே அரசு தான் பண்ணும் மொழியை நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபண்ட்ஸ் ப்ரொவிஷன் கிடையாது. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்போ ஹைகோர்ட் இருக்குன்னு வச்சுங்க, நிறைய நீங்கள் கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ அதே போல தான் எங்களுடைய ஆணையத்தில் வந்து நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதில்ல. பட் வேறு வேறு நாங்கள் போகும்போதெல்லாம் அங்கே ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணுறோம். ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணி அந்த ப்ரெஸ் பீப்புள்கிட்ட வந்து இந்த சட்டத்தினுடைய நடைமுறையை பற்றியெல்லாம் சொல்கிறோம். அங்கங்கே உள்ள பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி பேப்பரில் நிறைய வந்து நாங்கள் செய்திகள் கொடுக்குறோம்.
2: சார், நீங்கள் சொன்னீங்க சில பெட்டிஷன்ஸ் ஐ மீன் சில கேசஸ் வந்துட்டு விதிவிலக்காக வைக்கப்பட்டிருக்கு, தகவல் எல்லாமே தர முடியாது. அப்படி இருக்கிற இது வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆக்கப்பட்டிருக்கா? எக்ஸம் பண்ணி இப்போ ரிலாக்ஸ் ஆக்கப்பட்டிருக்கா, அது என்னது?
1: விதிவிலக்கு ஒன்றும் தளர்த்தப்படலை. விதிவிலக்கு சட்டப்படி அப்படியே தான் இருக்குது. சட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை.
2: காமன் பீப்புளோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது ஆர்டிஐ ஆக்டுக்கு? அவங்களோட ஃபீட்பேக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் பர்சனல் லெவலில் தெரிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்குது?
1: பொதுமக்கள் வந்து எங்களை வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு வந்து எங்களோட பிரச்சனை தீரவே தீராது. தீராத பிரச்சனை 10 வருஷம் 15 வருஷம் பெண்டிங்காக உள்ள பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆர்டிஐ சட்டம் வந்ததுக்கப்புறம் தீர்ந்துருக்கு. எந்த ஒரு அதிகாரியை எங்களால் சாதாரண முறையில் பார்க்க முடியாதோ, இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அந்த அதிகாரியை வந்து நாங்கள் சாதாரண பார்க்க முடியுது, அவங்ககிட்ட நான் தகவல் கேட்க முடியுது. அதனால இது உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப உயர்வான ஒரு சட்டம், ஒரு வலிமையான ஒரு சட்டம். நாங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க.
2: உங்களோட அனுபவத்தில் ஆர்டிஐ ஆக்டில் சில சேஞ்சஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இது வந்து குறைபாடா இருக்கு, இல்ல இப்படி இருக்கிறது வந்து இப்படி மாத்தினா ஒன்னும் இதோட ஃபங்க்ஷனிங் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: முக்கியமா வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்வேன் எப்படின்னு கேட்டா, இப்போ அந்த சட்டத்தை வந்து நிறைய பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு ஒரு அதிகாரியை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த அதிகாரியை பற்றி நிறைய தேவையில்லாத தகவல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுபோல் இந்த சட்டத்தை அப்புறம் வந்து ஒரு அலுவலகத்தில் வந்து ஒரு ஒரு பணி சரியாக நடைபெறலை அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் 5000 பக்கம் 6000 பக்கம் எனக்கு 1947 இந்த வருஷம் வரைக்கும் எனக்கு தகவல் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆண்டுதோறும் என்னென்ன நடந்ததுங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ 50 வருஷம் 60 வருஷம் தகவல்லாம் எடுத்து அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்றும் பண்ண போறதில்லை. சும்மா சாதாரணமாக அங்கே உள்ள அதிகாரிகளை மற்றவங்களெல்லாம் மிரட்டுறதுக்காக இந்த சட்டத்தை சில பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது எங்களுக்கு ஆணையத்துக்கு வந்து எங்கள் நோட்டீஸுக்கு சில பேர் மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா யார் மிரட்டுறாங்களோ அவங்க மீது வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்படலை. ஸோ அது செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கு.
2: சார், இப்போ எத்தனையோ கேஸ் பெட்டிஷன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பெட்டிஷன் உங்களால வந்து தகவலே தர முடியல, அது வந்து இட்ஸ் நாட் அண்டர் எக்ஸம்ஷன். பட் ஆனால் இருந்தும் உங்களால வந்து தகவல் அந்த பொதுமக்களுக்கு இல்லை அந்த தனி நபருக்கு வந்து உங்களால கொடுக்க முடியலன்னு ஏதாவது ஒரு கேஸ் இருந்திருக்கா?
1: அதாவது தகவல் வந்து சில நேரங்களில் அந்த அலுவலகத்தில் வந்து அந்த கோப்புகள் காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் காலம் கடந்த அந்த சில கோப்புகள்லாம் சில நேரங்களில் வந்து ஆர்கேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஆவண காப்பகம், அங்கே கொடுத்து வச்சுருவாங்க. சோ அங்க கொடுக்கும்போது ஆவண காப்பகத்தின் மூலமாக தான் அந்த தகவலை பெற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. சோ இவங்க என்ன சொல்றாங்க, ஆவண காப்பகத்துக்கு போய் வாங்கிக்கங்க எங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஆவண காப்பகத்துக்கு போறாங்க. ஆவண காப்பகத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து நேரடியா உங்ககிட்ட தகவல் கொடுக்க முடியாது, நீங்க துறை மூலமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திரும்ப இவங்க துறைக்கு வராங்க. துறைக்கு வந்து ஒரு மனு போடுறாங்க. மனு போட்டதுக்கு அப்புறம் அந்த மனு வந்து ஆவண காப்பகத்துக்கு அனுப்பப்படுகின்றது. ஆவண காப்பகம் என்ன சொல்றாங்க, இந்த ஆவணம் எங்ககிட்டயே இல்லை, எங்களுக்கு வழங்கப்படவில்லை, துறையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சில நேரங்கள் அந்த மாதிரி ஒரு முக்கியமான சில தகவல்கள்லாம் அரசு அலுவலகங்கள்ல கிடைக்காம போயிடுது.
2: சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக இருந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றிங்க.

0: நேரம் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நமக்காக சிறப்பு நேர்காணல்ல பலருக்கும் தெரியாத விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். உதாரணத்துக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதோட கட்டணம், அதோட ப்ரொசீஜர் பத்தி ரொம்ப சிம்பிளாவே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு சொல்லலாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா சிறந்த பதிலை பெற வேண்டும்னா முதலில் சிறந்த நுட்பமான கேள்வி கேட்கப்பட வேண்டும். இதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் இதற்கு விதிவிலக்கு இல்லை. தெளிவான கேள்விக்கு எப்பொழுதுமே தெளிவான பதில் நிச்சயம் உண்டு. சரி நேயர்களே, இப்போ அன்றாட வாழ்க்கையை வாழும் சராசரி மனிதர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காங்கங்கறத நம்ம பார்ப்போம்.
1: None of my friends know about it. So I think if the government give more awareness to us about it, it will be more useful for us.
2: தகவல் உரிமை ஆணையம். தகவல் உரிமை வந்து மத்திய அரசு வந்து மக்களுக்கு வந்து whatever நம்மளுடைய ஐயப்பாடுகள் எந்த டிவிஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அது கேட்கக்கூடிய உரிமை கேட்டுருக்கு. இதோட அவேர்னஸ் எப்படி வேணும்னா, இப்போ டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் மாதிரி வேணும். இப்போ சப்போஸ் ப்ரீபெய்டில் போஸ்ட்பெய்டில் அதாவது டெலிகம்யூனிகேஷனில் நீங்கள் இம்மிடியேட்டாக உங்களோட தகவலை அறியலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் சிஸ்டம் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர் ஒருத்தர், ஹி வாஸ் ஃபஸ்ட்டு பர்சன் டு யூஸ் திஸ் கார்பரேஷன் அபவுட் ஆஸ்கிங் மோர் தேன் 2000 க்வெஸ்டின்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் பீன் டெபியூட்டட் நவ் ஒன் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் த ரைட் கமிஷன். அந்த மாதிரி ஈஸி அவைலபிலிட்டி, யூ ஹாவ் டு மேக் தட் லா டு நோ த லா டு அ காமன் மேன், டு நோ ஹவு டு அப்ரோச் த லா. தெர் இஸ் இன் அ டிபார்ட்மெண்ட் அவைலபிள் பட் ஹவு டு அப்ரோச், வாட் ஈஸி மெத்தட் தட் யூ கேன் அப்ரோச் தம், தட் இஸ் ரைட் இன்ஃபர்மேஷன். ஆக்ட் பீப்புள் ஷுட் மேக் தட் கன்சர்ன் ஈஸி ஆக்சஸ் டு த காமன் ஜென்ரல் பப்ளிக். ஸோ அப்படி பண்ணினா வந்து தி நெசசிட்டி ஆஃப் த ஓப்பனிங் ஆஃப் திஸ் சிஸ்டம் வில் ஒர்க் இன் அ லாங்கர் மேனர் அண்ட் அ ரைட் மேனர். இல்லை ரீசன் செஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆர்கனைசேஷனே ஆர் நாட் கிவிங் அ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் ஃபார் அ ரைட் கொஸ்டின் ஆஸ்க் பை தோஸ் பீப்புள் வேர் தெம்செல்ஃப் ஆஸ்க் தி கொஸ்டின் பை த கோர்ட். What is the purpose? It has been opened. It was not fulfilling the necessity for the application. See, the communication network is developed in such a manner that you need not wait for putting an application and waiting for a job. Now everything is online. Made it very easy. Let the government also, or this information organization also, make sure that they are a very easy access to the general public. Knowledgeable people can reach. Unknowledgeable person, common civilian, even in a village, in a rude person. Nowadays, everybody is using mobile phone. They are coming to operate a mobile phone. So that this could be access to the true mobile system. It will be very easy for them to put the right question or the right tag. Otherwise, if something happening in front of you, you want to know the information, you have to apply and you have to wait for an answer for a period. Which if it is on a right access to you, it will be better.
3: Thanks a lot. The information given is rather selective. All the information that perhaps the person who wanted it asked for might or might not be given. That is a general opinion. That's what I feel. But I have no personal experience on that.
4: Do you think this act is useful to the public?
3: Is it useful to the public? Yeah.
4: And how it is applied?
3: Yeah. But I think it is too early to come to any conclusions. It has been in force for how many years now?
4: 2-3 years.
3: Yeah. Rather it is too early, but it has to pick up.
4: Yeah. Okay. Thank you.
5: Right information is supposedly there in India, no doubt about it.

0: want to go into RTI itself. In our office itself, there was a presentation done by the RTI team. And they themselves admitted that it's a long... There's a lawyer who came to make the presentation. He himself admitted it's a long process, 30 days, 90 days, months and years. And so actually, nobody goes and takes the risk of getting into RTI. It's another big loophole.
1: RTI is really a useful thing. And for the people, for the common people, provided it is used well, definitely it will elicit important and vital information. But the question is whether people will be able to apply and get it, how long it will take, and what will be the indirect effect on the person who asked for that. These are the limitations. If this protection can be given, it is 100%, it will be 100% safe.
2: எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. ஏன்னா நாட் தே ஆர் அதுவும் இல்லாம இப்போ தெர் இஸ் அ மூவ் டு ரெஸ்ட்ரிக்ட் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஐ. There is already a move and there are pressure groups which bring about it because people are getting information about their commissions and omissions. Therefore, there is a pressure group inserting pressure on the government and the power that be to restrict its application. Not many poor people are able to make use of it. Though they are in need of it. And as it is, only those very highly placed or some institutions and powerful people, politicians and the journalists are able to, you see, use the RTI route. இது வந்து இது இன்னும் காமன் பீப்புளுக்கு புவர் பீப்புளுக்கு உபயோகமாக உள்ள அளவுக்கு இதை விரிவுபடுத்தணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தெர் மஸ்ட் பி பீப்புள் மஸ்ட் பி எஜுகேட்டட் தட் திஸ் இஸ் அ வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். திஸ் வில் கர்டைல் தி கரப்ட் ப்ராக்டிசஸ். ஹே, வி ஆர் ஓப்பன், வி ஆர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் த்ரூ திஸ் ரூட் அப்படிங்கிற பயம் இருக்கும். இப்போ காட் ஃபியரிங்னு எதுக்கு சொல்கிறோம்? காட் ஃபியர் இருக்கிறதுனால தான் சம் ஆஃப் அஸ் ஆர் குட், இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆர் யுவர் செல்ஃப் ஐ எம் டெல்லிங் யூ. காட் ஃபியரிங், அதே மாதிரி ஃபியர் ஆஃப் திஸ் ஆர்டிஐ ஆக்ட் ஸ்ப்ரிங்கிங் அப்பான் தம் மஸ்ட் பி மேட் பை எஜுகேட்டிங் தி பப்ளிக் காமன் மேன். அது இருக்கணும். தெர் மஸ்ட் பி and intellectual students like you.
3: Quick for you, what do you know about that?
4: What do you feel about RTI Act and the use of it in public?
5: What do I feel about the RTI Act, right to information? Well, don't you think it's a very good thing for us to have access to information which we would normally not have access to?
3: Do you think like how it's useful to the public? Do they have the real awareness about the Act?
5: Not many do. Very, very few do. Perhaps only the literate, and the literate who read regularly the newspapers, who are aware, only they would know about it. Otherwise, I think very, very few people would know about it.
3: How this Act is actually useful to the public?
4: No. She means to say, like, not, as you said, not many people know.
5: Right.
4: So what do you feel like the opinion on that, how more awareness should be created on this RTI Act so that even a public in a rural place can know about it?
5: Rural areas, I can only think of NGOs who work there, who spread awareness about various other things like health, nutrition, who spread education. They are the ones who can also perhaps spread awareness about the RTI Act.
6: ஆர்டிஐ அப்படிங்கிறது வந்துட்டு பப்ளிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். இதை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு தாங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஆர்டிஐ இஸ் வெரி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி சிம்பிள். ஆக்சுவலா இது எவ்வளவு பேருக்கு வந்து ஆர்டிஐ யோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி தெரியுதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஒரு மீடியா ஸ்டூடெண்டா இருக்கிறனால வந்துட்டு எனக்கு ஆர்டிஐ பத்தி தெரியுது, ஆனா மத்தவங்களுக்கு இதை பத்தி தெரியுமாங்கிறது காமன் பப்ளிக் வந்துட்டு இது இன்னும் ரீச் ஆகலன்னு தான் சொல்லணும். 2005 வந்து இந்த ஆக்ட் வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சு, பட் இன்னுமே வந்துட்டு நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியறது இல்ல. சோ ஆக்சுவலா அவங்க ஆர்டிஐ அப்படிங்கறத வந்து அவேர்னஸா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.

0: நேர்களே, கேட்டீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா அது என்னங்கிறது முழுமையா யாருக்கும் தெரியலங்க. சில பேர் அதை பத்தி கேள்வி கூட படலன்னு சொல்றாங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பத்தி ஒன்னும் அவேர்னஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. சரி, இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் உங்களுக்கே கிளியரா இது வரைக்கும் புரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஆனா இந்த சின்ன நாடகம் மூலமா உங்களுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம்னா என்னன்னு புரிய வைக்க போறோம். இதற்காக இந்த நாடகத்துல தமிழ் செல்வியாக ஜெயஸ்ரீ, இவரோட கணவராக மகேஷ் என்றவரும், இவங்க ரெண்டு பேருக்கும் மகளாக மஞ்சு என்று சுனிதாவும் நடிக்கிறாங்க. வாங்க நேர்களே, நாடகத்தை நம்ம கேட்போம்.
1: என்ன மஞ்சு, நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காவே செய்யறது இல்ல.
2: ஏமா, எப்ப பார்த்தாலும் அப்பாவை கத்திக்கிட்டே இருக்க.
1: என்ன கத்துற சொல்ற? ரேஷன் கார்டு வாங்கன்னு சொல்லி நாள் எவ்வளவு நாள் ஆச்சு, ஒண்ணுமே செய்யறது இல்ல.
3: ஆமா, நான் அதுக்கு விண்ணப்பம் போட்டு 6 மாசத்துக்கு மேல ஆகுது. காசுந்தாதான் காரியம் நடக்கும் போல இருக்கு. இல்லாதப்பட்டவங்க நடுவினும் தலையில எடுத்திருந்தாதான் நடக்கும்.
2: அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து நமக்கு அவங்க உதவி செய்யறது அவங்களோட கடமை. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி அவங்க கிட்ட அவங்க செய்யலன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம போகலாம். அதுக்காக தனி சட்டமே இருக்கு. அதுக்கு பேர் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்.
1: என்ன ரைட்டு?
2: அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம்.
3: தகவல்னா என்ன மாதிரி தகவல் தருவாங்க?
2: கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான தகவலும் தருவாங்க. அதாவது அவங்களோட சாம்பிள்ஸ், மாடல்ஸ், வீடியோ கேசட்ஸ், டேப்ஸ், ஃபிளாப்பி, அவங்க புதுசா ஏதாவது ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்றாங்க, இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற எல்லா கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லுவாங்க.
1: யார் கேட்டாலும் சொல்லுவாங்களா?
2: இந்தியாவோட குடிமகன் சொல்ற ஒவ்வொருத்தங்களும் கேட்கலாம். இதுல வந்து இவங்க தான் கேட்கணும், இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, கேக்குறவங்க கிட்ட அவங்களுக்கு வந்துட்டு தனியான ஒரு காரணம் இருக்கணும், அவங்க இந்த பர்டிகுலரா வேலை செய்யணும் அப்படின்னு கூட கிடையாது.
3: தகவல்னா என்ன மாதிரி தகவல் கேட்கலாம்?
2: அரசு அலுவலகங்கள்ல அவங்க செய்யற எந்த மாதிரி விவரங்களும் அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்களோட சாம்பிள்ஸ், மாடல்ஸ், அப்புறம் வீடியோ கேசட், ஃபிளாப்பி, அப்புறம் அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஏதாவது புதுசா ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு ரூபாய் செலவு பண்றாங்க, அந்த ஆக்ட் எப்போ இது நடைமுறைக்கு வரும், இப்படி நமக்கு எந்த கேள்வி கவர்மெண்ட் கிட்ட கேட்கணுமோ அது எல்லாமே கேட்கலாம்.
1: யார் வேணா கேட்கலாமா பாப்பா?
2: நம்மளோட குடிமக்கள் அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே கேட்கலாம். அதாவது சிட்டிசன்ஷிப் ஓட் பண்ண முடிஞ்ச எல்லாருமே இந்த கேள்வியை நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம். அவங்க கேட்கும் போது உங்களுக்கு வந்துட்டு எந்த காரணங்களும் தனியா நம்ம கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லம்மா.
3: யாருகிட்ட கேட்கலாம்?
2: எந்த ஒரு பொது அலுவலகத்திலயும் கேட்கலாம். அரசு, அரசு சார்ந்த அலுவலகம், அரசு நிறுவனங்கள், அரசு விதி சட்டங்கள், இதுக்கு கீழே நடைபெறுற தன்னாட்சி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் அரசு சாரா நிறுவனங்கள், அந்த மாதிரி எல்லாமே இதுல அடங்கும். ஆனா அரசு உதவி பெறாத தனியார் நிறுவனங்கள் இதுல அடங்காது.
3: எப்படி கேட்கணுமா?
2: ஒரு வெள்ளை பேப்பர்ல நம்ம பேரு, அட்ரஸ் எழுதிட்டு, நம்ம என்ன கேள்வி வேணுமோ அந்த கேள்வியும் எழுதிட்டு, ஒவ்வொரு பொது அலுவலகத்திலயும் ஒரு தனி அதிகாரியே இருக்காங்க, அவர்களோட முகவரியில நம்ம இத போஸ்ட் பண்ணாலோ இல்ல நேர்ல கொண்டு போய் கொடுத்தாலோ போதும்.
1: நம்ம அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் எப்ப தகவல் கிடைக்கும் நம்மளுக்கு?
2: நம்ம கேள்வி கேட்ட 30 நாள்ல அவங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்படி அனுப்பலன்னா ஒவ்வொரு நாளுக்கும் 250 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் அவங்க அபராதம் கட்ட வேண்டி வரும்.
3: நம்ம விண்ணப்பிச்சும் நம்மளுக்கு தகவல் கிடைக்கலனா என்ன பண்றது?
2: 30 நாள்ல அவங்க பதில் சொல்லலனா, அதே மாதிரி தப்பாவோ இல்ல முழுமையாவோ அவங்க பதில் சொல்லலனா அந்த அலுவலகத்துல மேல்முறையீடு செய்யலாம். அவங்களும் சரியா பதில் சொல்லலனா நம்ம அவங்களுக்கு அகைன்ஸ்டா கேஸ் போடலாம். எப்படியோ 90 நாளுக்குள்ள நம்மளோட கேள்விக்கு பதில் வந்தே ஆகணும்.
3: இதுக்கு நம்ம என்ன பணம் என்ன கட்டணுமா?
2: ஆமாப்பா, ஒவ்வொரு மனுஷனும், அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் 10 ரூபாய் வீதம் செலுத்தினா போதும். இதே நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தோம்னா நம்ம 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேணாம், ஃப்ரீயாவே அவங்க சொல்லுவாங்க.
1: எப்படி?
2: செக் மூலமாவோ, டிடி மூலமாவோ, இல்ல செலான் கொடுத்தாலோ போதும். ஆனா கரெக்டான ஆபீஸ் அட்ரஸ்ல நம்ம அனுப்பணும். ஒருவேளை நம்ம அனுப்பிச்ச அட்ரஸ் தப்பா இருந்ததுன்னா அந்த ஆபீசரே அதை வந்து சரியான அலுவலகத்துக்கு அனுப்புவாரு. ஆனா இதுக்கு 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்.
3: எந்த மாதிரி தகவல் மறுக்கப்படலாம்?
2: நாட்டு இறையாண்மை, வெளிநாட்டுறவு பாதிப்பவை, பத்தபடி இல்லாம தொழில் ரகசியங்கள், அதுக்கப்புறம் புலன் விசாரணை, இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தனி நபரை பத்தின விவரங்களும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொன்னோம்னா புலன் விசாரணை, இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர், மிலிட்டரி, இவங்களுக்கு ரிலேட்டடான எந்த விஷயமும் கூட நமக்கு சொல்லவே மாட்டாங்க.
3: பரவாயில்லையே, இந்த சட்டம் ரொம்ப நல்லா இருக்கு.
2: ஆமாப்பா, இது மூலமா நம்ம ரேஷன் கார்டு ப்ராப்ளம் மட்டும் இல்ல, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியாவே சரி பண்ணிடலாம்.
1: படிச்ச புள்ள இவ்வளவு சொல்லுது, இதையாவது ஒழுங்கா செய்.
3: கண்டிப்பாம்மா, இன்னும் ஒரு மாசம் நம்ம ரேஷன் கார்டு கிடைச்சிரும். தகவல் பொருள் உரிமை சட்டம் வந்துருச்சு, இனிமேல் நமக்கு என்ன கவலை?
0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். இந்த நாடகத்தை கண்டிப்பா நீங்க ரசிச்சிருப்பீங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கோங்க. மஞ்சு சின்ன பொண்ணா இருந்தா கூட ரொம்ப அழகா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பத்தி நம்மளுக்கு ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நாடகத்தோட முடிய போறது இல்லைங்க இந்த நிகழ்ச்சி. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? பேனல் டிஸ்கஷன். பேனல் டிஸ்கஷன் எதை பத்தி? ஓகே, பேனல் டிஸ்கஷன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஆர்டிஐ ஆக்டோட யூஸ், அது பொதுமக்களுக்கு எந்த அளவுல யூஸ் ஆயிருக்குங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். நேர்களை, இன்னைக்கு நம்ம பேனல் டிஸ்கஷன்ல ஆர்டிஐ இப்பொழுது எப்படி செயல்படுதுங்கிறத பத்தி பேச போறோம். இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு சிறப்பு விருந்தினர்களாக ஃபிஃப்த் பில்லர்லேருந்து திரு கோபாலகிருஷ்ணன் சார், ஜுடிஷியல் செக்ஷன்லேருந்து திரு சதீஷ் சார், ஐடி துறையை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இலா சுந்தரராஜன் சார், அண்ட் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மகாலட்சுமியும் இங்க இருக்காங்க. ஸோ சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ ஆர்டிஐ ஆக்ட் எப்படி இருக்கு?
4: இப்போ ஆர்டி ஆக்ட் வந்து மோஸ்ட்லி வந்து டைல்யூட் ஆகிடுச்சு. நம்ம தகவல் கேட்டு அனுப்பிச்சோம்னா தகவல் தரதில்லை, மேல்முறையீடு செஞ்சும் தகவல் தரதில்லை. சமீப காலமாக இப்படி நடந்துகிட்டு இருக்குது, சமீப காலமாக கடந்துட்டுருக்கு. அதே மாதிரி தற்போதைய நிலை வந்து கமிஷனில் வழக்கு வந்து ரொம்ப நேரம் கடந்து ஒவ்வொரு வழக்கும் நடந்துகிட்ருக்குது. கடைசியாக வந்து என்னுடைய வழக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்கிறேன், 22/1/2008, அதாவது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கமிஷனுக்காக அப்பீல் போட்டேன். இது வரைக்கும் அந்த வழக்கு வந்து வரவே இல்லை, நிலையில் உள்ளது. பிறகு 4/2/2008 இது வந்து இதுவும் கமிஷனில் தெரிவிச்சிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் வந்து அதுக்கான எந்த விதமான இல்லை மறுக்கப்பட்டது இல்லை ஏதோ ஒன்றாவது சொல்லி அதை அனுப்பணும், இது வரைக்கும் தெரிவிக்கப்படலை. ஆனால் பிறகு வந்த அதாவது 4/8/2008 அதுக்கு வந்து 22/10/2008 அந்த டைரக்ஷன் தரப்பட்டுள்ளது. ஸோ சில வழக்குகளை அவங்க வந்து எடுத்துக்கிறதே இல்லை, ஆனால் அது என்ன நிலைமையில் இருக்குன்றதும் தெரியறதில்ல. சமீப காலத்தில் ஒரு சில அதிகாரிகள் தகவல் ஆணையத்திலேயே சரியான முறையில் கையாடுறது இல்லை. அவங்க காலந்தாழ்த்தி தகவல் கொடுக்குறாங்க, அதை தெரிந்தும் அவர்கள் மீது 20(1)(2)படி 25,000 ஆகமும் மற்றும் துறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயப்படுத்ததே இல்லை. இதை தெரிந்து கொண்டு தகவல் தற்போது மறுக்கப்பட்டு வருகிறது.
0: சதீஷ் சார், இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
5: சார் சொல்கிறது வந்து 100% ட்ரூ. இன்ஃபேக்ட் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணனா அதுக்கப்புறம் வந்து 30 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து தரணும், அதுக்கு வந்து சரியான பதிலை தரணும். அதுக்கும் தரல அப்படின்னா மேக்ஸிமம் இன்னொரு 15 டேஸ், 45 டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் அப்பீல் ஃபைல் பண்ணலாம், அங்கேயே வந்து மறுபடியும் இன்னொரு மேல்முறையீடு இருக்குது. அந்த செகண்ட் அப்பீலில் தரல அப்படிங்கிற போது நீதிப்பேரணை யூஸ் பண்ணலாம், ரிட் அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஹைகோர்ட்டில் ரிட்டு தாக்கல் செய்யலாம். இந்த மாதிரி என்னோடய தகவல் நான் இதை கேட்டிருந்தேன், இந்த தகவல் இது வரைக்கும் தகவல் ஆணையம் எனக்கு தரல, தகவல் ஸ்டேட் கமிஷனும் இது வரைக்கும் நான் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கேன் இந்த டேட்டில், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஃபைல் பண்ணேன், இது வரைக்கும் செகண்ட் அப்பீல் ஃபைல் பண்ணி அதுக்கும் பதில் தரல அப்படிங்கிறத வந்து 226 ஆர்டிகலில் ரிட்டை யூஸ் பண்ணி கேட்க முடியும்.
0: சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், பட் இப்போ திரு சுந்தர் சார் சொல்கிறாங்க ஆர்டிஐ ஆக்ட் பற்றி எங்களுக்கு தெரியுது, பட் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணதில்லை, ஸோ அதோட ஃபுல் பெனிஃபிட் என்னங்கிறது அவங்களால சொல்ல முடியல. ஐ திங்க் சுந்தர் சாரே ஒன்றும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்ட்டு.
6: நிச்சயமாக இப்போது நிலுவையில் இருக்கிற வழக்குகளுக்கே இதுதான் நிலமை அப்படிங்கும்போது என்ன மாதிரி சாதாரண பொதுஜனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே எழுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டங்கிறது வந்து எல்லாருக்கும் இன்னும் பரவலாக அறியப்படலை, அதை பற்றிய பிரச்சார சாதனங்களோ இன்னும் பெருசாக பேசப்படுறதும் இல்லை. இந்த நிலைமையில் தெரிஞ்ச கொஞ்சம் பேர் செய்கிற முயற்சியோட நிலைமையே இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேள்விப்படும் போது, இது எல்லாருக்கும் பொதுவாக ரீச் ஆச்சுன்னா எந்த அளவில் நம்மளுடைய அரசாங்கம் அல்லது அந்த தகவல் உரிமை ஆணையம் வந்து எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்குது இன்னும் கூடுதல் வழக்குகளையோ அல்லது கூடுதல் விஷயங்களையோ எதிர்கொள்றதுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இந்த விஷயத்தில் கோபாலகிருஷ்ணன் சார் நீங்கள் சொல்லலாம், ஒரு 5th பில்லர் ஒரு என்ஜிஓ மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு இதில் முயற்சி எடுத்துட்டுருக்கீங்க?
4: சார், இப்போ அதுக்காகவே இந்த லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக செயல்படுறதுக்காக ஃபேக்டோன்ற அமைப்பை வந்து உருவாக்கிட்டு வராங்க. வர 31ஆம் தேதி அதுக்கான தொடக்க விழா வந்து ஜிஎன்செட்டியில் மீனாட்சி பவனில் அதுக்கான நடவடிக்கை. இதை ஒன்று திரட்டி சென்னை நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு எதிராக உண்ணாவிரதம் இந்த மாதிரி விதமான அறவழி போராட்டங்களில் நம்ம நடத்தலான்ட்டு இருந்துட்டுருக்கோம். சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ரிட் பெட்டிஷன் போட்டு பண்ணணும்னா இன்றைக்கி வழக்கு செலவுன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து கேட்குறவங்க எல்லாருமே வந்து ஒன்று ரொம்ப தாழ்த்த நிலையில் இருக்கவங்க, வருமான நிலையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கவங்க தான் அவங்க வந்து கேட்குறாங்க, தகவலை கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு உயர்ந்த மன்றத்தை நாடும் போது அதுக்கான பொருட்கள் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால வந்து தகவல் உரிமை ஆணையமே சரியா செயல்பட்டாவே நம்ம நாட்டில் லஞ்ச ஊழல் வந்து கண்டிப்பா அகற்றப்படலாம், அகற்றப்படும். ஆனா அங்க இருக்க சில அதிகாரிகள் அதற்கு துணை போகவில்லை. ஆணித்தரமாக சொல்லிடுறேன், இதுக்கு வேணும்னா கூட அந்த அதிகாரி கூட என்ன நேரில் கேட்டால் நானே சொல்லுவேன். ஒரு ரைட்டிங்கில் ஆர்டி ஒரு ஆக்ஷன் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு தகவல் ஒருத்தர் கேட்டாருன்னா சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்ப வேண்டியது அந்த பொது தகவலோட அதிகாரியோட கடமை, செக்ஷன் 6(3)ல வருது. ஆனால் இதை எடுத்து போய் நான் கமிஷனில் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைல் அண்ட் செப்பரேட் ஆர்டிஏ பெட்டிஷன் டு த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொல்லி, இதுவே ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு அதிகாரி இது மாதிரி ரைட்டிங்கில் அனுப்புறது பெரிய தவறு. ஸோ அந்த அளவுக்கு தகவல் உரிமை சட்டத்தை அவங்களே மீறப்படுகிறார்கள் என்றதான் என்னோட வாதமே.
0: சார் மகா என்னமோ சொல்ல விரும்புகிறாங்க, என்னன்னு கேட்போம் சார்.
7: சார், ஒரு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டிய இந்த ஆக்டு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகாத காரணங்களாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க, முக்கிய காரணங்களா?
5: மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் என்னன்னாவே பார்த்தோம்னாவே டிரான்ஸ்பரன்சி தான். இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு நீங்கள் எதை வேணால் கேட்கலாம், சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது, அது செக்ஷன்ஸில் பார் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா நேஷ்னல் இன்டெகிரிட்டி எஃபெக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பர்சனல் லிபர்ட்டி அண்ட் அவங்களோட லைஃப்பை பற்றி கேட்குறது இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து அதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது. அது வந்து செக்ஷன் 9 வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன பார் இருக்குது அப்படின்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கேட்க முடியாது, 20 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சார் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? கேள்வி
7: இல்லை, இது எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் ஆகாததுக்கு என்ன முக்கிய காரணங்கள்னு நினைக்கிறீங்க?
5: அவங்களோட அஜாக்கிரதை அண்டு இதுதான். அந்த பீனாலிட்டி வந்து பனிஷ்மெண்ட்னா வந்து இந்த 25,000 அப்படின்னு மேக்ஸிமம் எக்ஸீடு 25,000 மினிமம் வந்து பர் டேக்கு 30 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு 250 ரூபா ஃபைன் அப்படின்னு போடுறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்குமே வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் சொன்னாங்க ஒருத்தருக்கு மட்டும் இம்போஸ் பண்ணியிருக்காங்க 25,000 ரூபா அப்படின்னு, அதுக்கு மேலே அவங்க அப்பீல் இருக்குது, அப்பீல் ரெமடியில் போய் ஸ்டே வாங்கிக்க போகிறாங்க. அன்லஸ் இம்ப்ரிஷன்மெண்ட் கொடுக்காம மட்டும்தான் அவங்க வந்து தே ஹாவ் டு பவுண்ட் ஆல் அந்த டியூட்டிஸ் இருக்கும்போது அந்த ஸ்டாட்யூட் லைபிலிட்டி இருக்கும்போது தே ஹாவ் டு இம்போஸ் தட். அதை வந்து அவங்க சரியாக பண்ணுறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவாங்க.
0: பட் ஆனால் இந்த ஆக்டை பற்றி அவேர்னஸே அதிகமாக பொதுமக்களுக்கு இல்லை சார். ஒரு சட்டம் வந்து இருக்குதுங்கிறது வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சால் தான் ஃபஸ்ட்டு அவங்களால அதை யூஸ் பண்ணவே முடியும். இது வந்து ரொம்ப லிமிட்டடான பீப்புளுக்கு தான் வந்து இதை பற்றியே தெரியுது.
5: இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து நம்மளோட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி, அப்ளிகேஷன் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு A4 சீட் எடுத்துகிட்டு ஃப்ரம் யார் என்னென்ன டூ கன்சர்ன் அத்தாரிட்டி. இப்போ ஒரு டிஏ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துனே அந்த செக்ரட்டரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்னைன்னு போட்டுவிட்டு என்ன பொருள் உங்களுக்கு என்னது இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சவுன்ஸ் செலெக்ஷன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இப்போ எனக்கு கீ ஆன்சர்ஸ் வேணும், அதோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வேணும், எல்லாமே கொடுங்க, செலக்டட் கேண்டிடேட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு எழுதி அனுப்பிச்சோம்னா இதே செக்ஷன் 5 பண்ணுறோம், 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டுனா போதும், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு எழுதி ஒட்டி அனுப்பிச்சிட்டோம்னா வித் ரிஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட்டோட நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 30 நாளைக்குள்ளே நமக்கு பதில் தரணும். அப்படி பதில் தரல அப்படிங்கும்போது யூ கேன் ஃபைல் அன் அப்பீல்.
7: சார், இப்போ நீங்கள் சொன்னப்ப வந்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் காயத்ரி சொன்ன மாதிரி இந்த ஆக்ட் பற்றின அவேர்னஸே வந்து பொதுமக்களை விடுங்க, படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எனக்கு கேட்டால் கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விவாதிக்கும் போதே இந்த ஆக்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஆஸ் அ அட்வொகேட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைடில் எந்த மாதிரி ஸ்டெப்ஸை எடுத்தால் இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க?
4: நான் ஒரு நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன். 2005-2009 வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி தகவல் உரிமை சட்டம் இருக்குன்றத 2.5 லட்சம் ரூபா தான் செலவு பண்ணியிருக்காங்க அரசு, ஒன்லி 2.5 லட்சம் ரூபா. ஆனால் சில விளம்பரத்துக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சில ஒரு விளம்பரம் பண்றாங்க, இன்னைக்கு ஒரு துவக்க விழா இருக்குன்னா அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஆனா ஒரு மக்களுக்கு ஒரு இன்றியமையான தகவல் உரிமை சட்டத்தை பண்றதுக்கு இது இருக்கிற 2.5 லட்சம் ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் நான் இன்னொன்று சொல்றேன், நான் தகவல் உரிமை ஆணையத்திலே பார்த்தேன், ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் இந்த மாதிரி தகவல் உரிமை ஆணையத்தில் போஸ்டர் ஓட்ட சொல்லி வச்சு இந்த தகவல் போஸ்டரே அங்கே நிறைய கடந்தது. அதுக்கான போட்டோவை நான் எடுத்து வச்சிருந்திருக்கேன். ஸோ அவங்களே வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணுன்ற போது அதுவே அனுப்புறது இல்லை. நெக்ஸ்ட், இது தமிழக அரசினால் வெளியிடப்பட்ட தகவல் உரிமை சட்டத்தோட ஆக்ட் 2005. இதோட விலை பார்த்தீங்கன்னா பேஜ் 59 பேஜ் தான் இருக்கு. இதோட விலையை 59 ரூபா போடுறாங்க. இதுவே ஒரு தவறான ஒரு இது. இதை வந்து மக்களுக்கு இடைப்படனா இதுனா கம்மி விலையில கொடுக்கணும், செய்யறதில்ல. நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்கிறேன், நம்மளுடைய தமிழ்நாடு TN.gov.in ஓட வெப்சைட்டில் போயிட்டு தகவல் உரிமை சட்டத்தை தமிழில் பார்க்கணும்னு நினச்சா முடியவே முடியாது. ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்குது. தமிழில் இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கணும்னு நினச்சா முடியவே முடியாது. இதை நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் எங்கேயும் கிடைக்க மாட்டுது. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு அம்மா கேட்ட மாதிரி இந்த மாதிரி தகவல் உரிமை சட்டத்தை சரியாக செயல்படுத்தாதுக்கு காரணம் வந்து அந்த அதிகாரிகள் வராங்க தகவல் உரிமை சட்டத்துக்குலாம் வந்து கமிஷனில் தகவல் தரலன்னு சொல்லி போகிறோம். நம்ம ஒவ்வொரு தடையும் போகும்போது என்ன பண்ணணும், நீ தகவல் கொடுத்தியா அங்கே செக்ஷன் இதில் சொல்கிற போது 20-1 கொள்ளும் போது ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கப்படணும் மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டது, தெளிவாக சொல்லியிருக்கான். கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹேர்டுன்னு தான் சொல்கிறாங்க. நோட் அதில் வந்து டைம் கொடுங்கன்னு சொல்லலை, கேட்கணும் எதுக்காக தகவல் தரலன்றது தான் கேட்கணும். எதுக்காக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, தவறான இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 20-1 சொல்கிறாங்க. ஆனால் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாவே நீ ஒரு 2 நாளைக்கு தகவல் கொடுக்கல 500 ரூபா ஃபைன் பண்ணுங்க, 3 நாளைக்கு கொடுக்கல 750 ரூபா போடுங்க, தகவலே பொய்யா தகவல் கொடுத்தா டிசிப்ளின் ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு இந்த தகவல் முழுக்க தரப்படும். அதனால வந்து எல்லா அதிகாரியும் கண்டிப்பாக தகவல் தருப்பாங்க. ஆனால் சமீப காலமாக தகவல் தரப்படுறதே இல்லை. நம்ம கமிஷனில் ஒரு டூரிங் என்கொயரியோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம போய் இருந்தாலும் அந்த அதிகாரிகளுக்கு வர அதிகாரிக்கு பொது தகவல் அதிகாரிக்கு தவறான தகவல் எப்படி தகவலை தரணுன்றதே அவங்க கற்பித்து சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை, சில இதெல்லாம் தராங்க. நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு சில அதிகாரிகள். ஒன்று ரெண்டு அதிகாரிகள் தான், மீதி அதிகாரிகள்லாம் நல்லா செயல்படுறாங்க. கடந்த ஆண்டு 2007 10ஆம் மாதம் போட்ட கேஸ்லாம் 12ஆம் மாதமே வந்தது, 2 மாதம் தரவையில் வந்தது. ஆனால் சமீப காலத்தில் அப்போ இருந்த கமிஷனர்கள் 3 பேர் தான், ஆனால் தற்போது ஆணையர்களில் 7 பேர் இருந்தோம். ஏன் இந்த நிலைமை? 5ஆம் மாதம் இருக்கிற கேஸ் இது வரைக்கும் வராதுக்கு காரணம் என்ன? ஏன் திடுக்குன்னு 8ஆம் மாதம் கேஸ் எப்படி எடுத்தாங்க? நடுப்புற யார், ஏழெல்லாம் என்ன ஆச்சு? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். பிறகு கமிஷனோட செயல்பாடு வெளிப்படையாக இருக்கணும், அங்கேயே மறைக்கப்படுகிறது. வேண்டப்பட்டவர்களுக்கு இமீடியட்டாக உடனடியாக தகவல் அளிக்கப்படணும்னு ஆர்டர் போடுறாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க, என்கொயரி வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத குப்பம் ஊரில் இருப்பான், கன்னியாகுமரியில் இருப்பான், அவனுக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு போயிட்டு ஐயா அது மாதிரி நான் அனுப்பிச்சேன், உனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்ததா இல்லைங்களையா அப்படின்னா அது இருந்தால் தாங்க நாங்கள் பார்க்க முடியும். இல்லைங்கய்யா இந்த தேதியில் அனுப்பிச்சிருக்கேன், இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்கையா, ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கேன் ஐயான்னு சொன்னால் இதெல்லாம் செல்லாதுங்க. நீங்கள் நான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சது சொல்லுங்கள், இதெல்லாம் வேணுமா சார் சொல்லுங்கள். ஒரு வெளிப்படையாக ஆணையத்திலே செயல்பட வேண்டிய ஆணையம் வெளிப்படையாக செயல்படலை. உண்மையாக சொல்லப்போனால் இது வரைக்கும் வெப்சைட்டில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்தந்த இதை தெரிவிக்கணும். நம்ம ஒரு இப்போ போகிறோம் சார்கிட்ட, ஒரு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கொடுக்குறோம், கொடுத்தவொடனே அக்னாலஜ்மெண்ட் போட்டுத்தரணும்னு சொல்லி ஒரு நூம்ஸ் இருக்குது 118 கவர்மெண்ட் ஆர்டர் 118 நீங்கள் கொடுத்த 3 நாளைக்குள்ள உடனடியாக தரணுன்ட்டு அக்னாலஜ்மெண்ட் தரணுன்ட்டு நூம்ஸ் இருக்குது. 60 நாளைக்குள்ளே இடைப்பட்ட நடப்பில் தகவல் தர இயலாததில் எதனா பண்ணினோம் தகவல்னால் இதில் சொல்லலை. ஒருத்தர் வந்து கிரீவன்ஸ் சொல்லும் போது அவருக்கு 60 நாளுக்குள்ள அது என்ன தொடர்பாக அது விஷயமாக தெரிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் செயல்படுறதே இல்லை. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. தகவல் உரிமை சட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படணும்னா அதிக அளவு மக்களுக்கு விளம்பரம் எடுத்துகிட்டு போய் செய்யணும். ஆனால் அது மாதிரி செய்யறதில்ல. கடந்த ஆண்டு 31st March முடியுது, இன்னைக்கு 2:30 என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்குனா அந்த அன்றைக்கு 2:30 இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஆகணுன்றாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் எப்படி செலவு பண்ண முடியும்? அந்த மாதிரிலாம் தவறான ஒரு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 7 கமிஷனர் இருந்தோம், பல 32 பேர் கூடுதலான ஆட்களை இது மாதிரி வேலைக்கெல்லாம் அமர்த்தியோ சரியா செயல்படல. இவ்வளோ 7 பேருக்கு இருக்க கமிஷனர் ஆஃபீஸில் ஒரே ஒரு இதுதான் விசாரணை கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு. 7 பேர் இருக்காங்கல்ல, பாருங்களேன் சார், கொடுங்க, ஒரு 3 கோர்ட்டு கொடுங்க, 4 கோர்ட்டு கொடுங்க, டெய்லி ஃபைனலைஸ் பண்ணலாம். இன்னும் ஒன்று ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், இப்போ வந்து என்னோட வழக்கு ஒரு இது வழக்கு 14/4/2008 12/77 அந்த வழக்கு. ஸோ அன்னைக்கு போட்ட வழக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 12/4/2008 வரைக்கும் 12/77 வழக்குகள். ஸோ அந்தபடி கணக்கு போடும்போது அந்த மாதத்தில் 22 ஒர்க்கிங் டேன்னு வச்சுப்போம். ஒர்க்கிங் டேன்னு வச்சுருந்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது, 136 வழக்குகள், இல்லை 150, அதிகபட்சம் 200 வழக்குகள் ஒரு நாளைக்கு வருது. இந்த வழக்குகள்லாம் ஏன் வருது, தகவல் ஒழுங்காக கொடுத்தா ஏன் சார் இங்கே வருது சொல்லுங்கள். தகவலாக அவங்க தரதில்லை. இதுக்கு இவங்க ஃபைன் பண்ண ஆரம்பித்தாவே, நடவடிக்கை எடுத்தாவே போதும், தகவல் உரிமை சட்டம் நல்லா செயல்படும், இன்னும் மக்களிடையே போய் சேரும், மாணவர்களிடையே போய் சேரும், நல்ல ஒரு இந்தியாவை. எல்லா வளமும் இருக்குது இந்த நாட்டில், எந்த வளமும் இல்லைன்றல, எல்லா வளமும் இருக்குது. ஆனால் இந்த தகவலை மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய நம்ம சாதிக்கலாம்.
6: நான் அவர் சொல்கிறத ஒத்துக்கிறேன். கிரிக்கெட்டில் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, கேப்டன்ஸ் ஒன்லி ஆஸ் குட் அஸ் அ டீம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் இல்லை, அந்த ஆணையம் இல்லை, அதில் இருக்கிற மனிதர்கள் என்பது சமூகத்திலிருந்து அப்பாற்பட்டவர்களில், சமூகத்தில் இருக்கான ஒவ்வொரு துறையுமே வந்து தன்னுடைய தரம் இழந்து மாரல் செத்திக்ஸ்லாம் குறைச்சிட்டு வரும்போது இந்த இடத்துலையும் அப்படி தான் ஆகும். அதுக்கு வந்து நம்ம அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சொல்லப்போனால் முத முதல்ல தமிழ் தகவல் உரிமை சட்டம்ங்கிறது ஆணையங்கிறது வந்ததே வந்து 97 தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துலேருந்தே நீ சோதித்து பார்த்த அந்த சிலம்பினுடைய பரல்கள் மாணிக்க பரல்களா அல்லது முத்து பரல்களான்னு கண்ணகி கேட்டதே கூட வந்து ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, ஆனால் அந்த அளவுக்கு நீதி வழங்குறதுல வந்து நெடுஞ்செழியன் வந்து அவ்வளோ உறுதியாக இருந்தான், அப்போது அது செல்லுபடியாச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் அப்படி இருக்காங்களா அப்படின்ற கேள்வி பொதுவாகவே எல்லா ஜனங்களுக்கும் உண்டான ஒரு சாதாரண கேள்வி தான். இப்போது இதோட அவேர்னஸ் இல்லைங்கிறது ஒரு விஷயம். அவேர்னஸ் இருந்து சார் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு அந்த 12/77 வழக்குகள் அப்படிங்கிறது அல்லது கேட்ட ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து 6 கோடி பேர் ஜனத்தை கொண்ட ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு அளவு. அதில் எது முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள் அவங்களுக்குள்ள எனக்கே அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கே இந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, இது எதனால் தடைப்பட்டது இப்படின்னு இதை பற்றி நன்றாக தெரிந்து அவர்கள் ஒவ்வொருக்குள்ளே அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கான தகவல் பெறக்கூடிய ஒரு சாடல் இதுக்கு தான் அது வந்து முக்கியமாக அதிகமாக பயன்பட்டுருக்கு. பொதுவான விஷயங்களுக்காக மக்களின் நலத்துக்காக இது எவ்வளோ தூரம் பயன்படுது அப்படிங்கிறது வந்து இன்னமும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது தவிர நாம் செய்தித்தாளில் படித்தபடி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் எந்த அளவுக்கு பயிர்கள் உறவுகளாக வாங்கப்பட்டு சத்தீஸ்கரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 182,000 ரூபா இதுக்கு நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா தகவல் உரிமை சட்டத்திலேயே ஒரு தாளுக்கு அதோடைய காப்பி கொடுக்கறதுக்கு 2 ரூபா சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு இருக்கு. அவர் கேட்ட ஒரு சாதாரண தகவலுக்கு எங்கே என்ன கோட்டேஷன் கொடுத்தாங்க, எங்கே இது பண்ணாங்க எல்லாம் சேர்த்து 91,000 காப்பியாக இருக்குது, நீங்கள் 182,000 ரூபா கட்டினீங்கன்னா அந்த தகவல் நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண விவசாயி என்ன பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு துறையில் இருக்கங்கிறனால சொல்ல, எல்லாமே கணினிமயமாக்கப்பட வேண்டும். ஒரு மின்னஞ்சலில் கண்டிப்பாக ஒரு நான் பதில் அனுப்பிச்சேன்னா கேள்வியாக இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு நான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு பொது பிரச்சனைக்காகவும் அலுவலகத்துக்கு போய் நின்றுட்டு கியூவில் நின்றுட்டு நான் கிடக்கிறதுங்கிறது வந்து எதிர்கால இந்தியாவுக்கு வந்து ஒத்து வராத ஒரு விஷயம். நான் நகர மாந்தர்களுக்கு மட்டும் சேர்ந்தவங்களும் சொல்ல, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பஞ்சாயத்துக்கு கண்ணி வரணும், அவங்கவுங்க எல்லோரும் அங்கங்கே போய் ஒரு மின்னஞ்சல் அனுப்பிச்சா அதுக்கு 30 நாளில் பதில் வரணும், அதுக்கு 15 நாளில் வரணும்ட்டு எல்லாமே மாறுது. மாறுதல் என்பது மாறுதல் இல்லாது எல்லாமே மாறிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாம் இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சட்டங்களையும் மாற்றி மிக விரைவில் உடனடியாக ஆக்ஷன் கிடைக்கிற மாதிரி. இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பிக் க்வெஸ்சன் மார்க், அது வந்து கேள்வியே கிடையாது. எவ்வளோ எல்லாம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். அரசாங்கம் வந்து ஒரு விஷயம் அமல்படுத்துது அப்படின்னா அது கடைக்கோடி மனிதனுக்கு சேரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஐஸ் கட்டியாக கொடுத்தா கையில் ஒரு கோலி குண்டால வயசாக தான் கடைசி ஜனங்களுக்கு போய் சேருது. எல்லாமே வழியில் பாசை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டங்கள் வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் அதற்குண்டான பிரச்சாரம் இப்போ எய்ட்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துட்டு போகிறாங்க. புள்ளிராஜா நாங்கள் பாதுகாப்பான ஒரு காண்டம்ஸ் அதெல்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது சொல்லப்போனால் கிராமத்தில் ஒரு சொல்லாட சொல்லுவாங்க, வெள்ளை பிள்ளையார புளிங்கி அந்த பிள்ளையாருக்கே இனிப்புக்காக வெள்ளை பிள்ளையார் ஏதாவது வெள்ளத்தை வச்சு இனிப்புகள் செய்யும்போது மொளை பிள்ளையார கும்பிட்டு அந்த வெள்ளத்துலேயே ஒரு வெள்ளை பிள்ளையார பிடிச்சி வைப்பாங்க, அந்த வெள்ளத்துலேயே கொஞ்சம் கிள்ளி அவருக்கு நிவேதியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தகவல் உரிமை உரிமை சட்டம் வந்து சரியாக பிரச்சாரப்படுத்தப்பட்டிருக்கா சரியாக இருக்கான்னு ஒரு தகவல் உரிமை நம்ம கேட்கணும் போல இருக்கு.
7: சுந்தராஜன் சார் கரெக்டாக சொல்கிறாங்க,
4: கேட்டதில் தான் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது. 2.5 லட்சம் ரூபா மட்டும் தான் இது வரைக்கும் செலவுபடுத்தப்பட்டதுன்றதான் அதில் தான் தெரிய வந்தது. நெக்ஸ்ட், இது இல்லாத எவ்வளோ பேருக்கு ஃபைன் பண்ணிக்கா எத்தனை பேர்கிட்ட வசூல் பண்ணோம்னு கேட்டேன்னா அது எங்கள் வேலை இல்லை, அதையும் தகவல் உரிமை சட்டம் கேட்டால் அது இயர் ஆஃப் எண்டில் தான் அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் பிஆர் டிபார்ட்மெண்ட்டில் தெரிவிப்பாங்க அப்படின்னே சொல்கிறாங்க.
5: சட்டத்தை உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா அது கரெக்டான முறையில் சரியான முறையில் தான் வடிவமைச்சிருக்காங்க. இப்போ உங்களோட குடும்ப தகராறு, இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு தகராறுன்னு வைங்க, இப்போ கணவன் மனைவி வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ வந்து மனைவி வந்து என்னோட இது ப்ராக்டிக்கலாக ஒரு கேஸில் நடந்ததுக்காக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களோட இதில் அந்த மனைவி வந்து தகவல் உரிமை சட்டத்தில் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து தகவல் உரிமை சட்டத்தில் இவங்களுக்கு வந்து எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு அதனோட தாசில்தாருக்கும் இவங்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க, இந்த மாதிரி இவங்களோட சொத்துக்கள் விவரங்கள்லாம் எனக்கு கொடுங்க, ஏன்னா நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் போடணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இமீடியட்டாக அவங்க வாங்கிட்டு அந்த நோட்டீஸை வாங்கிட்டு உடனே இவரோட ஹஸ்பண்டுக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இமீடியட்டாக பதில் அனுப்புகிறாங்க, உங்களோட சொத்துக்கள் விவரங்களை நீங்கள் வந்து 10 நாளைக்குள்ளே எங்களுக்கு தெரிவிச்சாகணும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதுக்காக வந்து தெரிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக சம் டிபார்ட்மெண்ட்ஸ் அதை இது பண்ணும்போது இட் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். சம் அதாவது ஒரு சில இதில் தான் கொஞ்சம் லேசியாக இருக்காங்க, அதை வந்து நம்ம எப்படி போஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம இது.
6: அதுதான் தனி மனிதர்களுக்கு பயன்பாடு தான் இதில் அதிகமாக இருக்கே தவிர பொது பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குன்ற மாதிரி
5: இல்லை. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட இன்னொரு அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. ஒரு ஸ்கூலில் வந்து நான் மைனாரிட்டி எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட்லேருந்து நிதி வாங்கி செயல்பட்டுருக்கிற தனியார் பள்ளி கோபிச்செட்டிப்பாளையம்ல, பள்ளியின் பேரை விரும்ப சொல்ல விரும்பல. ஆனால் அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்கூல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்லாம் இது பசங்கக்கிட்டலாம் கலெக்ஷன் பண்ணி அந்த ஃபண்ட்ஸில் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பப்ளிக்கில் ஒரு ஆள் வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து டிஓக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து இந்த மாதிரி இந்த பள்ளியில் வந்து எனக்கு வந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்கிறதா உள்ள நடந்துட்டு இருக்கிறதா எனக்கு தெரியுது, எனக்கு அதனோட கணக்குகளெல்லாம் நீங்கள் உடனே எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரைட் இன்ஃபர்மேஷனுக்கு எழுதி கேட்குறாரு. இமீடியட்டாக அவங்க சிஓ வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து உடனே இமீடியட்டாக ரிட் பெட்டிஷன் போட்டு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஸ்டே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட் வந்து ரிப்போர்ட்டர் ஜட்மெண்ட் சந்திர ஜஸ்டிஸ்னு ஒரு ஜட்ஜ் கொடுத்த ஜட்மெண்ட் அது. அந்த ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் இதுக்கு கூட இம்ப்ளிமெண்ட் ஆகும், ஸ்கூல் வந்துட்டு இமீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், தேர்ட் பர்சன் யாராக இருந்தாலும் கேட்குறதுக்கு இதில் ரைட்ஸ் இருக்குது அது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை தெரிவித்தாங்க. அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பப்ளிக்கில் வந்து நீங்கள் ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சி, இந்த ஆப்ஜெக்டே என்னென்னா டிரான்ஸ்பரன்சி எல்லாமே எவ்ரி திங் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன்ஸ் கவர்மெண்டோட இது அண்டு சொசைட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்க முடியும், அது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் மாதிரி இன்னொரு தேர்ட் பர்சனை கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த பப்ளிக் ஆஃபீஸர்கிட்ட இது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நோட்டீஸ் மூலமாக அவங்க பதிலை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம்.
6: அது சரிதான், அது வந்து சார், ஆனால் நீங்கள் காட்டின இரண்டு உதாரணமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு விஷயம். ஆனால் அரசாங்கத்துக்குள்ளே அந்த அதிகார வர்க்கத்தினுடைய நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கிளாஸ் ஃபோர் ஆஃபீஸர் கூட ஒரு இன்னொரு அதிகாரியாக இன்னொரு அரசாங்க அலுவலர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நெட்ஒர்க், அவங்க முன்ன பேர் அறிமுகமுள்ளவங்களாக கூட இருக்கலாம், இருந்தாலும் களி கூட வேலை செய்கிற இன்னொரு அரசு அலுவலர் அவர் எது காட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் கூட இந்த தகவல் அணி உரிமை சட்டம் வந்து சரியாக செயல்படாமல் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. கோபால்
7: அந்த மாதிரி ஒரு ஜெனரல் கியூரியாசிட்டியில் கேட்குறேன், இப்போ ஓட்டு போடுற உரிமையில் கேட்குறேன், ஒரு பாலிட்டிஷியனோட ப்ராப்பர்ட்டி விவகாரங்கள் பதிவு பண்ணுவாங்க எலெக்ஷன் டைமில் இவ்வளோ தான் இருக்குன்னு, அது உண்மையாக போயாங்க ஓட்டு போடுற உரிமையில் ஒரு குடிமகன் கேட்க முடியுமா?
5: கேட்கலாம், கேட்கலாம், கேட்க முடியும்.
7: கேட்டால் அந்த நியாயமான பதில் வருமா? தகவல் வரிமை
5: வரணும், அதுக்காக மேல்முறையீடு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு மேல்முறையீடு இருக்கு, அதுக்கப்புறம் ரிட் பெட்டிஷன் தகவல் நீங்க தெரிவிக்கலாம்.
4: ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு தகவல் வரும்,
6: உங்களுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ அந்த தகவல் கிடைச்சாலும் கிடைக்கலாம்,
7: கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அந்த மாதிரி
4: கிடைக்கும், கிடைக்காது போகாதல்ல, கிடைக்கும் தகவல் எப்பயுமே கிடைக்கும், ஆனா கால நிர்ணயிக்க இல்லை. ஆனா தகவல் உரிமை சட்டத்துல சொல்லிருக்காங்க கிளியரா ஒரு கேஸ வந்து 90 நாளுக்குள்ள அந்த அப்பீல் போயிடணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் காலம் தாழ்த்தி காழ்த்தி தாழ்த்தி பல வருடங்கள் ஆகுது, ஒரு வருடம் ஆயிப்போச்சு என்னோட கேஸுங்கலாம், இன்னும் தீர்வு இல்லை. ஒரு ஒரு கேஸு செகண்ட் அப்பீல மூணு தடவை நாலு தடவை போயிட்டு இருக்கு. அந்த அதிகாரி ஃபர்ஸ்ட் எடுத்தனா தகவல் கொடுக்கலன்னு ஃபைன் பண்ணியிருந்தா ரெண்டாவது தவறான தகவல் கொடுத்துருப்பாரா, இன்கம்ப்ளீட் தவறான கொடுத்துருப்பாரா, முழுமையான தகவல் தரல. இப்போ நான் நடந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடையும், ஒரு ஒரு தடைக்கு நான் போகும்போது என்னுடைய பொறியியல் துறையில் நான் வேலை செய்கிறேன் அம்பத்தூரில் கம்பெனியில் எனக்கு 500 ஒரு நாளைக்கோட சம்பளம் கட்டாது. ஆனால் என்னுடைய இது வந்து இந்த நாட்டு நலன் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கும்போது அந்த 500 போயிட்டு இது ஒரு நாலு தடை நடக்கிறது, இதுக்கெல்லாம் யார் இது பண்ண போகிறது? ஆணையம் ஒரே தடையில் ஒரு கேஸ் எடுத்தால் தகவலை கொடுக்காத காரணத்தை சரியான முறையில் இருந்துட்டு கொடுக்க சொல்லணும். தள்ள வேணுங்கிட்டே செஞ்சாருன்னு தெரிஞ்சால் உடனடியாக ஃபைன் பண்ணால் இந்த விஷயம் அடுத்த அதிகாரியை பயமுறுத்தும். இதை பயமுறுத்தணும்னு சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரல, அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வரும், தகவல் தரல அதனால் இவருக்கு ஃபைன் பண்ணாங்கன்னா அந்த அதிகாரியும் சரியாக செயல்படுவார்.
5: செக்ஷன் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 30 நாளைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து தகவல் தரணும். உங்களோட இது மனு வந்து கொடுத்ததுலேருந்து 30 நாளைக்குள்ளே வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தகவல் தரணும். அதுக்கப்புறம் தரல அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து அப்பீல் போயிடலாம். அப்பீல் வந்து நீங்கள் அந்த தேதியிலேருந்து 30 நாளைக்குள்ளே தாக்கல் செய்யணும். அந்த தாக்கல் செஞ்ச நாள்லேருந்து அவங்க 30 நாள் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் அப்பீல் வந்து 90 ஃப்ரம் த டேட் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பைரி டேட்லேருந்து 90 வரும். அது வந்து இருக்கு. பட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த சார்ஜஸும் பண்றது கிடையாது. இந்த காப்பீஸ்க்காக நீங்க வந்து சார்ஜ் பண்ண மாதிரி ஒரு காப்பிக்கு 2 ஜெராக்ஸ் அது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நீங்க வந்து அந்த மாதிரி கிடையாது நான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டா வந்து அந்த கோர்ட் ஃபீ அந்த ஸ்டாம்ப் 10 கூட நீங்க 2 கூட ஒட்ட வேண்டியது கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நீங்க அந்த இது கொடுக்குறாங்க பாத்தீங்களா, தகவல் தருவதற்கான ஒரு புக் சொன்னாங்க சார் சொன்ன மாதிரி 120,000 வருது அப்படின்னாங்க. அந்த அமௌண்ட்டுக்காக நீங்க அப்பீல் போகலாம். அந்த அமௌண்ட் நீங்க வந்து இந்த 1,20,000 வந்து அதிகம், எனக்கு வந்து நீங்க 20,000 மட்டும்தான் நீங்க இது ஃபிக்ஸ் பண்ணணும், இவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க அதுக்கு மேல மேல்முறையீடு போகலாம். அந்த மாதிரி
6: சதீஷ் சார் ரெண்டு கேள்விகள், நீங்க ஒரு வக்கீலா இருக்கிறனால கேட்கறேன். இந்த தகவல் உரிமை ஆணையத்துக்கு போதிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அவங்க வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணதாகட்டும் இல்லை எனக்கு ஏன் ஒரு எதுக்கு அப்பீல் மேலே அப்பீல் போகணும்? முதல்ல சார் சொல்கிற மாதிரி தண்டனையை கொடுத்துட்டு அந்த பெனால்ட்டியை விதிச்சுட்டு அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லைனா அந்த அதிகாரி அப்பீல் பண்ணிக்கட்டுமே. தகவல் கேட்குற சாதாரண பொதுஜனம் ஏன் கஷ்டப்படணும்? ஒன்று. இன்னொன்று, இப்போது ஹாட் டாபிக், இப்போது கடந்த 2 ஓடிட்டு இருக்க தகவல் உரிமை உரிமை சட்டத்தை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு நீதித்துறைக்கு இந்த தகவல் அறிவிப்பு உரிமை சட்டத்திலேருந்து விலக்கு உண்டா? அதை பற்றி கேஸ்லாம் நடந்துட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வேற ஒரு கருத்து சொல்கிறாரு, நீதிபதிகளுடைய அசட்ஸ் அவங்களுடைய சொத்துக்கள் பற்றி கேட்கும்போது தகவல் உரிமை சுற்று வராது அப்படின்னு சில பேர் பேசிட்டுருக்காங்க, வரலாம் தப்பு கிடையாது அப்படின்னு பேசிட்டுருக்கீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
5: என்னோடய கருத்து வந்து 6 சொன்னேன்ல, 6 வந்து அந்த பார் இருக்குது. பார் வந்து நீதித்துறையிலோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார் இருக்கோ வழியோ, நீதிபதிகளோட வந்து அவங்களோட சொத்து விவரங்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஏதோ எந்த வழக்குகள் பற்றியோ இல்லை ஏதாவது தனியொரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க தான் தகவல் உரிமை ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவங்க தான், அவங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு மனு எழுதி போட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அன்லஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸையோ இல்லை இது பண்ணுற மாதிரியோ இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரியோ இல்லை ஜட்ஜஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா தே ஹாவ் ப்ரிவிலேஜ் அண்டர் கான்ஸ்டியூஷன்ஸ், பிகாஸ் தேர் அண்டர் கம்ஸ் அண்டர் கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ், அதனால் அவங்கள வந்து நீங்கள் அதில் கேட்க முடியாது. சொத்துக்களை வந்து நீங்கள் கேட்கலாம், சொத்து அவங்களோட சொத்து விவரங்களை நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணீங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்து நீங்கள் எப்படி இது ஆன்சர் கொடுத்தீங்க, அந்த மாதிரி கேள்விகள் மட்டும் நீங்கள் கேட்க முடியாது. கேட்டாயிட்ஸ் அமௌண்ட்டு கண்டெம்ட்.
6: இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து 2005 ஆக்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இதை பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த அகில இந்திய கமிஷனரும் வந்து கேட்கலாம், ஜட்ஜஸ் வந்து இதுக்கு விதிவிலக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கேஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு சாத நீதித்துறை சார்ந்த ஒரு பக்கம் வந்து இல்லை இது வந்து நீதிபதி நீதிமன்றம் வந்து இது தகவல் உரிமை சட்டத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அதுவும் அந்த வளையத்துக்குள்ளே வந்தாகணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ சார் நான் கேட்ட மாதிரி தகவல் உரிமை ஆணையத்துக்கு போதிய அதிகாரம் இருக்கா?
4: போதிய அதிகாரம் இருக்கு, யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டியது அவசியம் இல்லை. என்றதை கிளியராக கொடுத்துருக்கு அனாமினஸ் பாடினே சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி அதிக நீதிபதிகளை கேட்கலாமான்னு நீங்கள் சொன்னீங்க. யாரை ஒன்றும் கேளுங்க, கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃபண்டு ஒரு ரூபா வாங்கினா கூட அந்த இப்போ நம்ம ஒரு ஏக்கமோ ஏதோ ஒரு ஏக்கம் நடந்துட்டுருக்குது, அது கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு ரூபா வாங்கினா கூட அந்த ஏக்கத்தை பற்றி முழுமையான தகவலை நம்ம கூறலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் இயங்குகிறன்றதை நான் தனியாக சொல்லிக்கிறேன். தனிப்பட்ட அவங்களோட பேக்கெட்டில் இருந்தோ இல்லை வெளி ஊரில் இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ பணம் வரலை, ஆனால் நம்ம கொடுக்கின்ற ஒவ்வொரு வரிப்பணத்தில் தான் அவங்க இயங்குகிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது. ஸோ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அரசுகிட்ட வந்து உதவி பெறுகிறார், ஒரு சும்மா ஒரு 10,000 பெறுகிறாருன்னு வச்சுங்க, அவரையே கேட்கும் போது முழுக்க முழுக்க அரசு சலுகையே பெறுறது பொதுமக்களோட பணத்திலேருந்து பெறும்போது அவரே வந்து தான் ஆக முடியும். செக்ஷன் 2 கிளியராக சொல்லியிருக்காங்க. இதுதான் சார் என்னுடையது
5: கேட்கறதாக தான். நான் வந்து அவங்கள நான் வந்து முற்றிலுமாக அவங்க வந்து விலக்கப்பட்டவங்கன்னு சொல்லவே விரும்பலை. ஒரு அந்த நீதி தீர்ப்புகளில் வந்துட்டு நீங்கள் தலையிடுற மாதிரியோ அந்த மாதிரியோட கேள்விகள் மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியாது. மற்றபடி நீங்கள் சொத்து விவரங்களை நீங்கள் நீதிபதியிட்ட கேட்குறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளிகபிள் அப்படி தான் சொல்ல முடியும்.
6: சரி கோபாலகிருஷ்ணன் சார், இப்போது இந்த அவேர்னஸ் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு 5th பிளான் ஒரு என்ஜிஓ மூலமாக அதுக்காக பாடுபட்டுருக்கீங்க. ஒரு லேமன், ஒரு பொதுஜனம் தகவல் உரிமை சட்டத்து மூலமாக அப்ரோச் பண்ணும் அப்படின்னு உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் என்னெல்லாம் உதவி செய்வீங்க? நீங்கள் சொன்னீங்க ஒரு பெரிய கூட்டமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு இந்த 31 ஒரு மாநாடு போட போகிறோம், அறவழி போராட்டங்கள் நடத்த போகிறோம்னு, அது வந்து நீங்கள் அது மூலமாக அரசாங்கம் பண்ணல விடுங்க, அரசாங்கம் வந்து சரியான பிரச்சாரம் பண்ணல, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கீங்க, இல்லை அதுக்காக எவ்வளோ தூரம் நீங்கள் உதவி பண்ண முடியும் உங்களோட அமைப்பின் மூலமாக?
4: இதற்கும் நாங்கள் தொடர்ந்து முயற்சிகள் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு தான் வரோம். மக்களிடையே விண்ணப்பங்கள் எடுத்துகிட்டு தான் வரோம். கோயம்புத்தூர்ல சமயத்தில் கூட நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்காக வந்து நம்ம எல்லா துறையிலும் எல்லா செயலிலும் போன தடவை வந்து ஒரு கேம்பெயின் கூட நடத்தினோம், மனித சங்கிலி கூட அமைச்சு வந்து மெரினா பீச்சில் கூட பண்ணோம், இது மாதிரி தகவல் உரிமை சட்டத்தை பண்ணணும். அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு போன தடவை 2007 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 30 டூர் போனோம், 30 மாவட்டம். இதில் வந்து ஒரு 2,00,000 மாணவர்களை போய் சந்தித்து அந்த மாணவருக்கு தகவல் உரிமை சட்டத்தை பற்றி தெரிவிச்சிருக்கோம். யார் ஏதும் ஏதோ தகவல் வேணும் இல்லை எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் அனைத்து உதவிகளும் செய்வோம். அவங்க அந்த டைமில் போட்டு விட்டு அதுக்கடுத்து நீங்கள் வராதிங்களாம் சொல்ல மாட்டோம். அதுக்கடுத்து வந்த பதிலாக வந்துட்ட பிறகு என்ன வேணும், இது தகவல் சரியாக இருக்கா இல்லையான்றதை நாங்களே இது பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்கிறோம். இது இல்லாத இதில் நிறைய சிஎம்டியில் ரகுநாத்னு ஒருத்தர் பிளானர், கரைப்படையாத கைகள், அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. வேலூரில் மிஸ்டர் சிவராஜ்னு சொல்கிறாங்க, அவர் எக்ஸ் தாசன்தார், அவர்லாம் இதுக்காக செயல்பட்டு இருக்கார். ரத்தனபாண்டியன், எங்களோட பொதுச்செயலர் ரத்தனபாண்டியன், நீங்கள் எந்த நேரம் வேணால் ஃபோன் பண்ணுங்கள், அவர் வந்து உடனடியாக எல்லா விஷயமும் சொல்லுவார். அவரோட நம்பர் ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம், 9710979797. ரொம்ப ஈஸியாக இப்போ 9710, அதுக்கடுத்து 5th பிள்ளை நினைங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன வருது, 9797. ஸோ ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அவர் எந்த நேரத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் ஹெல்ப் பண்ணுவார், என்ன தொடர்பு கொண்டாலும் நானும் ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா விதமாக உங்களுக்கு நான் இது கூட இருந்து என்னென்ன பண்ணணும், இதுக்கு மேல்முறையீடு என்ன என்ன பண்ண வேண்டியிருக்கு, எல்லா விதமான நாங்கள் செய்து தரோம். இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் ரேஷன் கார்டு, பட்டா, ஈவன் ஒரு எஃப்ஐஆரை கூட நம்ம வாங்கியிருக்கோம். ஜட்ஜ்மெண்ட்டை கூட நாங்கள் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க, ஆனால் காப்பி தர மாட்டாங்க, அதை கூட வாங்கி கொடுத்துருக்கோம்.
6: கண்டிப்பாக வெறும்னு கூடி பேசி நம்ம கலைஞ்சிட்டோம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? முக்கியமாக நீங்கள் சொன்னவங்களாம் உண்மையிலேயே பெரிய சேவை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இப்படி விரல் விட்டு நம்ம யோசித்து என்னக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிறைய தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் இன்னும் இதுக்கு வரணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் என்னோடய ஃபீல்டில் சொல்ல போனீங்கன்னா தகவல் நுட்பம் சார்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன கேம்பெயின் ஒரு இது மாதிரி நடந்தால் அதுலேருந்து நிறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க, இது மேலும் மேலும் பரவும் அப்படிங்கிறது என்னுடைய சிறிய கருத்து.
5: இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தகவல் கேட்குறீங்கன்னு வைங்க, கேட்கும்போது எந்த காரணத்துக்காக தகவல் கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. எனக்கு நீங்கள் வந்து இந்த தகவலை கொடுங்க போதும், அது போதும். அதுக்கப்புறம் என்னென்ன தகவல்னு என்னென்ன வேணும் அதனோட டாக்குமெண்ட்ஸ் பர்டிகுலர்ஸ் மட்டும் கேட்டுட்டு அதோட நிறுத்திக்கலாம். எந்த காரணத்துக்காக கேட்கணுங்கிற
7: இந்த மாதிரி ஒரு இருக்கிற பட்சத்தில் எந்த காரணம்னு மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? காரணம்னு சொன்னால் தானே அதோட வேலிட்னஸ் இருக்கும்.
4: சரி, நீங்கள் மிஸ்யூஸ் சொன்னால் தான் கரெக்டாக சொல்லுங்கள், மிஸ்யூஸ்னால் எப்படி பண்ணுறாங்க?
7: மேபி சில பேரோட சொத்து விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாம்.
4: கேட்டு என்ன பண்ண முடியும், அவங்க சொத்தை எழுதி வாங்கிட முடியுங்களா சொல்லுங்க? மிஸ்யூஸ்ன்றது தவறான ஒரு விஷயம். சில அதிகாரிகள் சொல்லுவாங்க அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு வாங்க, அவங்க மேல தவறு உரிமைப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம்ல, அவரை மிரட்டுறாரு இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றாருன்னு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம்ல, அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. செக்ஷன் 196 அந்த மாதிரி 197 ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு சார், கொஞ்சம் கேட்டுங்க அது விஷயமா பார்த்தீங்கன்னா அது சாருக்கு தெரியும் சரிங்களா. ஆனா தகவல் உரிமை சட்டத்துல நீ தகவல் கேட்டதுக்காக நான் உன்ன தண்டிக்கப்படல, நீ அதை வச்சு தவறான நோக்கத்துல பண்ணிருக்க.

0: கிரிமினல் ஆக்ஷன்ஸ், அதுக்காக பணம் ஏதோ ஆதாயம் அவரை மிரட்டி காசு வாங்குறது இது மாதிரி இதெல்லாம் பண்ணுனாங்கன்னா அவங்க மேலே தனியாக நடவடிக்கை எடுங்க.
1: சார் ஆமாம் சார், ரொம்பவே இப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா ஆச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்க வறுமை கோடு கீழ் வாழ்கிறவங்களுக்கு ஃப்ரீன்ட்டு, ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் ப்ரொசீஜர் அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்னு அவங்களுக்கும் வந்து கட்டணம் போட்டிருக்காங்க ஓரளவுக்கு. பட் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்த் பில் அது மாதிரி என்ஜிஓங்களால் அந்த மாதிரி பொதுமக்களுக்கு உதவி செய்து அவங்களோட அவங்களுக்கு வேண்டிய தகவலை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும்படி செய்வாங்க. அண்ட்
0: இப்போ பிலோ பாவர்ட்டி லைன்ன்றது நம்ம தாஸ்தான் ரெப்டியில் சர்டிஃபிகேட் வாங்கி இவர் தகவல் கேட்கும் போது இத்துடன் நான் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல்னு சொல்லுவாங்க. அந்த இணைச்சிட்டாங்கவே தரவே அந்த தகவலையே வந்து ஃப்ரீயாகவே தருவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்கேஸ் அது மாதிரி ஆயிருந்ததுன்னா மேல்முறையில் அப்படியே அதையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கமிஷனில் போகும்போது எந்த விதமான காசு அவர் 2 லட்சம் ரூபா கேட்டிருந்தா கூட நீ ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தோம் ஆகணும்னு சொல்லி கமிஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க நிறைய வழக்குகளை. அது மாதிரி வந்து ஒரு திருவண்ணாமலையில் ரேஷன் கார்டு யாரெல்லாம் பொருட்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவர் பிலோ ப்ராவர்ட்டிலாம் இல்லை. அவங்களோட வழக்கு வந்து கமிஷனில் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கு தகவல் நீங்கள் கொடுத்து ஆகணும், ஏன்னா இவர் வறுமை கோட்டு கீழே இருக்காரு, அது 20,000 30,000 இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அவர் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு அது மாதிரி தகவல் வாங்கினாங்க.
2: இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா 30 நாளைக்கு மேல போயிட்டு 31வது நாள் ஒரு 100 பேஜஸ் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, நீங்க இதுக்கு இவ்வளவு காசு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தர வேண்டியது கிடையாது. சட்டத்துல வந்து 30 நாளைக்கு மேல எவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்தாலும் அதுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியது கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் தரணும்ங்கறது சட்டத்துல தெளிவா சொல்லிருக்காங்க.
0: இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், உங்ககிட்ட தகவல் காசு வாங்கியிருப்பாங்க, ஒரு 200 ரூபா 300 ரூபா வாங்கியிருக்காங்க, அந்த தகவல் கொடுத்துருக்காங்க, ஆனால் முழுமையாக தகவல் தரலன்னா கமிஷனில் போகும்போது நீங்கள் கட்டின காசையும் வாங்கிடலாம். அது மாதிரி நிறைய வழக்குகளுக்கு தீர்ப்பு தரப்பட்டுள்ளது, கமிஷனாலே தரப்பட்டுள்ளது. இதை மாதிரி நான் 1000 ரூபா முதல்ல கட்டியிருந்தேன், கட்டி எனக்கு முழுமையாக தகவல் வரல, இது மாதிரிலாம் இருக்கும் போது அந்த 1000 ரூபா எனக்கு ரீஃபண்ட் ஆச்சு.
3: தகவல் கிடைச்சதா சார்?
0: தகவலும் கிடைச்சது, எனக்கு 1000 ரூபா ரீஃபண்ட் ஆச்சு. அதனால தயவு செய்து தகவல் அவங்க தரல, எனக்கு முழுமையா தரல, ஆனா காசை மட்டும் வாங்கினா தயவு கட்டிடுங்க, கமிஷன் போகும்போது அதை நம்ம ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் வாங்கிடலாம்.
4: நிச்சயமா சார், ஒரு லேமேன் அப்ரோச்சோட தான் இந்த டிஸ்கஷனுக்கு வந்தேன். அதை பத்தி தகவல் உரிமை சட்டம் ஒன்று இருக்குன்னு தவிர எவ்வளவு தூரம் அதுல இருக்குன்னு தெரியாம தான் வந்தேன். உண்மையிலேயே இந்த டிஸ்கஷன் வந்து என்னை மாதிரி சில பேருக்கு உண்மையிலேயே உபயோகமா இருந்தது, எல்லாருக்கும் உபயோகமா இருந்திருக்கும்
1: நினைக்கிறேன்.
4: முன்முயற்சிகளுக்கு உங்களோட ஃபிஃப்த் பில்லர் என்ஜியோட ஆர்கனைசேஷன் முன்முயற்சிகளுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு என்ன என்ன முடியுமோ எங்களால் பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பா பண்ணுவோம்.
1: தெரிஞ்சுக்கிறதுக்கு
0: நன்றி.

சரி நேயர்களே, இப்ப நீங்க கேட்ட பேனல் டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதுல பேசின ஒவ்வொரு விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாவும் இருந்திருக்கும், உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன சந்தேகங்களும் தீர்ந்திருக்கும். கண்டிப்பாங்க, ஆர்டிஐ ஆக்ட் ஒன்றும் வளர்ந்தா ஒன்றும் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின அவேர்னஸ் ஒன்றும் நிறையவே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தகவல் பெறும் உரிமை சட்டம்ங்கிறது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய நம்பிக்கை கோள்னே நம்ம இப்போ சொல்லணுங்க. ஆமாங்க, பொதுமக்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கோ இல்லையோ, ஆனால் தகவல் பெறும் உரிமை ஒவ்வொரு நபருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னால அதில் ஒவ்வொரு குடிமகனோட வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே வருதுங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் இப்போ ஜனநாயகத்துல நம்பிக்கையாவே இருக்கு. இந்த நம்பிக்கை வீண் போகாத நம்மளும் அதுக்கு ஈக்குவலா செயல்படணுங்க. இது நம்மளோட கடமையாகவும் அமையுது. நேர்களே, இந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இனிமையான பொழுது போலவே ஒவ்வொரு நாளும் இனிமையா உங்களுக்கு அமைய எம்ஓபி சமுதாய வானொலி மூலமாக என் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே காயத்ரி.

தவறாமல் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறுரூவா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லு சில்லு எடுத்துன்னு வந்தேன். சில்லு கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்குது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏன்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது?

0: நம்பர் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா. ரைட் ரைட்.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜே விலாசினி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் வெளியில சாக்லேட் ஸ்மூத்தி, மேங்கோ ஸ்மூத்தி எல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு கேரட் ஸ்மூத்தி எப்படி இருக்கும்னு வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கலாமா? இருங்க சொல்றேன், ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. இதுக்கு வெறும் 4 இன்கிரீடியன்ஸ் தாங்க. கிரேட்டட் கேரட், மில்க், டேட்ஸ் அண்ட் பாதாம். அடுப்புல வச்சு நல்லா சுண்ட காசி எடுத்துக்கோங்க. நல்லா பால் நல்லா திக்கா இருக்கணுங்க. அது கூட கிரேட்டட் கேரட், டேட்ஸ், பாதாம் இது 4 நீங்க மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தியா கிடைக்கும். ஒரு பேஸ்ட் மாதிரி, அந்த பேஸ்ட் ஃபார்மே நல்லா லிக்விடா இருக்கிற மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சில இருக்கும். இது தாங்க கேரட் ஸ்மூதி. வெரி ஈஸி. நிறைய பேரு கேரட் ஜூஸ் நிறைய பசங்க குடிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இது என்னன்னே சொல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா குடிப்பாங்க. கேரட் ஸ்மெல், கேரட் டேஸ்ட் எதுவுமே வராது. நீங்க டேட்ஸ் அண்ட் பாதாம் போடுறதுனால அதோட ஃபிளேவர் என்டையரா டிஃப்ரெண்டா தெரியும். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா நீங்க சொல்லுங்க நீங்க குடிச்சது கேரட் ஸ்மூத்தின்னு. என்ன லிசனர்ஸ், கேட்கும் போதே அவ்வளோ ஈஸியா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடனே சட்டுன்னு போங்க, கிச்சன்ல இருக்கிறத எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஈஸியா அதை நீங்க பண்ணலாம். முக்கியமா குட்டி பசங்களுக்கு கொடுக்கும் போது சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க லிசனர்ஸ். கீப் டியூனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜே விலாசினி. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் வீட்டுல என்ன நடந்தாலும் கவலைப்படுறது இல்ல. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லதா ஏதாவது ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணிவை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றது, என்ன செஞ்சா அவங்க இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ், நிறைய அம்மாங்க ஸ்பெஷலா யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னே ஒரு 2 ஈஸியான ஒரு ஸ்நாக் அண்ட் ட்ரிங்க் எப்படி சொல்ற செய்யறதுன்னு சொல்றேன் கேளுங்க. பிரெட் கட்லட். பேர் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் அது ஆசமா இருக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பிரெட், கேரட், பீன்ஸ், கேபேஜ், ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோ, ஆனியன், கிரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் அண்ட் பெப்பர். ஃபர்ஸ்ட்

இந்த பிரெட்ல இருக்க சைட்ஸ கட் பண்ணிட்டு பிரெட்டை ஜஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து அதுல ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி, ஆனியன், கேபேஜ், பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சாட்டே பண்ண உடனே நீங்க அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இந்த சோக் பண்ண பிரெட் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை ரிமூவ் பண்ற, நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாவு மாதிரி கன்சிஸ்டன்சில வரும். அந்த பிரெட்டை நீங்க செஞ்சு வச்ச அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மொத்தமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சிங்கிள் மிக்சர், சிங்கிள் மாவு மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. அதை நீங்க நல்லா உருட்டி தட்டி பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ஓட்ஸ் அதுல நீங்க பெரட்டி டீப் ஃப்ரை பண்ணா அது பிரெட் கட்லெட். ஷாலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா டீப் வடை. என்னங்க ஈஸியா இருக்குல்ல, ஈஸியா பிரெட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொன்னேன். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரிங்க், அது பேரு கோகோ மோக்கா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதோட மொத்த எக்ஸ்பென்ஸ் 120 முடிஞ்சிடும். ஆனா இதோட குவாலிட்டி குவான்டிட்டி 4-5% சாப்பிடலாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர், சாக்லேட் சிரப், ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் நல்லா திக்கா காசி வச்ச பால். ஃபர்ஸ்ட் இந்த திக்கா காசின பாலில் ஃப்ரெஷ் கிரீம், சாக்லேட் சிரப், கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிக்சரை திக்கா காசின சுண்டின பாலில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதை விட சூப்பரான வேற ட்ரிங்க் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. இது ஒன்று இருந்தால் போதும், அவங்க அதை வச்சே ஒரு ஃபுல் டே ஓட்டிடுவாங்க. இந்த 120 ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம சூப்பரான குவாலிட்டி குவான்டிட்டியோட அபவுட் 4-5 மெம்பர்ஸ் குடிக்கலாங்க. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் எல்லாரும் இந்த 120 வெளியில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கப் ஒரு ஆளுக்கு தாங்க. அந்த 120 நம்ம செஞ்சால் 4-5 மெம்பர்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். ஓகேங்க, கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டில் கெட் டுகெதர் இருக்கும் போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜே பிலாசினி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க, நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம்
3: தரேன். எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும், எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.
3: யூ ஆர் லிசனிங் டு MOP வைஷ்ணவ்.

0: தக்ஷணா எப்படி இருக்க?
1: நாங்களும் உனக்காக தான் ஷில்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா ஷில்பா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். ஆனா செம்ம ஷில்பா, செம்மையா இருக்கு ட்ரெஸ். எங்க எடுத்த?
2: தேங்க்யூ சோ மச். நான் எங்க எடுத்தேன்ட்டா அது ஒரு சீக்ரெட், சொல்ல
3: மாட்டேன். இவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப கூட சொல்லாம இருந்தா என்ன? சொல்லு ஷில்பா, எங்க எடுத்த, என்ன சீக்ரெட்? உன்னோட ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸ் இருக்கலாம், சூப்பரா இருக்கு. நீ போடுற ஒவ்வொரு டிசைனுமே சூப்பரா இருக்கு, நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
2: சரிடா, இவ்வளவு நாள் ஆச்சுல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும், ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸ நான் எங்கேயுமே எடுக்கல. ஒரு சாதாரண துணியில என்னோட ஃப்ரெண்டு வந்து டிசைன் போட்டு கொடுத்ததுனால தான் இப்படி இவ்வளவு அழகா இருக்கேன். ட்ரெஸ் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தாங்க.
3: நினைக்கிறேன்
2: சொல்லுங்க.
4: ஹாய் ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் வந்து திவ்யா. இப்போ எம்ஓபியில் வந்து நான் ஃபைனல் இயர் பிசிஏ பண்ணிகிட்ருக்கேன். சொல்லு ஷில்பா,
2: நல்லா இருக்கீங்களா? ஸோ என்னன்னா, இன்றைக்கி நாங்கள் ஒரு இங்கே இன்டர்வியூ பண்ணலான்ட்டு இங்கே வந்திருக்கோம்.
4: ஓகே.
2: என்னன்னா, நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணுறீங்கன்ட்டு நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கேள்விப்பட்டோம். அதை பற்றி சில பார்த்தீங்க.
4: ஓ, எம்ப்ராய்டரியா? அது என்ன, மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பண்றது தானே? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டிச்சிங் மாதிரி தான். நம்ம என்ன சொல்றது, ஒரு நார்மல் பிளெயின் ட்ரெஸ் கூட நம்ம எம்ப்ராய்டரி பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப லுக்கா, ரொம்ப ஷோவான வந்து நம்ம பண்ணிக்கலாம்.
2: ஓ அப்படியா, எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இது?
4: நான் வந்து எங்க காலேஜ்லயே தான் கத்துக்கிட்டேன். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கில் வந்து நம்ம காலேஜ்ல இருக்க எம்ஓபியில. ஸோ எனக்கு பேசிக்காவே எம்ப்ராய்டரியில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். எம்ப்ராய்டரியில இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத விட ஸ்டிச்சிங்ல வந்து எனக்கு ரொம்ப, ஸ்டிச் பண்றது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்டிச்சிங்ல ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணி அப்புறம் வந்து எம்ப்ராய்டரி பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதை நான் வந்து நம்ம காலேஜ்ல அந்த கோர்ஸ் இருக்கிறதுனால அதை நான் எடுத்து நான் பண்ணேன்.
2: ஓ, அப்போ உங்க காலேஜ்ல எல்லாமே இதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். உங்க வீட்டுல என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி?
4: எங்க வீட்டில் ஆக்சுவலி அவங்க ஒன்றும் சொல்லலை, ஏன்னா நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை. அவங்க எங்கள் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நான் எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்குறேன். ஸோ தே ஃபீல் ஹாப்பி.
2: கேட்டிங்களா நேயர்களே, இப்போ நம்ம ஒரு சிறிய பிரேக் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட இன்னும் சில விஷயங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலி 107.8.

0: பசங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
1: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
0: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: 97.8 இது உங்கள் ஸ்டார் ஷோ. திவ்யா, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பிரேக் முன்னாடி, அதாவது உங்க காலேஜ்லயே தான் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எம்ப்ராய்டரிய சூஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
1: அதான் லக்ஷ்மி, இப்போ என்ன சொல்ல, எனக்கு ஸ்டிச்சிங்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அதுவும் இல்லாம நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல எங்க அம்மா வந்து நார்மல் பிளேன் டிரெஸ், பிளேன் ஃப்ராக் அந்த மாதிரிதான் எடுப்பாங்க. அது வந்து இன்னும் நல்லா டிசைன் பண்ணி எனக்கு ரொம்ப டிசைனிங்கா ரொம்ப பல பலன் சம்கி ஒர்க்ஸ் எல்லாம் போட்டு போடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம எங்க வீட்டுல எங்க பாட்டிலாம் வந்து ஸ்டிச்சிங்ல எம்ப்ராய்டிங்லாம் ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப ஃபேம் ஆகுதுல அவங்க. சோ அவங்க எல்லாம் வந்து என்னோட நார்மல் ஃப்ராக்கே

0: வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப சம்கி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு போடுறப்ப எனக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கும். சோ அதை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு அப்பவே இருந்தது. சோ இப்போ நான் வளர்ந்த உடனே இது ஒரு பேஷனா மாறி இப்போ நான் எம்ப்ராய்டிங் எல்லாம் கத்துட்டு என்னோட பிளவுஸ் சாரீஸ் என் அம்மாவோட சாரீஸ் ஃப்ராக்ஸ் எல்லாம் போட்டேன்.
1: ஓ சரி திவ்யா, அதாவது இப்போ வந்து எம்ப்ராய்டரிய பத்தி எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஆட்கள் எல்லாம் வந்து கத்துக்கலாமா?
0: இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கில் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. நார்மலா வந்து ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தா போதும், ஒண்ணுமே இல்லை. ஒரு ஊசி ஹேண்ட்லிங் வந்து வெறும் ஊசி அண்ட் நீடில் நீடில் அண்ட் த்ரெட் இருந்தால் போதும். என்ன மாதிரியான டிசைன்ஸ், எவ்வளோ பெரிய டிசைன்ஸ் கூட நம்ம போடலாம். ஆக்சுவலி வந்து இப்போ டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு, மிஷின்ஸ்லேயே கூட எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க தான். பட் ஆனால் பேசிக் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்ம கையில் பண்ணால் வந்து இன்னும் நல்லா அழகாகவும் நமக்கு இஷ்டம் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
1: ஆமா திவ்யா, நான் அதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது நீங்க ஒரு இது கொண்டு வந்திருக்கீங்க, அதாவது நேர்களே பாத்தி கேட்டீங்கன்னா இங்க வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி சில டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாம் அவங்க எப்படி போட்டாங்க, என்னென்ன டிசைன்ஸ் அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க திவ்யா, இதெல்லாம் வந்து என்ன டிசைன்ஸ் ஆக்சுவலி, அதாவது என்ன மாதிரி
2: விதங்கள் இருக்கு?
1: விதங்கள் இருக்கு,
0: நிறைய டைப்ஸ் இருக்கு லக்ஷ்மி. இதுல இப்போ சும்மா அதை நான் சொன்னேன்ல, எம்ப்ராய்டரி த்ரெட்னே இருக்கு கடையில். அது வந்து ஒரு நீடில், நம்ம வந்து ரொம்ப பெரிய நீடில் சின்ன நீடில் அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக கிளாத்துக்குள்ள இன்சர்ட் ஆகிற மாதிரி ஒரு நீடில் இருந்தால் போதும். எம்ப்ராய்டரி ரிங் இருக்கு மோஸ்ட்லி. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ராய்டரி ரிங்கில் தான் பண்ணணும். ஏன்னா அது அந்த ரிங்கில் வந்து அந்த கிளாத் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், டிசைன்ஸ் வந்து எங்கேயும் க்ரஷ் ஆகாமல் எல்லாம் நீட்டாக வரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டிச் அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச்னு ஒன்று இருக்கு. நார்மலாக நம்ம கிழிஞ்ச துணி கூட அந்த ரன்னிங் ஸ்டிச்சில் வச்சு தான் தைப்பாங்க. அந்த ஸ்டிச் வந்து நான் அந்த ஸ்டிச் வந்து நம்ம இப்போ சுடிதார் பார்டர் நெக் பார்டர் அதுக்கெலாம் வந்து போட்டால் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய டைப்ஸ் ரன்னிங், அப்புறம் பேக் ஆர் ஸ்டெட் ஸ்டிச்னு ஒன்று இருக்கு. அப்புறம் செயின் ஸ்டிச், செயின் ஸ்டிச் வந்து இந்த குழந்தைங்க ஃப்ராக்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஓப்பன் ஸ்டிச், இது வந்து லீஃப் செயின் ஸ்டிச், லீஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டெம்புக்கு வந்து இந்த இந்த ஓப்பன் செயின் ஸ்டிச் வந்து போடுவாங்க. ஓகே, ஃப்ளவர் ஸ்டிச் இருக்கு. நம்ம ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன்ஸ் அதெல்லாம் வேணும்னா ஃப்ளவர் டிசைன். இப்போ இந்த டிசைன்லாம் போக நம்ம ஸ்டோன்ஸுக்கு கூட நம்ம என்ன மாதிரி ஸ்டிச்சிங் போடலாம்.
1: ஓ சரி, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக தான் இருக்கு. அதாவது இதில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குமா?
0: டிசைன் ரொம்ப பெருசாக போக போது கஷ்டம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம கொஞ்சம் பெயின் எடுத்து பண்ணோம்னா ரொம்ப அழகாக வரும். இப்போது இது இந்த மிரர் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிரரோட நாலு பார்டரில் வந்து நான் அந்த மிரரோட நாலு சைடு நான் அந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இந்த இப்போ மிரரே வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
1: ஓகே திவ்யா,
0: அதே மாதிரி நம்ம பட்டன்ஸுக்கு கூட நம்ம அது மாதிரி போடலாம்.
1: சரி, இதை வந்து எம்ப்ராய்டரி அப்படின்னு சொன்னாலே வந்து பெண்கள் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நோக்கம் இருக்குது. அதாவது ஆண்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு
0: ட்ரெஸ்? நல்லா போடலாம். இப்போலாம் வந்து ஜென்ஸ் கூட நல்லா கிராண்ட் ட்ரெஸ்லாம் போடுறாங்க, நார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் இல்லாமல். இப்போ மேரேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷெர்வானியில் வந்து நல்லா கிராண்டாக போடுறாங்க. அதில் கூட ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சின்ன எம்ப்ராய்டரிஸ்லாம் இருக்குது, அதுலேயும் வந்து எம்ப்ராய்டரிஸ் யூஸ் ஆகுது. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மென், கர்ச்சீஃப்லேருந்து கர்டைன்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து எம்ப்ராய்டரியை டிசைன் பண்ணிக்கலாம்.
1: சரி திவ்யா, என்ன மாதிரி மெட்டீரியல் மேலே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணலாம்?
0: கிளாத்து கர்ச்சீஃப்லேருந்து எடுத்துக்கோங்களேன், காட்டன் கிளாத், சில்க் கிளாத், என்ன எந்த டைப் இருந்தாலும் உள்ளன்ல எதில் வேணாலும் பண்ணலாம். கர்ச்சீஃப்ல இருந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, சாரீஸ் பிளவுஸஸ், அப்புறம் மென்ஸோட ஷர்ட்டு, சில டைம் அந்த மென்ஸ் யூஸ் பண்ணுற ஹேண்ட் கர்ச்சீஃப் அதில் கூட அழகாக ஹார்டின்லாம் போட்டு நம்ம கொடுக்கலாம். அப்புறம்
1: சீப்பாக முடிஞ்சிடும்மா.
0: நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக திங்ஸ்லாம் வாங்காமல் சும்மா ஒரு கிளாத்லேயே எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி நேம்ஸோ அந்த மாதிரிலாம் கூட எழுதி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். நம்ம டோரில் போடுற அந்த விண்டோஸ்க்கெலாம் போடுற கர்டைன்ஸில் கூட நம்ம பண்ணலாம்.
1: ஓகே திவ்யா, சில நேரங்களே திவ்யா சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது எம்ப்ராய்டரியில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வைக்குது. ஓகே, நம்ம குட்டி பிரேக் அப்புறம் அதாவது இதில் என்னென்ன பிஸ்னஸ்க்கான வேலைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ராஃபிட் பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்குறதுக்கு

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பலாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

0: ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அஜய் ஈஸ்வரி. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி ஸ்டார் ஷோ. இங்கே என் கூட வந்து திவ்யா இருக்காங்க. அவங்க ஒரு என்டர்பிரியூனர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் கம் என்டர்பிரியூனர். சரி, இப்போது திவ்யா கிட்டே கேட்கலாம். அவங்க வந்து இந்த எம்ப்ராய்டரி வந்து தன்னோட வாழ்க்கையோட மெயின் பாகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். அது மாதிரி அவங்க வந்து படிச்சிருக்காங்க, படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப், அவங்க என்டர்பிரியூனர் ஆகணும் அப்படின்றத ஒரு மெயின் நோக்கத்தை வச்சிருக்காங்களாம். ஸோ இது வந்து பிஸ்னஸ் அப்படின்ற நோக்கத்தோட பார்க்கும்போது இந்த எம்ப்ராய்டரி வந்து நம்ம பிஸ்னஸ் லெவல் எப்படி கொண்டு போகலாம், அதுல இருக்க தீமைகள் என்ன, அதுல இருக்க நன்மைகள் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க திவ்யா, இப்போ வந்து நீங்க உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல இருந்து நீங்க அதை பழகிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து நம்ம பிஸ்னஸ் கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அது வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து எம்ப்ராய்டரி போட பிடிக்காது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா எம்ப்ராய்டரி போட்ட துணிகள் வந்து எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ எம்ப்ராய்டரி போட்ட துணிகள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி மற்ற சம்கீஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நீங்க வந்து உங்களோட பிசினஸ் கண்ணோட்டத்தை எப்படி பார்ப்பீங்க?
1: இப்போ வந்து இருக்காங்க ரொம்ப ஸ்டோன் ஒர்க்ஸ், சங்கி ஒர்க்ஸ் போடுறவங்கலாம் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து சின்ன பசங்க, இந்த லேடிஸ்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ், அந்த எம்ப்ராய்டரி போட்ட அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து விரும்புகிறாங்க. கேட்கலாம். இப்போ வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பண்ணித்தர சொல்லி நாலு பேர் வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸுக்கு போகணுங்க, இந்த பிளவுஸை வந்து எனக்கு இப்படி ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி வைக்கலாம். இல்லை சின்ன பசங்களுக்கு பிளெயினாக ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி, இந்த ஃப்ராக் தாங்கன்னா லைக் சின்ன பசங்க வீட்டில் போடுற மாதிரி அந்த மாதிரி ஃப்ராக் தான், சிம்பிளாக தான் இருக்க போது. ஸோ அதுக்கு வந்து சும்மா நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி மட்டுமே ஃப்ளார்ஸ், பட்டன்ஸ் அந்த மாதிரி, பட்டன் ஹோல் ஸ்டிச் அதெல்லாம் வந்து போட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு, மேரேஜுக்கு போடுறதுக்கு, சின்ன பசங்க போடுறது, சாரீஸு, பிளெயின் சாரியை கூட வந்து ரொம்ப அழகாக அந்த பார்டருக்கெலாம் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி, ட்ரீ மாதிரிலாம் போட்டு நம்ம ரொம்ப அழகாக பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணுறது, நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுறோமோ கண்டிப்பாக அதுக்கு என்ன சொல்கிற ரொம்ப வரவேற்பு நிறைய பேர் இருக்குது இந்த எம்ப்ராய்டரி ஃபீல்டில். எம்ப்ராய்டரி வந்து மிஷின்ஸ் தான் இருக்கே, மிஷின்லேயே நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது அப்படி நினைக்க வேணாம். நம்ம கையிலேயே கூட நம்ம இது நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளே கூட பண்ணலாம், அண்ட் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறது கூட நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2,000-3,000 கிளாஸ் எடுத்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ணால் கூட நிறைய ப்ராஃபிட் அதில் வரும். ப்ளஸ் இது மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்தா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரும், சேம் டைம் நமக்கு ஏர்னிங்கும் வரும்.
0: ஓகே, நீங்கள் சொன்னீங்க திவ்யா, நீங்கள் வந்து சொல்லித்தரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை வந்து நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா?
1: சொல்லிக் கொடுத்துருக்கேன், என்னோட கசின்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பிகாஸ் என்ன சொல்றது, அந்த ஸ்டிச்சிங் அந்த டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, அண்ட் ஐ டாட் தெம் ஈவன் தே லைக் தட், அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ கண்டினியூ பண்ணுறாங்க அவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
0: ஓகே திவ்யா, நீங்கள் வந்து இப்போ நிறைய வாட்டி நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு கொண்டு வந்திருக்க அந்த கிளாத்லேயே வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளெயின் கிளாத் உங்கள் ஃப்ரெண்டே கூட கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பிளெயின் கிளாத் கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் மட்டுமே போடுவீங்களா, இல்லை மற்றவங்க வேற ஏதாவது பார்த்து போட்டு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அந்த மனசில் வச்சு போடுவீங்களா, இல்லை உங்களோட புது தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணுவீங்களா?
1: ஆமாம், கிரியேட்டிவ் தாட்ஸ் அப்ளை பண்ணணும் தான். பட் சேம் டைம் அவங்களுக்கே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேபி அவங்க வந்து இல்லை எனக்கு ஃப்ளார்ஸ் வேணாம், சும்மா அனிமல்ஸ் மாதிரி, இல்லை சும்மா பாக்ஸ் அந்த ஷேப்ஸ் மாதிரி அந்த மாதிரி மட்டும் எனக்கு போட்டுத்தாங்க அப்படின்னா அவங்களோட விருப்பத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அவங்க எதுவுமே விரும்பலை, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி எனக்கு க்ரியேட்டிவாக பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்போ கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஒயிட் கிளாத்தில் வந்து நம்ம பிளாக்கோ இல்லை டார்க் கலர்ஸ், வயலட்டு, ரெட்டு அந்த மாதிரி போட்டால் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி சம் எல்லோ கிளாத்தில் வந்து பிங்க் கலர் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அந்த கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தா கிளாத் அந்த லுக் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப ஹைலைட்டாக தெரியும்.
0: ஓகே திவ்யா, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் நீங்கள் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் வைக்கணும், ஒரு கடை வச்சு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா?
1: இருக்குங்க, பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சின்ன மினி ஸ்கேல் மாதிரி தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீட்டில் பேரண்ட்ஸ், என் அம்மா அப்பா சித்தி அவங்களுக்குலாம் வந்து நான் பிளவுசஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ சின்ஸ் இப்போ வந்து நான் இப்போ தான் நான் படிப்பு முடிச்சிருக்கேன், இது ஒரு பெரிய நல்லா பெருசாக டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோர், ஒரு டிசைனர்ஸ் மாதிரி ஆகணுன்றது என்னோட ஆசை தான். கண்டிப்பாக மேபி அதுக்காக நான் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன்.
0: நன்றி திவ்யா, தொடர்ந்து பேசலாம், நடுவில் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். என்ன நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி ஸ்டார் ஷோ. இதில் வந்து எம்ஓபி திவ்யா என் கூட இருக்காங்க. மேலும் திவ்யா கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் கேட்டு

0: இது பெண்கள் சுயதொழில் ராஜ்யம். பெண்களே பலருக்கும் உதவும் முதலாளியாய் மாறுங்கள். எல்லா திறமைகளும் இருக்கிறது உன்னிடம். வேலையை பலருக்கு கொடுப்பது பெண்ணின் புதுநிலை. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is Ganesh Venkatraman here and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.

0: ஹாய், வெல்கம் பேக். இது உங்கள் ஆர்ஜி அக்ஷரா, எம்ஓபி ஸ்டார் ஷோ. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இருந்தீங்களா சார் திவ்யா? ஸோ வந்து அதில் வந்து இப்போ வந்து பிஸ்னஸ்னால் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இல்லை வந்து நீங்கள் ஒரு க்ளோத் ஸ்டோர், பெரிய ஒரு தனி க்ளோத் ஸ்டோர் திறந்து அந்த மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன ஐடியா உங்களுக்கு ஆக்சுவலி?
1: இப்போது நான் வந்து மினி ஸ்கேல் மாதிரி தான், மேபி ஃபஸ்ட்டு ஸ்மால் சின்னதுலேருந்து தானே பெருசு போக முடியும். ஸோ மினி ஸ்கேல் பிஸ்னஸ் தான் இப்போ நான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ராஃபிட்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோர்லாம் வச்சு பண்ணலாம்.
0: இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து இதே எம்ப்ராய்டரிஸ் வந்து இப்போ டிசைனர்ஸ் மாதிரி வந்து தனித்தனி ஒரு பிராண்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைனர்ஸ் ஆகி தனித்தனி பிராண்டு, இப்போ வந்து நிறைய குர்த்தி பிராண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி குர்த்தி பிராண்ட்ஸ்க்கு போய் நீங்கள் உங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரி?
1: ஆமாம், எப்படி? இல்லை, கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி தான், ஏன்னா பிகாஸ் அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம பிளெயின் கிளாத்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஷாப்ஸுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க அதை வந்து அதுக்கான மணி, அதுக்கான வேல்யூ வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக இருக்கிற கிளாத்தை ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி பண்ண கிளாத்தை கண்டிப்பாக ஒரு 300-400 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ நம்ம ஸ்டாப் ரீட்டைல் மாதிரி நம்ம எடுத்து டீலர்ஸ் மாதிரி எடுத்து நம்ம கிளாத் ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த மாதிரி டிசைனிங் ஷாப்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது, வேல்யூ ஆடட் தான் எம்ப்ராய்டரி. ஸோ நல்ல இன்கம் இருக்கு.
0: ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க மாதிரி பிளெயின் சுடிதாருக்கும் எம்ப்ராய்டரி சுடிதாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஒர்த்துனா என்ன, காஸ்ட் அளவுக்கு என்ன சேஞ்சஸ் வரும், எப்படி?
1: காஸ்ட் அளவுக்கு தான் நிறைய, இப்போ அதுதான் சொன்னேன் நான், நார்மல் சுடி வந்து ஒரு 400-500 எடுக்கிறாங்க. பிளெயின் ஒரு பிளெயின் குர்த்தி ஒயிட் டாப் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம கலர்ஸ், இப்போ பிளாக் கலர்ஸ் கொடுத்தா நம்ம அதுக்கு பிளாக் கலர் பேண்ட் ஷால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பிளெயினாக போடுறதை விட எம்ப்ராய்டரி ஒர்க், ஸ்டோன் ஒர்க்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும்.
0: இப்போ வந்து நீங்கள் வந்து லைக் வந்து இதை வந்து செல்ஃப் பிஸ்னஸ் போது உங்களுக்குன்னு தனியாக எம்ப்ளாயிஸ் வச்சு அந்த மாதிரி பண்ண போறீங்களா, இல்லை எப்படி ஆக்சுவலி இண்டிவிஜுவலாக பண்ணி அந்த மாதிரி?
1: இல்ல, இண்டிவிஜுவலா இது பண்ண முடியாது. நம்ம பேசிக்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஸ்டிச்சிங்ஸுக்கான மிஷின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் வாங்கி நம்ம கூட கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணலாம்.
0: இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குவீங்க யூஸ்வலா? ஆக்சுவலி
1: மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கிடைக்காத ஒரு மெட்டீரியலாம் இல்லை. இது வந்து என்னன்னா பேசிக்கு வந்து எம்ப்ராய்டரி அந்த ரிங் வேணும், அப்புறம் நீடில் அண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்தால் போதும். எம்ப்ராய்டரி த்ரெட் கூட இல்லை, நார்மலாக திக் த்ரெட்டு, திக்காக இருக்கிற த்ரெட் இருந்தாலே போதும். இதை வச்சு நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிடலாம். பேசிக்கு ஒருவேளை இன்னொரு நல்ல கிராண்டாக மேரேஜுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கான ஸ்டிச்சிங் மிஷின்ஸ் இருக்குது, அது கூட நம்ம வாங்கி பண்ணலாம். இது இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற எல்லா கடையிலுமே கிடைக்கும், பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கூட இது கிடைக்கும். கிடைக்காத இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் இல்லை.
0: இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்ஸ் பார்த்தோம், கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு லேபர் பெயின் இருக்கும், இந்த லேபர் அந்த இது இருக்கும், அதே மாதிரி இல்லை லாஸ்லாம் இருந்தால் என்னெல்லாம் இருக்கும் ஆக்சுவலி?
1: லாஸ்னா கொஞ்சம் ஒரு அட்ட ஸ்ட்ரெச் உட்காந்து பண்ணுறப்போ கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும், பிகாஸ் ஐ வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அண்ட் உட்காந்துட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பேக் பெயின் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து பண்ணலாம், கொஞ்சம் கேப் விட்டு கூட நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாங்க, நமக்கு வந்து இவ்வளோ டேஸ் ஆகுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டாலும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வலிக்கும்.
0: பிஸ்னஸ் லெவலில் என்ன லாஸ் இருந்தால்?
1: பிஸ்னஸ் லெவலில் இதுக்கு லாஸ்ன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, பிகாஸ் இன்னோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்றதுனால தான் ஒரு லாஸாக இருக்குமே தவிர, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக இதுக்கு சக்ஸஸ்.
0: ஓகே நேயர்களே, கண்டிப்பாக வந்து இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ எல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம திவ்யா கிட்டே கேட்கலாம், அவங்க நம்ம லிஸ்னர்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
1: லிஸ்னர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே வந்து ரொம்ப ஈஸி சிம்பிளாக அப்படியே ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க, பிகாஸ் நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறது அப்படின்றத விட நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்பாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம இஷ்டத்துக்கு லைக் என்ன சொல்ற நம்ம விஷ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எம்ப்ராய்டரின்னு மட்டுமே நான் சொல்லலை, உங்களோட பேஷன் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அதில் நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சக்சீட் ஆகலாம்.
0: கண்டிப்பாக திவ்யா லிஸ்னர்ஸ் எல்லாருமே நீங்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது இந்த ஷோ வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன லிஸ்னர்ஸ் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கேட்டுகிட்டே இருங்க. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது சைனிங் ஆஃப் ஆர்ஜே அக்ஷரா,
2: ஆர்ஜே ஈஸ்வரி,
1: ஆர்ஜே லக்ஷ்மி,
3: ஆர்ஜே ஷில்பா.
1: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் எம்ஓபி ஸ்டார் திவ்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. கேட்டுட்டே இருங்க.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: கம்யூனிட்டி ஆப்ரைட். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம எம்ஓபி சிஆர்எஸ்ல ஒரு சிறப்பான விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க, மிஸ் ராஜஸ்ரீ. இவங்க ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் மற்றும் துணை பேர் ஆசிரியர் மற்றும் குவேர் அஃபர்மேட்டிவ் சைக்காலஜிஸ்டும்.
1: இவங்க LGBTQIA+ சமூகத்துக்காக பல விதமான பணியை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க கூட மனநலம் பத்தியும் நம்ம சமூகத்துல இருக்க சில தவறான புரிதல்கள் பத்தியும் கொஞ்சம் நெருக்கமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான உரையாடலை தொடரலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: LGBTQIA+ சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் என்ன மேம்? அண்ட் குயர் கம்யூனிட்டின்னு சொல்லும் போது அதுல யாரெல்லாம் இன்க்ளூட் ஆறாங்க? இதை நேர்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்?
2: குயர் கம்யூனிட்டிங்கிறது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு நாங்கள் சொல்கிறோம். அது ஏன் மைனாரிட்டினா, நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணாத ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, ரைட்? ஸோ குயர் கம்யூனிட்டியை வந்து மாறுபட்ட பால் ஈர்ப்பு மற்றும் பால் அடையாளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா, லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், இன்டர்செக்ஸ் எல்லாரும் இந்த ஒரு அம்பிரல்லா டேர்ம்குள்ளே வருவாங்க.
0: LGBTQIA பற்றி அவேர்னஸ்லாம் என்னதான் அதிகரிச்சிருந்தாலும் இன்னும் பல தவறான புரிதல்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் என்ன மேம், அதை எப்படி மாத்திக்கலாம்?
2: தவறான புரிதல் அப்படின்னு சொல்றது வந்து சமுதாயத்தில் இருக்கிற நார்ம்ஸ்னால தான் ஒரு தவறான புரிதல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பேட்ரியார்கி அப்படின்னு ஒன்று சொல்றோம், ஆணாதிக்கம். அது என்னன்னா, நிறையா பேர் வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அது ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. LGBTQ சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அவங்களால. அதனாலே அவங்கள வந்து தனிப்பட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, ப்ரெஜுடிஸ்டாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அவங்கள. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க வந்து நார்மல் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. அவங்க வந்து வேணும்னே அப்படி கிடையாது, பயாலஜிக்கலாவே அவங்க வந்து அப்படிதான். இது வந்து மாறுபட்ட ஒரு விஷயம் கிடையாது.
1: எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும்ன்ற சொசைட்டியோட எதிர்பார்ப்பு LGBTQIA+ சமூகத்தையும் இப்போ இருக்க இளைஞர்களையும் எப்படி பாதிக்குது மேம்?
2: எல்லாரையும் ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது தான் தப்பு. ஏன்னா ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருந்தால் இப்படிதான் இருக்கணும், பெண்ணா இருந்தால் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லேபிள் கொடுத்து அவங்கள வந்து நீங்க இப்படி இல்லைன்னா கலாய்க்கிறது, இல்ல டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, இல்ல சம்டைம்ஸ் ஈவன் அடிச்சு போடுறது கூட இருக்கு. ஆனா LGBTQ கம்யூனிட்டி உள்ள இருக்கிறவங்க வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, திருநங்கையா இருக்கலாம், திருநம்பியா இருக்கலாம், இல்ல ஹோமோசெக்சுவலா இருக்கலாம். ஹோமோசெக்சுவலுங்கிறது ஒரு பால் ஈர்ப்பாளர்கள் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆண் வந்து ஆணை விரும்புவாங்க, ஒரு பெண் வந்து பெண்ணை விரும்புவாங்க. ஆனா நம்ம சமூகத்துல ஆணும் பெண்ணும் தான் விரும்பணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேரேஜ் அப்படின்னு அவங்களுக்கும் திருமணம் பண்றது அப்படின்னு லாலையும் சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்றோம் நம்ம. அவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம கொடுக்குற லேபிள்குள்ள அவங்க ஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான விஷயமா பார்த்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடியது தான் இப்போ நடக்கிற சூழ்நிலை.
0: ஒருவரோட ஜெண்டர் ஐடென்டிட்டி அல்லது செக்ஷுவாலிட்டிய புரிஞ்சு கொள்றதுக்கும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுறதுக்கும் என்ன விதமான வித்தியாசம் இருக்கு மேம்?
2: எல்லாரோட ஜெண்டர் ஐடென்டிட்டியும் செக்ஷுவாலிட்டியும் அவங்களோடது தான். அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க நான் வந்து கேயா, லெஸ்பியனா, இல்ல நார்மலா ஹெட்ரோசெக்சுவலானா கூட. ஹெட்ரோசெக்சுவல் தான் இப்ப எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து விரும்புறது, ஒரு பெண் ஆணை விரும்புறது. ஆனா எப்ப பாரு இப்படி நடக்காது. பயாலஜிக்கலாவே அவங்க வந்து கே இல்லைனா லெஸ்பியனா இருக்கும். அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வளர்ப்புனாலேயோ இல்ல மத்தவங்களை பார்த்து கத்துக்கிறதுனாலயோ இது வர்றது கிடையாது. இது வந்து அவங்கக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். பயாலஜிக்கலாவே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கே தெரியும் சம்டைம்ஸ் நான் இப்படி தானோ அப்படின்னு. ஆனால் நம்ம சொசைட்டி வந்து என்ன பண்ணுறதுன்னா, நீ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சூழ்நிலை கொடுத்து நீ இதுலதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆணா இருந்தா நீ பெண்ணை தான் விரும்பணும், ஒரு பெண்ணா இருந்தா நீ ஆணை தான் விரும்பணும் அப்படின்னு மாத்தி விட ட்ரை பண்ணது. அந்த அந்த மாத்தி விட ட்ரை பண்ணறதுதான் இப்போ வந்து இல்லீகலா நம்ம வந்து சொல்றோம் கன்வர்ஷன் தெரப்பி அப்படின்னு. கன்வர்ஷன் தெரப்பி வந்து சம்டைம்ஸ் இந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸே இவங்க நார்மல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் வந்து ஏற்பட செய்யறாங்க. ஆனா அது வந்து ரொம்ப தப்பான கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பயாலஜிக்கலாவே அப்படிதான் இருக்காங்க. பயாலஜியை மாத்துறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஃபீலிங், அவங்க சம்டைம்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ இது வந்து ஐடென்டிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் எப்படின்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறக்கிறது, நம்ம எப்படி அந்த குழந்தைய வந்து ஆண் இல்லைன்னா பெண் அப்படின்னு சொல்றோம், ஜெனைட்டல்ஸை பார்த்து தான். ஸோ ஆண் உறுப்புகள் பெண் உறுப்புகள் இருந்தால் ஆண் இல்லைன்னா பெண் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆண் இல்லனா பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை எப்படி வளர்க்கணுமோ ஒரு பொம்பளை எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் வளர்க்குறோம், ரைட்? ஒரு ஆண் குழந்தையா இருந்தா சின்ன வயசுலேருந்தே சொல்லி தந்துடும், நீ ரேசிங் காரோட விளையாடு, நீ வந்து கிச்சன் பக்கத்தில் போகக்கூடாது. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன மாதிரி டாய்ஸ்லாம் கொடுப்போம்? கிச்சன் செட் கொடுப்போம், பார்பி டால் அந்த மாதிரி டாய்ஸ்லாம் கொடுத்து விளையாட வைக்கிறோம். ஆனால் அதுவே வந்து ஜெண்டர் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு விஷயந்தான். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தை என்ன ஃபீல் பண்ணுனா, எனக்கு வந்து இது பிடிக்கல, எனக்கு வந்து ஆப்போசிட்டான இருக்கிற ஒரு செக்ஸோட விளையாடணும், அவங்கள மாதிரி தான் நான். அகைன் இது வந்து தப்பு கிடையாது, இது தப்பே கிடையாது, அவங்க வந்து நினைக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா சமூக ஆளர்கள் தான் அவங்க வந்து தப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து 18+ ஆன உடனே அவங்க வந்து அவங்களோட பயாலஜிக்கலி அவங்க ஜெனைட்டல் ஆர்கன்ஸே மாத்திரா மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ஆண் வந்து பெண்ணா மாறிடுவாங்க, ஒரு பெண் வந்து ஆணா மாறிடுவாங்க. அதுதான் நம்ம திருநங்கை டிரான்ஸ் உமன் அப்படின்னு சொல்றோம், இல்ல திருநம்பி டிரான்ஸ் மென் சொல்றோம். இப்பதான் நிறைய டிரான்ஸ் மென்னே வராங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை நினைக்கச்சே என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க, விச் இஸ் வெரி சேட், ரைட்? ஸோ அவங்களால அவங்க வாழ்க்கையை அவங்க நினைச்சா மாதிரி வாழ முடியாது. ஸோ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் இதனால வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் வரது, ஈவன் வென் இட் இஸ் நாட் நெசசரி.
1: LGBTQIA+ சமூகத்தை பத்தின அவேர்னஸ் பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல எப்படி ஆரோக்கியமான முறையில வந்து நம்ம புரிய வைக்க முடியும் நினைக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இல்ல காலேஜஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னா, மேபி ஸ்கூல்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜெண்டர் நார்ம்ஸ் பத்தி சொல்லறது, இந்த மாதிரி இருக்க வேண்டாம், இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம். காலேஜஸ்ல கொஞ்சம் டீப்பரா செக்ஸ் எஜுகேஷன் ஓட இந்த ஜெண்டர் நார்ம்ஸ் பத்தி, செக்ஸ் பத்தி, செக்ஷுவாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். அது மூலமா நிறைய பேருக்கு தெரிய வரும் இந்த மாதிரி சமூகம்தான் சொல்லுது எப்படி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு. ஆனா எல்லாரும் அவங்கள பத்தி நினைச்சு என்ன நான் என்ன அப்படின்னு யோசிக்கச்சேதான் அவங்களுக்கே தோணும், நான் இந்த மாதிரி, நான் இப்படி, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ ஜெண்டர் நார்ம்ஸை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணலாம்.
0: ஒரு இளைஞர் தன்னோட ஜெண்டர் ஐடென்டிட்டி அல்லது செக்ஷுவாலிட்டி பத்தி கேள்விகளோட இருந்தா அவங்க முதல்ல யாரை அணுகணுமா?
2: அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த மாதிரி நினைக்கச்சே அது ஒரு டேஞ்சர் தான் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம சமூக ஆளுங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களை வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்திடுவாங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சால். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு குயர் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அவங்கள போய் பார்க்கலாம், ஒரு உளவியலாளர். இப்போலாம் நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இருக்கு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்லே, இல்லைனா என்னை கூட காண்டாக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியாவில் நான் ஐ ட்ரை மை பெஸ்ட், எனக்கு என்னால் முடிஞ்சதை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்குறேன். கவுன்சிலிங்காக இருக்கட்டும் இல்லை தெரப்பியாக கூட இருக்கட்டும், சம்டைம்ஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷனோடே வருவாங்க, நான் யாரு, நான் எப்படி, நான் கேன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அப்படியா, எனக்கு தெரியல, நான் ஒரு திருநங்கையாக நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எப்போ வரும்னா, ஒரு பர்சனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையில தான் வரும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வரும், ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி, அவங்க அடையாளத்தை பற்றி அவங்க வந்து கேள்வி, அவங்க வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணுற சமயத்தில் அவங்களுக்கே புரியும், ஒரு வாழ்க்கையை நான் அவங்க கூட வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையா இருக்கணுமே, அப்போதான் அவங்களுக்கு அந்த டவுட்டே வரும், நான் இப்படியா நான் அப்படியா அப்படின்னு அந்த டவுட் வர்றது தப்பு கிடையாது. அவங்க வந்து இஃப் இன் கேஸ் அவங்களால ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் பார்க்க முடியலன்னா கொஞ்சம் அவேர்னஸ் உள்ளவங்க கிட்ட போய் பேசலாம். ஏன்னா அவங்க சேஃப்டி முக்கியம். ஸோ அவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேரண்ட்ஸாக கூட இருக்கட்டும், சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட சில்ட்ரனை. இந்த மாதிரி அவங்க குயராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க ஏன் குழந்தை அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஐயோ சமூகம் என்ன சொல்லுமே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அண்ட் ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா புலி பண்ணிடுவாங்க, நீ இப்படி கிடையாது இது ஒரு ஃபேஸ் தான் அப்படின்னு நினைப்பாங்க, கொஞ்ச நாளில் சரியா போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது இது வந்து அவங்கக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி தான். அவங்களுக்கே தெரியாத ஜெண்டர் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவேர்னஸ் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இல்லை கொஞ்சம் பேரண்ட்ஸ் அவேராக இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டே அவங்க சொல்லி பார்க்கலாம். இல்லைனா நிறையா என்ஜிஓஸ் இருக்குது, குயர் ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஓரினம் சாதி தோழி இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் சென்னையிலே இருக்கு. பிசிவிசின்னு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்கேஸ் யாருக்காச்சும் பிரச்சனைனா அவங்களை வந்து வெளியே எப்படி அந்த வீட்டிலேருந்து எடுக்கிறதுன்னு கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கூட கால் பண்ணி பேசலாம். ஸோ அவங்க எல்லாருமே அஃபர்மேட்டிவ் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை அஃபர்மேட்டிவ் பியர் கவுன்சிலராக கூட இருப்பாங்க.
1: இண்டிவிஜுவல்ஸ்க்கு டிஸ்கிரிமினேஷன் அதாவது பாகுபாடுன்றது சில நேரங்களில் நேரடியாகவும் சில நேரங்களில் கேலிகளா இல்லைனா ஸ்டீரியோ டைப்ஸ் மூலமாகவும் நடக்குது. இது அவங்க தினசரி வாழ்க்கையில் எந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது மேம்?
2: ஸோ இது வந்து இதுக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஒன்று வந்து மைனாரிட்டி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லறது இல்லை யூனிக் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் அப்படின்னு சொல்லறது. என்னன்னா இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்படும். அது எப்படின்னா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற அக்ரெஷன்னாலேயோ அவங்க ஃபேஸ் பண்ணுற கேலி பண்ணுறது இல்லை கலாய்க்கிறது இல்லை வந்து ரொம்ப இன்டைரக்டாக ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அவங்கள பார்க்கறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக என்னை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு ஒரு தாட் வரும். அதை தவிர நான் தான் ஏதோ தப்பு பண்ணுறேனோ, என் ஐடென்டிட்டி தான் தப்போ அப்படின்னு ஒரு தாட் வரும். அந்த மாதிரி ஒரு தாட் வரைச்சு என்ன ஆகும்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அது எஃபெக்ட் ஆனாலே ஒரு மன அழுத்தம் ஏற்படும், ஒரு டிப்ரெஷன் இல்லை ஒரு ஆன்சைட்டி, சம்டைம்ஸ் சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகும். அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா வி கேன் ரெடியூஸ் டிஸ்கிரிமினேஷன்.
1: இதை வந்து மைக்ரோ அக்ரெஷன் சொல்லலாமா?
2: டெஃபினட்டா இது ஒரு மைக்ரோ அக்ரெஷன் தான். சம்டைம்ஸ் டைரக்டா இருக்கச்சு அது மைக்ரோ அக்ரெஷனே கிடையாது, அது டெஃபினட்டா இட் இஸ் வயலன்ஸ், ரைட்? சோ அது வந்து இட் இஸ் போத் மைக்ரோ அக்ரெஷன் அண்ட் வயலன்ஸ்.
0: மேம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம சொசைட்டியில் ஒரு சைல்டுக்கு ரொம்ப யங் ஏஜ்லேருந்தே பாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு ஜெண்டர் ரோல்ஸ்லாம் டீச் பண்ணிட்டுறோம். இந்த சோஷியல் கண்டிஷனிங் ஃப்யூச்சரில் அவங்க ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவே எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது?
2: நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு குழந்தைய ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அழுத்துறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன ஆகும்னா அவங்களுக்கே வந்து ஒரு ஃபீலிங் வரும் தட் இந்த டப்பாக்குள்ளே நான் இல்லைன்னா நான் தப்பு. அதனால என்ன ஆகும்னா அவங்களால எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது. அட் டைம்ஸ் என்ன ஆகும்னா இப்போலாம் நிறைய கேஸ் வந்து பார்க்குறோம் வேறின் மேரேஜ் பண்ணப்புறம் தான் ஒரு பர்சனுக்கு தெரியுது அவங்க கே இல்லைனா லெஸ்பியன் அப்படின்னு. அப்படி பண்ண

0: யாரை வெளிப்படுத்துறாங்களோ அது அவங்களோட கையில தான் இருக்கு. அதுக்குன்னு நம்ம வந்து நம்மளோட பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸை வந்து மற்றவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் சொசைட்டியில் இப்போ நிறையா நடக்கிறது.
1: அருமையாக சொன்னீங்க மேம். பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளையோட ஜெண்டர் ஐடென்டிட்டி அல்லது செக்ஷுவாலிட்டியை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யும் போது அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன மேம்?
0: முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரைடு இருக்குல்ல, ஒரு கெத்து ஃபேமிலிக்குன்னு,
2: கௌரவம்,
0: ஒரு கௌரவம், ரைட்? அந்த வெளிப்படுத்தி ஒரு கௌரவம் வர்றது வந்து வெறும் சொசைட்டிக்கு மட்டும்தான். அந்த கௌரவத்தினால அவங்களோட மனநலை இல்லை குழந்தையோட மனநலை வந்து டெஃபினட்டாக பாதிக்கும். ஏன்னா அந்த கௌரவத்தை வச்சு அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி தான் இருக்கணும், அதனால எனக்கு இருக்கிற கௌரவம் வந்து உன் மேலே தான் இருக்குது. ஸோ அந்த ஃபுல் கௌரவமே ஒரு குழந்தை மேலே போடுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, குழந்தை வந்து எப்படி வளருதோ அது வந்து ஏதாச்சும் குயர் குழந்தையாக இருந்தால் அது அவங்க தப்பு கிடையாது. இது எங்கேருந்தும் அவங்க கற்றுக்கலை, இது வந்து அவங்க பிறக்கிறதுலேருந்து இருக்கிற கூடிய ஒரு விஷயம், அப்புறமா தான் தெரியறது. இது வந்து டெஃபினட்டாக பெற்றோர்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஜெண்டராக இருக்கட்டும், ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவாலிட்டியாக கூட இருக்கட்டும், இது வந்து ஒரு மாறக்கூடிய விஷயம் கிடையாது, ஒரு ஃபேஸ் கிடையாது, கொஞ்ச நாள் இருந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறதும் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி அவங்க வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்த்து இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. இது
2: படம் பார்த்து
0: அதே தான், அதில் அந்த மாதிரிலாம் இது கிடையவே கிடையாது. இது பயாலாஜிக்கலாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பிரச்சனையாக பார்க்காத, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து, சரி என்ன ஆனாலும் நான் என் குழந்தைய வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன், நான் வந்து என் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு ஒரு எண்ணம் இருந்தாலே அந்த குழந்தையோட வாழ்க்கையே நல்லாயிருக்கும். இப்போது கூடிய இருக்கிற நிறையா குயர் பீப்புளுக்கு என்ன வருத்தம்னா, அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் கேஸில் அவங்கள வந்து கொலை பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த கௌரவத்தினால. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு புரியணும். இந்த மாதிரி குழந்தையாக இருந்தால் கூட கண்டிஷன் இல்லாமல் நான் என் குழந்தைய லவ் பண்ணோம், அன்கண்டிஷனல் லவ். ஸோ அது வந்து பெற்றோர்கள் கொடுத்தாலே ஒரு குழந்தையோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர், செக்ஸ் ஆர் செக்ஷுவாலிட்டி.
2: என் பிள்ளையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் சமூகத்தில் சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்களோன்னு பெற்றோர்கள் பயந்தா, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க மேம்?
0: ஒன்று வந்து இந்த பயம் வேலிட் தான். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து இந்த குயர் ஐடென்டிட்டியோ குயர் செக்ஷுவாலிட்டி பற்றியோ தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தினால தான் பயமே வருது. ஸோ அவேர்னஸ் கொடுக்கறது வந்து அவங்களோட கடமை. ஸோ மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏன் உங்கள் பையன் இப்படி இருக்காங்க, ஏன் உங்கள் பொண்ணு இப்படி இருக்காங்க, ஐயோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டிங்களா, அப்போ வாழ்க்கையில் என்ன ஆகும், அவங்க வந்து ஓல்ட் ஏஜ் ஆனால் என்ன பார்த்துப்பாங்க, அதெல்லாம். பட் இதெல்லாம் இப்போது மேனேஜ் பண்ணுற ஒரு இஷ்யூஸ் தான். அவங்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்கன்னா அவங்க கூட வாழ போகிறாங்க. மேபி கல்யாணம்னு பண்ணிக்க முடியாது, ஏன்னா இந்தியாவில் ரைட்ஸ் கிடையாது. பட் இஃப் பாசிபிள் மற்ற கண்ட்ரீஸ் வேர் கே மேரேஜஸ் ஆர் அக்செப்டட் லீகல், அங்கே கூட செட்டில் ஆகலாம். அதே மாதிரி இன்னொரு ஒன்று என்னென்னா, இந்த கௌரவத்து பின்னாடி ஓடக்கூடாது. ஸோ என் குழந்தை இப்படி தான் ஒரு அக்செப்டன்ஸ் இருந்து நிறையா ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தை இப்படி தான் அப்படின்னு, ஆனால் வெளிப்படுத்தி நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் வர்றதுனால அந்த பேரண்ட்டுக்கும் நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ஏண்டா வாழணும்னே கொஞ்சம் இருக்கலாம் அந்த மாதிரி ஃபீலிங். ஒரு குயர் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசுறது, இல்லைனா கம்யூனிட்டி சப்போர்ட் கிடைச்சால், நிறையா இப்போலாம் நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸ் ஆஃப் குயர் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸும் உட்காந்து அவங்களோட பிரச்சனைகள் பற்றி பேசுவாங்க ஒரு காமன் ஃபோரமில். அவங்க பேசிச்சு என்ன ஆகும்னா, மற்றவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அட் டைம்ஸ் அவங்க சொல்யூஷனும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இதுக்கு இப்படி பண்ணுங்க, அதுக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்னு. மற்றவங்களோட லைஃப்பை பார்த்து அவங்களும் கற்றுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க அவங்களோட குழந்தைய பார்த்துக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலே வெளிப்படுத்தி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலே அவங்க காதில் வாங்கிக்க மாட்டாங்க. என் குழந்தை, என் வாழ்க்கை, எனக்கு தெரியும் எப்படி வாழணும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்ல தெரியறதில்ல, நார்மலான ஒரு விஷயமா இருக்கச்சே. என் குயர் இண்டிவிஜுவல் சம

0: சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கச்சே கூட ஏன் இதை சொல்லக்கூடாது? அதுதான்
1: நார்மல்ன்ற வேர்டை சொசைட்டி ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுது. ஆனால் சைக்காலஜிக்கலி அண்ட் சோஷியலி நார்மல்னு டிசைட் பண்ணுறது யார்?
0: ஆக்சுவலி இது டிசைட் யாருமே பண்ணலை. இது வந்து எப்போ இது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, செக்ஷன் 377 அப்படின்னு ஒரு லா வந்து பிரிட்டிஷ் ரூலில் இருக்கச்சே அவங்க போட்டாங்க. இது எப்போனா 300 இயர்ஸ் பேக். இந்த லா வந்து ஏன் போட்டாங்கன்னா, பீப்புளை வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு, சர்வே எடுக்கிறதுக்கு, ஸோ தட் எவ்வளோ பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லா இவ்வளோ நாள் கண்டினியூ ஆகி 2019 தான் அதை அபாலிஷ் பண்ணாங்க. செக்ஷன் 377 என்ன சொல்றதுன்னா, ஒரு கே பர்சன் செக்ஷுவல் பிஹேவியர் பண்ணுறதே தப்பு, இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் மாதிரி ஏற்படுறது அங்கே. அண்ட் நார்மல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி வந்ததுன்னா, ஆணாதிக்கம்னால தான். ஆணாதிக்கம் என்ன சொல்றதுன்னா, ஒரு ஆண் குழந்தை எப்படி இருக்கணும், ஒரு பெண் குழந்தை எப்படி இருக்கணும், அவங்க வளர்ந்து என்ன பண்ணணும், கல்யாணம், கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். அதுவும் குழந்தை பெற்றுக்கச்சே ஒரு ஆண் குழந்தைய தான் வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு நார்ம் இருக்கு. முன்னாடிலாம் அப்படி இருந்தது. டு அன் எக்ஸ்டென்ட் வேறன் ஃபீமேல் ஃபீட்டிசைட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் கூட நடக்கும். இப்போதான் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இட் இஸ் இல்லீகல். ஸ்கேனில் வந்து குழந்தையோட செக்ஸை தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு. அதை தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நார்மலுங்கிறது எப்படி வந்ததுன்னா, நிறைய பேர் வந்து இந்த சிஸ்ஜெண்டர் ஹெட்ரோசெக்சுவல் பீப்புளுக்கு பவர் கொடுக்குறாங்க. ஸோ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க எப்போ பாரு, தே ஆர் இன் பவர். ஸோ அவங்க பவரில் இருக்கிறதுனால எனக்கு திருப்பி பவர் தான் வேணும் அப்படின்னு கண்டினியூ ஆகச்சே அதே நார்ம் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ பீப்புள் இன் பவர் வாண்ட் டு ஸ்டே இன் பவர். ஸோ சிஸ்ஜெண்டர் ஹெட்ரோசெக்சுவாலிட்டிக்கு இப்போ எவ்வளோ பவர் இருக்குது? லாவில் வந்து மேரேஜ் இருக்குது, ஃபேமிலியில் அக்செப்டன்ஸ் இருக்குது, சமூகத்தில் மரியாதை இருக்குது. ஆனால் இது எல்லாம் பவர், இது ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரிவிலேஜ் எல்லாமே ஒரு குயர் இண்டிவிஜுவலுக்கு கிடையாது. ஏன்? ஏன்னா அவங்க வேறு, ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட். அந்த டிஃப்ரெண்ட் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் வந்து நம்பரில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பவர் ப்ரிவிலேஜ்லாம் நிறையா கிடையாது, இன்க்ளூடிங் ரெஸ்பெக்ட்.
2: சோஷியல் மீடியாவில் LGBTQIA பிளஸ் பற்றி உண்மையான தகவல்களையும் தவறான தகவல்களையும் மக்கள் எப்படி பிரித்து பார்க்கணும் மேம்?
0: சோஷியல் மீடியா வந்து ஒரு பூன் அண்ட் பேன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமான கொஞ்சம் விஷயங்களும் இருக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா, எந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த என்ஜிஓஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால இட் இஸ் வெரிஃபைடு. அவங்க போடுற கண்டென்ட் வந்து வெரிஃபைடாக இருக்கும். கொஞ்சம் குயர் கம்யூனிட்டி பற்றி நிறையா போடுவாங்க. அதே மாதிரி சர்டன் நியூஸ் அவுட்லெட்ஸ் ஃபாலோ பண்ணுறது. இப்போலாம் மீடியா பீப்புளுக்கு கூட ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி குயர் அஃபர்மேட்டிவாக மீடியாவை நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு, என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த வார்த்தை யூஸ் பண்ணால் பெட்டர். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுனால இப்போ நியூஸ் அவுட்லெட்ஸ் கூட சம்டைம்ஸ் தே ஆர் ஃபாலோயிங் இந்த லாங்குவேஜ். பட் அதை தவிர கொஞ்சம் வெரிஃபைட் சோர்ஸஸ் பார்க்கறது பெட்டர். அதே மாதிரி ஒரு என்ஜிஓட பீப்புளோட போகிறது, பழகிறது, வாலண்டியர் பண்ணுறது, அது மூலியமாக கூட நிறையா நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக், ஈவன் நியூஸ் அவுட்லெட்ஸ், ஈவன் சோஷியல் மீடியா ஆஃப் பேஜஸ் ஆஃப் த என்ஜிஓஸ், அவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். ஒரு சோர்ஸ்லேருந்து எடுக்காத, மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுறது இந்த நியூஸ் எப்படி அப்படின்னு.
2: திரைப்படங்கள்லையும் சோஷியல் மீடியாலையும் LGBTQIA பிளஸ் சமூகத்தை பற்றி இருக்கிற மக்களின் பார்வையை எப்படி மாற்றுறது மேம்?
0: இப்போது படங்கள் அப்படின்னு எடுத்தாலே இந்த மாதிரி குயர் இண்டிவிஜுவல் ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரோல் தான் போடுவாங்க. ஒன்று என்னன்னா காமெடிக்காக அவங்கள வந்து கலாய்ப்பாங்க, இல்லைனா வில்லன் ரோலில் போட்டுருவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் இவங்களை பற்றி நெகட்டிவாக தான் யோசிக்கிறாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு ஃபிலிம் வெறும் ஒரு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் எம்ப்ளாய் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு ஹீரோ ஆர் ஹீரோயின் ரோல் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணா மேபி அது ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டாக்கும். அவங்க வந்து எப்ப பாரு அவங்கள வந்து வெறும் காமெடி இல்லைன்னா வில்லன்னு பார்க்காத, ஓகே இவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து என்கரேஜ் பண்ணலாம்.
2: ஒரு பியர் குரூப் ஜென்யூன்லி இன்க்ளூசிவா இருக்குன்னு சொல்றதுக்கு வி அக்செப்ட் எவ்ரி ஒன்னு சொல்றதும் மட்டும் போதுமா? எவ்ரிடே பிஹேவியர்ல என்ன மாதிரி சயின்ஸ் இருந்தா அது ட்ரூலி இன்க்ளூசிவ் ஸ்பேஸா இருக்கும் மேம்?
0: ட்ரூலி இன்க்ளூசிவ்ங்கிறது இன்னும் வந்து ஒரு கான்செப்டா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவங்களே அறியாத நிறைய மைக்ரோ அக்ரெஷன்ஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனை பார்க்கச்சே அவங்க ஆனா பெண்ணான்னு டிசைட் பண்ணுறது அது ரொம்ப தப்பு. அவங்களோட பேர் கேட்டு அவங்களோட ப்ரொனவுன்ஸ் கேட்கறது, உங்களை நான் எப்படி வந்து அட்ரஸ் பண்ணணும் அந்த மாதிரி கேட்கறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா. அதே மாதிரி அவங்கள வந்து அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை அவங்க பியர் குரூப்ல சேர்க்கக்கூடாது. ஓப்பனாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் தான் யோசிக்கணும் அவங்க ஆக்சுவலாக க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்லையா, அவங்க இன்னொரு ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணுறாங்களே அவங்களோட வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு முடிவெடுக்கணும். அதே மாதிரி இன்க்ளூசிவாக இருக்கணும்னா அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவை ஏது தேவை, ஏன்னா அவங்க அடிஷ்னலாக மைனாரிட்டி ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குது மைனாரிட்டி ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ அவங்க மனநலத்தை பார்த்துக்கிறதுக்கு அவங்கள வந்து எப்போ பாரு அவங்க மேலே ஒரு கன்சர்ன் வச்சுக்கிறது, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்ணலாம், அவங்கக்கிட்டே போய் கேட்கறது, அசியூம் பண்ணாத பேசுறது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்க்ளூசிவாக இருக்கிறதுக்கு.
2: ஒரு விழிப்புணர்வு முயற்சி உண்மையாவே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேம்?
0: ஒரு சேஞ்ச் எப்போ கொண்டு வரும் அப்படின்னா அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அதே மாதிரி கேட்குற ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். அவங்க வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனால் நான் பண்ணுறது தான் அப்படின்னு இருந்தால் மாற்றம் ஏற்படாது. ஆனால் அவங்க வந்து சரி அவங்க சொல்றாங்களே கவனிப்போம், அப்ளை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், என்னதான் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு ஓப்பன்னஸ் இருந்தாலே அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நல்ல சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு பர்சன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுற ஃபெசிலிட்டேட்டர் யார் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அவங்களும் கொஞ்சம் இன்க்ளூசிவாக பேசினா தான் ஒரு சேஞ்ச் ஏற்படும். அதே மாதிரி பவரில் இருக்கிற பீப்புள், லா லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து வெளிப்படுத்தி குயர் கம்யூனிட்டி பற்றி பேசினால் இட் வுட் பி குட். மற்றவங்களுக்கு என்ன எப்படின்னு தெரிய வரும்.
2: அவேர்னஸ்க்கு ஃபேக்ட்ஸ் மட்டும் போதுமா இல்லை நிஜமான அனுபவங்கள் வேண்டுமா மேம்?
0: ரெண்டுமே வேணும்னு நான் சொல்லுவேன். ஃபேக்ட்ஸ் இருந்தால் கூட ஒரு ட்ரான்ஸ் உமன் இல்லை ட்ரான்ஸ் மென்னை நிற்க வச்சுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்களோட கொடுமையான ஒரு வாழ்க்கையை பற்றி, எங்கெல்லாம் அவங்க டிஸ்கிரிமினேட் ஆயிருக்காங்க, அதனால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. எனக்கே தெரிஞ்சு நிறையா பேர் திருநங்கை இல்லை திருநம்பி ஆயிட்டு அவங்க ஒர்க் பிளேஸில் அவங்கள வந்து ஃபயர் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு டாக்டர் படிப்பு படிச்சிருப்பாங்க ஆனால் ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து திருநங்கை இல்லை திருநம்பி. அதே மாதிரி ஹவுசிங் போர்டு வீடு, அவங்க கூட சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இப்படி இல்லை அதனால கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட அனுபவங்களில் வெளியில் சொன்னால் ஒரு மாற்றம் ஏற்படும். அது வந்து எப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை பார்த்து எவ்வளோலாம் அவங்க வந்து சஃபர் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி அது வந்து இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னு அவங்கள பேச வச்சு அது ஒரு சென்சிடைசேஷன் மாதிரி கொடுக்கலாம்.
2: குயர் கம்யூனிட்டி பத்தி அவேர்னஸ் உருவாக்குறதுல சைக்காலஜிஸ்டோட பொறுப்பா என்ன நினைக்கிறீங்க?
0: ஒன்று வந்து என்னன்னா சைக்காலஜிஸ்ட் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகணும் குயர் கம்யூனிட்டிக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னா. இது ஏன்னா இது வந்து எல்லா பீப்புளுக்கும் கொடுக்குற கவுன்சிலிங் மாதிரி கிடையாது, அடிஷ்னலாக நிறையா ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி இவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டினால நிறையா செல்ஃப் ஹார்ம் பிஹேவியர், சூசைடாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு ட்ரஸ்டட் கான்டாக்ட் கிட்ட கான்ஃபிடென்ஷியாலிட்டி கூட உடைக்க முடியாது. ஸோ அபவ் அண்ட் பியாண்ட் ஒரு சைக்காலஜிஸ்டாக மட்டும் கிடையாது, ஒரு அட்வொகேட்டாக ஒரு ஆக்டிவிஸ்டாக கூட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தால் மட்டும்தான் குயர் கம்யூனிட்டிக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். ரெண்டாவது ட்ரெயினிங் தவிர மற்றவங்க பண்ற தப்பு. ஏன் சைக்காலஜிஸ்ட் இவ்வளோ நாளா வந்து கன்வர்ஷன் தெரப்பி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் குயர் கம்யூனிட்டி சைக்காலஜிஸ்ட்னு சொன்னாலே ஓடுவாங்க. அவங்கக்குள்ள இருக்கிற மென்டல் ஹெல்த் அவேர்னஸே ரொம்ப கம்மி அதனாலே. ஸோ அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் அவங்க வாழ்க்கை எப்படி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்கறது இஸ் பெட்டர். எடுத்த உடனே நான் சைக்காலஜிஸ்ட் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு அந்த கெத்து காமிக்கிறது, அந்த ஒரு எக்ஸ்பர்ட் பொசிஷன் எடுக்காத, நான் வந்து நானும் ஒரு மனுஷன் நீயும் ஒரு மனுஷன், நம்ம வந்து ஜஸ்ட் பேசலாம், ஜஸ்ட் ராப்போ பில்ட் பண்ணி ஒரு நீங்க உங்களோட பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க, நான் கேட்கறேன் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் சைக்காலஜிஸ்டே தேவை. அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய ரெசிஸ்டன்ட் ரிலக்டன்ட் கிளையன்ட்ஸ்லாம் வருவாங்க, அவ்வளோ ஈஸியாக வெளிப்படுத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களே வேற யாராச்சும் ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க மேலே கன்வர்ஷன் தெரப்பி பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஒரு கோவத்திலேயே அவங்க வருவாங்க உங்ககிட்ட. ஸோ அதை வந்து டீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவை.
3: அக்செப்டன்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒருவர் அக்செப்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறதே ஒரு தவறு இல்லையா?
0: தவறுன்னு தான் சொல்லுவேன், ஆனால் இப்போ அது தேவை. ஏன்னா எல்லாரும் அப்படியே அக்செப்ட் பண்ணுற ஒரு நிலைமையில கிடையாது. ஏன்னா அக்செப்டன்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும், ஆனால் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு தப்பு தான். ஏன்னா எல்லாரும் பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணணும்னு சொல்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. பட் இப்போ வந்து ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அவேர்னஸ் கொடுத்து கூட நிறைய அக்செப்டன்ஸ் கிடையாது. ஸோ அதை வந்து மாத்தணும்.
2: குயர் கம்யூனிட்டிக்கு பத்தி புரியாமலே இருக்கிறது பிரச்சனையா இல்ல புரிஞ்சுக்க முயற்சி செய்யாம இருக்கிறது பிரச்சனையா?
0: ரெண்டுமே பிரச்சனை தான். புரியாம இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா ஜெண்டர் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஜெண்டர் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களோட ஃபேமிலியே டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மன அழுத்தம் கொடுக்கறது குழந்தைகளுக்கு, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வளர்த்தி விட்டு அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாத போயிட்டாங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்ஜிபிடிக்யூ வந்து புரியாமல் இருக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்ஜிபிடிக்யூவும் ஒரு சொசைட்டியில் ஒரு பார்ட், அவங்கள அப்படியே ஒதுக்கி இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்கிற சமூகத்துக்கு என்ன சொல்ல வரணும்னா, நீங்கள் வந்து ஒரு நபரை பார்த்து பேசுங்க. நிறைய திருநங்கை கை தட்டி போவாங்க, காசு கேட்பாங்க. காசு வந்து அவங்க ஏன் கேட்குறாங்கன்னா அதில் தான் அவங்க சாப்பிடுவாங்க, வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கு போனோன்னா கூட யாரும் கொடுக்கறதில்ல. ஸோ அவங்க வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் வந்து யோசிங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட போய் பேசுங்க. நிறைய எல்ஜிபிடிக்யூ பீப்புள் கிட்ட போய் பேசினா அவங்களுக்கு தேவை இருக்கிறது சப்போர்ட், மென்டல் சப்போர்ட். அது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: உங்களோட கெரியர்ல எல்ஜிபிடிக்யூஐஏ பிளஸ் சமூகத்தோட பணிபுரியும் போது உங்க பார்வையை மாத்தின ஒரு அனுபவம்னா என்ன மேம்?
0: டெஃபினட்டா ஒரு அனுபவம் என்ன இருந்ததுன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த எல்ஜிபிடிக்யூ பத்தி நான் வந்து எப்போ தெரிய வந்தேன்னா கோவிட் டைம்ல. ஏன்னா அப்போதான் மீடியா சோஷியல் மீடியாலாம் நிறையா இருந்தது. எனக்கும் ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி எங்கே மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கோ அந்த கம்யூனிட்டியோட நான் ஒர்க் பண்ணி அவங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் நான் எல்ஜிபிடிக்யூவில் ஸ்பெஷலைஸ் பண்ணி குயர் அஃபர்மேட்டிவ் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு என்னால் கவுன்சிலிங் கொடுக்க முடியறது. ஆனால் நான் என்ன ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம் அப்படின்னு இருந்தால், என்ஜிஓ கூட ஒர்க் பண்ணச்சே எனக்கு ஒரு சீனியர் சொன்னார், இந்த மாதிரி கரண்ட்டாக ஒரு கால் இருக்குது, என்னன்னா ஒரு அசைன் ஃபீமேல் அட் பர்த் பர்சன். ஸோ அவங்க வந்து வெளிப்படுத்தி பார்த்தா ஒரு பெண் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலி திருநம்பி. ஸோ இன்னும் மாறலை, அவங்க ஒரு டிரான்ஸ் மேனா. அவங்க வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்க வீட்டிலேயே அவங்களுக்கு, அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இந்த அவேர்னஸ் லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி போகும், எந்த அளவுக்கு ஒரு கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு போகும். சொந்த குழந்தையே ஃபேமிலினா அவ்வளோ அவேர்னஸ் இல்லாத இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணி சரியாயிடும் அப்படின்னு. ஆனால் கல்யாணம் பண்ணி என்ன ஆகும்னா நிறைய செக்ஷுவல் அசால்ட், ரேப், மேரிட்டல் ரேப் நடக்கும். அதனால அவங்க வந்து பயங்கரமா ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய் என்ன வாழ்க்கைடா இதுன்னு சொல்லி அவங்களே சூசைட் பண்ற அளவுக்கு போயிடுவாங்க. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வந்தது. அதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஏன்னா இது வந்து நாட் ஜஸ்ட் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, ஆனால் இப்போ வர

0: கூட சைக்காலஜிஸ்ட்க்கு கூட நான் வந்து அதை தான் சொல்லுவேன். தட் இஸ் குயர் ஃப்ரெண்ட்லியாவது இருக்கிறது இல்லை. என்னன்னா, நீங்கள் வாங்க, உங்கள் ஐடென்டிட்டியை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இப்படி இருந்தால் தான் மரியாதை கிடைக்கும், இப்படி இல்லைனா மரியாதை கிடைக்காது அப்படின்னு, அந்த மரியாதைக்கு ஒரு கண்டிஷன் இல்லாத மரியாதை கொடுக்கணும். அதுதான் எனக்கு
1: இன்னைக்கு ராஜஸ்ரீ மேம் கூட பேசினதுனால மனநலம், LGBTQIA+ சமூகம் எதிர்கொள்கிற சவால்கள், குயர் அஃபர்மேட்டிவ் கவுன்சிலிங் மற்றும் எல்லாரையும் சமமாக நடத்துறது பற்றி பல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா இதை கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸ், உங்களுக்கு நம்ம இளம் தலைமுறை என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த பயனுள்ள உரையாடலுக்கு ராஜஸ்ரீ மேம்க்கு ரொம்ப நன்றி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆஜய் அபிராமி.
1: மற்றும் நான் உங்கள் ஆஜய் மகதி.
2: அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். It's MOP 107.8. It's enriching.

0: தளம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
0: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
3: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
4: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்னைக்கு வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா அத்தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
5: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
6: When you switch on your radio, it will just tell you where to go. Every day at 6:30, a woman that's heard but never seen. Don't you know?
7: You've got the best radio show. Hello?
6: Hello?
7: Is there anyone out there?
6: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show with every clock tick, tick, tick.
8: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP-யின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜிதனி பேசுறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஆனா ஒண்ணு தவிர, அதாவது ஆணாதிக்கம். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
9: அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமாக உரிமையே இல்லாமல் இருந்தது. வீடை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அப்போ வந்துட்டு பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்கள் வெளியில் போய் சம்பாரித்து அவங்க வந்துட்டு பணம் கொண்டு வர்றது அவங்க வேலையாக இருந்தது. வீட்டிலே இருந்தனால பெண்கள் வந்துட்டு அதே ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால பெண்களுக்கு அவங்களோட அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஆண்கள் தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வரனால அவங்க தான் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினார்கள்.
10: ஆமா, அவங்க பணம் கொண்டு வராங்க தான், ஆனா பணத்தால வாழ்க்கைய வாழ்ந்துட முடியாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கும் அது தொடர்றதுக்குமே காரணம் பெண்கள் தான். பெண்கள் அவங்களோட வேல்யூஸ புரிஞ்சுக்காததுனால தான் ஆண்கள் அவங்களோட வேல்யூஸ ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸோட செல்ஃப் எஸ்டீம் குறைய குறைய அவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பரவாயில்ல இவ தானே நம்ம இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் எடுத்தா கூட ஓகே பரவாயில்ல என் தங்கச்சி தானே என் மாம் தானே என்னோட வைஃப் தானே அப்படின்னு எல்லாமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்தில் அவங்க ஓகே வீட்டில் மட்டும் இருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருந்தது. ஆனால் இப்போது ஒர்க்கும் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்க சர்வீஸ் ஹோம் சர்வீஸும் பண்ணுறாங்க, ஒஃபிஷியலாக அந்த மென் அந்த காலத்தில் மென் செஞ்சுட்டு இருந்ததையும் இப்போ அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இன்னும் அவங்க முன்னேறத தான் இன்னும் தட்டி தட்டி தட்டி கீழே தள்ள பாக்குறாங்க பாய்ஸ்.
11: ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு பையன் வரதும் ஒரு பொண்ணோட இதுல இருந்து தான். சோ வந்து அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பொண்ணுங்க இல்லாம பசங்க இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா ரொம்ப கஷ்டப்பட்டது பொண்ணுங்க, ஆனால் பேர் கிடைக்கிறது பசங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயத்துலையும். இப்போ நம்ம பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அவங்க சொல்றது பசங்க இல்லாதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அந்த ஒரு விஷயம்தான். கல்பனா சாவ்ல வந்து ஸ்பேஸுக்கு போய் அவ்வளோ இது சாதிச்சாலும் அவ வந்து அவ ஒரு பொண்ணா அவங்க வந்து ஒரு பொண்ணாக வந்து ஒரு பொண்ணு அவ்வளோதான். ஆனால் இதுவே பசங்க சாதிச்சிருந்தா ஓ அந்த பையன் இவ்வளோ சாதிச்சிருக்கான் நானும் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சானியா மிர்சா ஒரு ஐடலாக இருந்தாங்க தவிர ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க, பட் ஸ்டில் அவங்க ஒரு பொண்ணு அது ஒரு பொண்ணு நம்ம எப்படி அவங்கள மாதிரி இது பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம உடச்சி வெளியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா பொண்ணுங்களும்.
10: ஆக்சுவலாக பாய்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாவே இந்த லிஸ்ட்டு பெருசாகும். நம்ம கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான், ஒரு அடிஷனல் ஷீட் வாங்கக்கூட முடியாது, ஒரே ஷீட்டில் எழுதிடலாம். பாய்ஸ்னால் நிறைய இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அவங்களுக்கான சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு அமைஞ்சுது. அவங்க அவங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஆரம்பித்தாலும் அது தீ மாதிரி பரவறதுக்கு யாரும் எந்த இப்போ மரம் கூட இப்போ காட்டு எரிக்கணும்னா கூட ஒரு மரம் பத்துச்சுன்னா அடுத்த மரம் பத்தணும், அப்போ தான் அது பரவும். அதான் பாய்ஸ் கிட்ட அது இருந்தது, ஆனால் கேர்ள்ஸ் கிட்ட இல்லை. ஈஸியாக எல்லாருமே அதை அடக்கிட முடிஞ்சுது. அவங்க இப்போ இப்போ நம்ம நம்மளோட இதுவாக இப்போ நம்ம ஒரு ஒரு வெளியில் போகிறோம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நம்ம நான் ப்ராக்டிஸ் போகிறேன்னு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் சொல்லிடலாம் நீ 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு. ஆனால் என் ப்ராக்டிஸே எனக்கு எங்கள் கோச் அங்கே சொல்லியிருப்பாரு 6 மணிக்கு தான் நம்ம ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு, அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. நான் ப்ராக்டிஸே பண்ணல, நான் ப்ராக்டிஸ் பண்ணதானே என் ஸ்கில்ல டெவலப் பண்ணி நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் என்னோட எண்ட் என்னோட ஒன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் எங்கே 100 200 போகிறது. அங்கேயே கேர்ள்ஸ் போயிடுறாங்க. அது மாறினாதான் இந்த லிஸ்ட் வளரும். ஈஸியாக பசங்க சொல்லிடுவாங்க பொண்ணுங்க எங்கே சாதிச்சாங்க, வெறும் வாய் தான் பொண்ணுங்களுக்கு, பசங்க எவ்வளோ இருக்காங்க பாருங்க பொண்ணுங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. பொண்ணு ஆக்சுவலாக பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கலாம், ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜை விடுங்க, பிஃபோர் மேரேஜே ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் அதிகம் ஆடட் அவ்வளோதான்.
11: சிச்சுவேஷன் இல்லாததை விட அதுக்கு ஒரு வழி இல்லை, ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே பிளாக் ஒரு பிளாக்கிங் கேட்டாக இருக்காங்க அவங்க. அதுக்கு சிச்சுவேஷனோட நான் வந்து அவங்க அதுக்கு வழி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வளர நினைக்கும் போதும் உன்னால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே டாமினேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனாலே அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை.
12: ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுட்டாங்க, அதாவது நீ ஒரு பொண்ணு, நீ இந்த லைன்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் போட்டு ஒரு நீ இது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எவ்வளோ அச்சீவ் பண்ண நினச்சாலும் உனக்கு வந்து இதுதான் ஏஜ், நீ கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துறாங்க கேர்ள்ஸ். அதனாலேயே நிறையா பேர் ஹிடனாக இருந்துடுறாங்க, யாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
13: ஆனால் நம்ம வந்து ஆண்களை மட்டும் இதுக்கு குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு இது இருக்கு பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ அந்த மாதிரி. இப்போ பெண்கள் வந்து சாதிக்கணும் இதெல்லாம் செய்யணும்னா பெண்கள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லித்தரது. பட் வேலை செய்ய கற்றுக்கோ இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லித்தந்தா பரவாயில்ல, அதையும் பெண்களுக்கு மட்டும் சொல்லித்தரணும். ஸோ நம்ம அம்மாவே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நீ இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் நம்மளுக்கு தராத போது நம்ம எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும். ஸோ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சொல்ல நம்ம பெண்கள் தான் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும்.
14: இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க வாதம் விவாதம் ஷோவை ஒரு பிரேக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: கண்ட புதுமை பெண்கள் இன்று இந்த சமுதாயத்தில் தக்க பாதுகாப்பின்றி அஞ்சி தவிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து பெண்களின் நிலையை உயர்த்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு MOP சமுதாய வானொலி 107.8 வாதம் விவாதம். இவ்வளோ நேரம் நம்ம ஆணாதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலும் பேசுறதுக்காக நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம்.
6: நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம தான் we should be the change that we want to, but and the changes alla eppadi start agum nenikira
7: number first or initiative edukno, adavadhu pen kulandhinga parents irukanga pen kulandhingalukku first nee indha mari oru enna solla oru goal oru achieve pandradhukana oru motivation kudukano, nee idu pannala nee adu pannala, avangalukku complete freedom. Oru aan kulandhai eppadi avanga treat pannuvaangalo adhe mari andha pen kulandhaiyum treat pannu. Veetliye discrimination irukka koodadhu, aanum pennum avangalukku irukra aan kulandhaiyum pen kulandhaiyum olunga treat pannanum. So veetla irundha dhaan ella start aachuna automatically namba naatla idu pathina oru ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருமே இது தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
5: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது எங்க வீட்டில் எப்படின்னா, நான் படிக்கும்போது, நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க. அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்ன மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க, அது மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு, நீ ஒரு பொட்டை பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வீட்டில் சும்மாரு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டாரு. ஆனால் வந்து இதுவே வந்து என் தம்பி கேட்டானு வச்சுக்கோங்களேன், உடனே அமுச்சு விட்டுறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை, என்னப்பா பண்ணுற, என்ன எங்கே போகிற எங்கே போகிற அதெல்லாம் கேட்கறதே கிடையாது, அப்படியே உடனே அமுச்சு வச்சிருது.
6: ஏ, இதுக்கு இது வந்து நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்லவே முடியாது. அவங்க ஏன் இப்போ மாம் டேட் ரெண்டு பேரும் ஒன்று தான், பட் ஆனால் ட்ரீட் பண்ணுற விதம் ஏன் வேறையா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி அகெயின். இப்போ ஒரு பையன் எங்க வரணும் சொல்றோம்,
5: சொசைட்டின்றது யாரு, நம்மளா உருவாக்குறோம் தான் சொசைட்டி. அது எப்படி என்ன சொல்ல முடியும்,
2: அதை தான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும். நம்மளால இப்ப பண்ண
5: பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்தா நீ சொல்ல முடியாது, ஓகேவா? நீ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் தாண்டி வரணும், யூ மஸ்ட் ட்ரை ஃபார் தட்.
2: முடியாது. இங்க வந்து ஃபீமேலை வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நியூஸ் பேப்பரை திருப்பினாலும் இந்த பொண்ணு இப்படியா இருக்கா, அந்த பொண்ணு அப்படியா இருக்கா. ஆனா இதே பசங்களை பண்ணா அப்படி மூடி மறைச்சிருவாங்க. திஸ் இஸ் இட். இந்த பசங்க பண்ணா அது ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு கேர்ள்ஸ் பண்ணா அது ஒரு
6: ஹிஸ்டரி ஆயிடும். And also harassment. Your life, you can't sell your life for something else. நீ வந்து உன் வாழ்க்கையை பணையை வச்சுதான் உன் கோலை நான் அடையணும்ன்றதுல ஒன்றும் இல்லை. கோல் இல்லைனாலும் உன் லைஃப் போகும். பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வழிகளை தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அதைத்தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப நம்ம இதை எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி கிட்ட தான் சேஞ்சஸ் எடுத்துட்டு போகணும்.
2: சொசைட்டின்றது
6: ஒன்றும் இல்லை, பாய்ஸ் ஃபர்ஸ்ட். பாய்ஸோட ஆஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஒரு பொண்ணை பாக்குறது ஃபர்ஸ்ட் மாத்தணும். சின்ன விஷயம் தான், நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கும் வெளியில நடக்கிறதுக்கும். ஆனா அதை ஒரு பையனோட கண் வழியா பார்த்தாதான் அதுல இருக்க டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இப்போ என் அண்ணனே இருக்கட்டும், என் அண்ணன் என்னை பாக்குறதுக்கும் என் வெளியில இருக்கவங்க என்ன பாக்குறதுக்கும் வெளியில இருக்க பசங்க பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல அப்ப பாய்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். அப்பதான் ஒரு பொண்ணு மாற்றம்னு ஒண்ணுமே இல்லை. ஆரம் நம்ம எது தொடக்கமோ அதுல இருந்து தான் முடிவுக்கு வர முடியும். முடிவுல ஆரம்பிச்சு யாரும் தொடக்கத்துக்கு போக முடியாது. சோ பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாய்ஸ். அப்போ சொசைட்டி ஓகேவா இருக்கா, என் பொண்ணால 8 மணிக்கு கூட சேஃபா வர முடியும்ன்ற நம்பிக்கை வருதா, கண்டிப்பா அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் அண்ட் கேர்ள் டாட்டர் அண்ட் சன் ரெண்டுமே ஹாப்பியா தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க பெருசா வரணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் யூனோ அந்த ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் பண்ணது என் பொண்ணு சேஃபா இருப்பாளா, அவ சேஃபா இருந்தா ஓகே கண்டிப்பா அனுப்புவாங்க.
8: இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த வியூல ஒரு ஒரு பையனும் எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு விரும்புறேன் நான். எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப பயபக்தியா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க அந்த பசங்களோட பொண்ணுங்க வந்து வளர்ந்து எந்த மாதிரி ஒரு பையனை பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு பையனை அந்த எல்லா பசங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
2: பட் அது நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பசங்க கிட்ட அந்த பொண்ணை வந்து உன் தாய்க்குள்ள மாதிரி பாருனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும்.
6: சரி, அது தப்பாவே தெரிஞ்சாலும் சிம்பு சொல்ற மாதிரி சைட் அடிக்கிற ஃபிகர் பக்கத்துல இன்னொருத்தன் போய் நிக்கனா அது எனக்கு எரியும் சொல்றான், அந்த டயலாக் மாதிரியே அது இருந்துட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு இப்படியாவது காப்பாத்திட்டு போறானே, அப்படியாவது அவன் சேஃப் கார்ட் பண்ணட்டும் ஒரு கேர்ளுக்கு. லைக் இப்போ பாய்ஸ் ஏன் கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாருன்னா, ரொம்ப சிம்பிள். அவன் இப்போ ஒரு விஷயம், ஓகே கோல்ட் இஸ் வி ஆர் சேவிங் இட் இன் அ அயன் பாக்ஸ் லைக்.
2: நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போலாம். அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறனால நம்ம நாட்டிலேயே நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம். சோ அங்க போய் பணம் கொண்டு வர்றதுனால பணம் தான் முக்கியம். சோ அதனால ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செய்யும் போது நம்ம ஒன்னும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, அது அவங்க எஃபெக்ஷன்னால அந்த மாதிரி சென்டிமெண்டலா ரிலேட் பண்ணனால பெண்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்கள் பணத்தை அவங்க பணம் சம்பாரிச்சு கொண்டு வரனால ஒரு என்ன சொல்ல அவங்களோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
6: அவங்களும் அதை ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அமுத்த அவங்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை. ஓகே ஆமா, அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்க பாய்ஸ்னால சின்ன வயசுல இருந்தே. இப்போ அப்பெல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அத்தைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாவே வீட்டை விட்டு ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதான், பிகாஸ் பெரியவங்க அது மரியாதை. அது வந்து அவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் வேல்யூ, இதுதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்துக்கான அர்த்தம் தெரியாமே அதோட அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இதுலயும் அதோட வேல்யூவே மாறி போயிடுச்சு. அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப டாமினேஷன்றது ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுச்சு.
5: ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பசங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா ஐயோ நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு பொண்ணு வேலை செஞ்சா நீ வேலை தானே செஞ்ச, இப்ப எதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிற அப்படி, அவ வேலை போய் வேலை வெளியில செஞ்சா ஒரு சாலரி வாங்கினானா என்ன, சாலரி வாங்குற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சா, என்னால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாதான்னு ஒரு பாய் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது. உடனே அங்க வந்து உமன் வந்து கீழே போயிடுறாங்க.
3: இதெல்லாம் விடுங்க, இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நீ ஏன் போயிட்டு அப்புறம் யோசிச்சிருக்க, போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது.
5: அங்கேயே ஒரு பிளாக் போட்டுட்டாங்க, நீ போக கூடாது. நீ உனக்கு என்ன, நீ வேலை செய்யறது பசங்களை பாத்துக்கிறது அதுதான், ஒரு அம்மாவா ஒரு டாட்டரா நீ இந்த ஜாப் தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
6: படிக்கிறதே கூட எதுக்கு அவ்வளவு படிக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு போயிட்டு இருக்க நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எக்கச்சக்கம் 1 crore வச்சாதான் நீ எம்பிபிஎஸ் சீட் அங்க. அந்த மாதிரி ஆயிட்டப்போ அது பாய்ஸ்க்குன்னா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணு தானே, நீ வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. போதும், 3 வருஷம் படிச்சு அப்புறம் கல்யாணம், கரெக்ட் ஏஜ்ல அப்பதான் நடக்கும், அப்பதான் நீ புரிஞ்சுப்ப, எல்லாத்தையும் அவங்க அப்பவே முடிச்சிடுறாங்க.
8: இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த டெல்லி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ அந்த ஒரு டைம் 8:30 இந்த நைட், அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போது அந்த ஃபுல் டீடைல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல 8:00 மேல அந்த பொண்ணு ஏன் வெளியில போறா, இதுவே ஒரு பையனா இருந்தா 11:00 கூட வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் 1 வெளியில போனாலும் தப்பு இல்ல, பொண்ணுக்கு 8:00 மேல என்ன வேலை வெளியில.
6: அது மட்டும் இல்லாம அவ டிரெஸ்ஸிங் முதல்ல அந்த நியூஸ் பார்த்ததுமே ஓகே அவ வெளில போயிருந்தாளா, யாரோட போயிருந்தா, எப்ப போயிருந்தா, என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தா, எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது இல்ல, ஆனா இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட டிரெஸ்ஸிங் மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க.
8: She doesn't have the rights to go out at 8:00 or
6: அது அது ஓகே, அவங்க வெளியில போறது அதுக்கு முன்னாடியே டிரெஸ்ஸிங் அதுல நிறுத்துறாங்க. நமக்கான இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம பிடிச்ச எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு அது பண்ணணும்னாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், 1000 angle யோசிக்கணும், இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்னு. ஒவ்வொன்றத்தையும் நசுக்கி நசுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பொண்ணுங்க எப்படினா ட்ரெஸ் போடுறாங்க அவங்க இஷ்டம், ஒரு அளவுக்கு
3: அவங்க இஷ்டம்னு சொல்ல முடியாது. பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரீடம், அது தப்பு கிடையாது. பட் வந்து இது வந்து வேற மாதிரி போகுது.
5: ஏன் போடக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அங்கேயே ஏன் நிறுத்திடுறாங்க எல்லாரையும். 8:00 மேல நீ போகக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு, இந்த ட்ரெஸ் போட்டுக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு, அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாங்க. இதே ஒரு பையனா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு நீ என்ன பையன், நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ பொண்ணுனா உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
8: சில பேரண்ட்ஸே ஃப்ரீடம் கொடுத்து அவங்க பொண்ணை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக விட்டாலும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பசங்க எத்தனை பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ற அந்த ஃப்ரீடம் இல்ல, வெளியில போற ஃப்ரீடம் இல்ல, பிடிச்சதை செய்ய ஃப்ரீடம் இல்ல.
2: இப்ப இருக்கிற செனாரியோ எடுத்துக்கிறோமே, இப்ப பரவாயில்ல, இப்ப நிறைய பெண்கள் வந்து வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க
7: அவங்களுக்கு எடுக்கிற சேலரி பார்த்தா இப்ப நிறைய அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேர் சேலரி கொடுக்கறாங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க, பட் அந்த அதை செலவு பண்றதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது இல்ல. சோ எல்லாம் ஓகே, நம்ம என்ன சொல்ல, வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, விமன் அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு, பட் உள்ள பார்த்தா அவங்களுக்கு எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையே.
3: நம்ம இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டோம், இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுக்காக நம்ம என்ன இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும் தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து பசங்களை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். பொண்ணுங்க பசங்கன்றது டிஃபரன்ஸ் இல்லாம ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். இல்ல ஸ்கூல்ல வந்து பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிஸ்டரா ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா மீடியா வந்து இதுல வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்துக்கலாம். எப்படி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்றதுன்றது வந்து எஜுகேட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த ஷோ முடிச்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஜனனி. ஸ்டே டியூன்ட் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல? இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call Emergency Helpline 100 Traffic Helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.

0: காம்ப்ரமைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு, இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்துல அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் போகிறோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அது நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபி உடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: found her passion in the field of education. Ms. Pavitra co-founded RO Educational Services, which is a niche educational consulting firm, along with her mother, who is a renowned educationalist. Besides India, she has worked in the 12K educational sector of other countries like UK, Australia, Singapore, and the West Middle East also. She is currently spearheading professional development training program for educators and institutional leaders. She is also into Young Change Maker program, which is for the adolescent and teenage school going children. In 2015, she worked with the UNICEF India in propagating the adolescent education program in the state of Tamil Nadu. She works extensively with women and children from different socio-economic backgrounds. She has learned that innovation, creativity, and constant relearning are the keys to sustain any initiative successfully. Ms. Pavitra aspires to make a tangible difference in people's life and creating an impact in whatever she does and wherever she goes. I now give the floor to Ms. Pavitra.
1: எல்லார்கிட்டயும் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் சரியான தகவலை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கருத்தரங்கத்தோட நோக்கமே உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை நாங்கள் அதிலிருந்து தெரிஞ்சிட்டு, ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான தொழில் செய்யலை. பிரச்சனைகள் இல்லாமல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸாக இருக்கலாம், ஒரு ஒரு நிர்வாகத்தை நடத்துறக்கூடிய ஒரு அதுக்கு தேவையான ஸ்கில்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவையான நாலேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட் சர்வே பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லாமல் பண உதவி தேவையாக இருக்கலாம். அப்போ எங்கே ஒரு ரிசோர்ஸஸை வந்து எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல். ஸோ இங்கே வந்து வழிகாட்டுதலும் மாணவர்கள் எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுங்கிறத வந்து அடுத்த லெவலில் நாங்கள் சிந்திச்சு உங்களுக்கு செய்ய முடியும். ஸோ அதுக்காக உங்களோட என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத அறிஞ்சு அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிங்கன்னா வி வில் பி ஏபிள் டு கிவ் யூ த இன்ஃபோ, சரிங்களா. ஸோ இதை வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங், ஒரு சர்வீசஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. எப்படி இருந்தது காலமே? நல்லா இருந்ததா? பயனுள்ளதாக இருந்ததா? சரி, நீங்கள் கட்டாயமாக எங்களோட நீங்கள் தொடர்பு கண்டினியூஸாக வச்சுக்கோங்க. நான் காலமாக சொன்ன மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கணும், ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேள்வி கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து தகவல் கிடைக்கும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் வந்து நிறைய நமக்குள்ளேயே பரிமாற்றம் நிறையா செஞ்சுக்கலாம் தகவல். நான் ஒவ்வொரு தடவையும் அவங்களோட கண்காட்சிக்கு வரும்போது நான் நினச்சிப்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ உதவி செஞ்சுக்கிறாங்க, அவள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த விமன் குரூப் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளோட நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்மளால் முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப பணம் போட்டு தான் தொழில் பண்ணாங்க, இல்லை எடுத்த உடனே பெரிய முதலாளி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி யாரை நேம் பண்ணிங்கனாலும் சரி, ரொம்ப சொற்ப பேர் தான் வந்து அவங்களோட பிள்ளைங்க வேணால் அப்பாவோட இதில் வாழ்ந்துருக்கலாமே தவிர, அவங்களோட சுயசரிதத்தை வாசிட்டிங்கன்னா அவங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்தவங்க தான் பல பேர். இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். அடுத்த ஒரு செஷனில் பார்க்க போகிறதும் சரி, இவங்க இப்போ பேச போகிறவங்களும் சரி, இப்போ பேச போகிறவங்க நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், எங்களோட மாணவி. இன்றைக்கி அவங்க வந்து நிறையா நிறையா தொழில் முனைவோர்களுக்கு உதவியும் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸையும் ரொம்ப நல்லா நடத்திட்டு வராங்க. அவங்க இப்போ பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைய சூழ்நிலைக்கு நம்மளுடைய பொருட்களை, வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்களை நான் எப்படி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க பேச வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சார்ந்த கேள்விகளை நீங்கள் வந்து கேட்கணும், தொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்தோம் இருந்தோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதை எப்படி நம்ம மேலே பயன்படுத்திக்க போகிறோம், இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
2: ஒரு 8 வருஷமாக நான் பெண்களோட குழந்தைங்களோட நிறைய வேலை செஞ்சிட்ருக்கேன். தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுருக்கேன், மற்ற நாடுகளும் சொன்னாங்க, நிறைய கண்ட்ரிஸ் சொன்னாங்க, யூகே, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட், தோஹா, கத்தார், எல்லா நாட்டின் பெண்களோட குழந்தைங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன். என்னோடய பேசிக் நான் என்ன தொழில் செய்கிறேன்னா, ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, யாராவது ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா ஸ்கூல்ஸ் ஹெல்பிங் இன் கன்சல்ட்டிங், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங், பேரண்ட்ஸ் ஒர்க் ஷாப், இந்த மாதிரி நான் நிறைய செய்கிறேன். அதுதான் என்னோட மெயின் பிஸ்னஸ், பிரெட் அண்ட் பட்டர். தமிழ் எனக்கு பேச பேச வரும். எங்கள் அம்மா தமிழ், எங்கள் அப்பா மராட்டி. அதனால நான் ரொம்ப மோசமாக தமிழ் பேச மாட்டேன். பட் ஆனால் நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு அஜெண்டா ரோஸி மேம் அனுப்பிச்ச உடனே நான் பார்த்தேன், லஞ்சுக்கு அப்புறம் என் செஷன், ஆஹா எத்தனை பேர் முழிச்சிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சரி வேற மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். கடைசியில் அது ஒர்க்கால. இது எதுக்கு நான் போட்டேன்னா, இந்த ஒரு பாட்டு வர எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, வாடி ராசாத்தின் பார்த்துட்டீங்களா எல்லாரும்? இந்த படம் பார்த்துருக்கீங்களா? படம் பார்த்தது இல்லையா? இந்த பாட்டில் நான் பாட வேணாம் நினைச்சேன், கடைசியில் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்லுவாங்க? எல்லாமே பெண்கள், பெண்கள் சார்ந்த பெண்கள் என்னென்ன துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வேலை செய்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ரெண்டுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து குடும்ப சூழ்நிலை, நம்ம வந்து நம்ம செஞ்சாகணும், நம்ம சப்போர்ட் பண்ணாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடாமினெண்ட்லி அதுவாக இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்காக எதான செய்யணும் அப்படின்ற வந்து ஒரு தூண்டுதல், வந்து ஏதான ஒரு லைஃப்பில் நம்ம செய்யணும். நிறைய வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவிச்சிருக்கலாம், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், வேறு எந்த நிறைய ரீசன்ஸ்க்காக வி டேக் அப் நம்மளாக எதான செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி தான் வரும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நானும் எங்கள் குடும்பம் மற்ற எல்லாருமே நிறைய பெண்களை நான் பார்க்கும்போது எல்லாமே சொல்கிறது அதனால தான், உனக்கு தெரியாது தனியாக பஸ்ஸு பிடிக்க தெரியாது, நீ செஞ்சிருவியா, நீ உன்னை ஏமாத்திடுவாங்க, காசு கம்மியாக கொடுப்பாங்க, அவங்களுக்கு இது சொல்லுவாங்க. ஸோ பெண்களை வந்து பயமூத்தி பயமூத்தி அமுக்கி அமுக்கி வச்சு வச்சு அதனால நமக்கு நிறைய டைம்ஸ் நமக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிடும். இந்த படத்தில் வந்து நிறைய பெண்களே பார்க்க விடலை, ஏன்னா பெண் ரீதியான படம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போகலன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கே பெண் சுதந்திரம் வந்து பெண்கள் எல்லாம் வீட்டில் செய்ய இது பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பேச போகிற இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்த டாபிக் வந்து ரொம்ப சம்மந்தமாக இருக்கும். ஜோதிகா வந்து ஒரு சாதாரணனா சொல்கிறேன், கதை தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு நீங்கள் கேட்கலாம். ஜோதிகா வந்து சாதாரணமாக ஒரு வீட்டில் இருப்பாங்க, 36 வருஷமாக நல்ல குடும்ப தலைவியாக இருந்துட்டு எங்கேயோ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்காது, ஏன்னா திரும்பி திரும்பி வீட்டுக்காரர் வந்து அவங்கள ஒரு கேலியாகவே பேசி கிண்டலாகவே பேசி சீரியஸாக எடுத்துக்காமல் பசங்க கூட மதிக்காமல் ஒரு காலத்தில் வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரும் பொண்ணும் களம் போயிடும் இவங்களுக்கு பாஸ்போர்ட் விட்டுட்டு. ஸோ அவங்க 36 வருஷமே அவங்க யோசிப்பாங்க, எல்லாமே நான் என் குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி என் வாழ்க்கையே என் குடும்பத்துக்காக நான் நினச்சினேன், அப்போ எனக்குன்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு தோணும் போது தான் சின்னதாக மொட்டை மாடியில் அவங்க வந்து ஆர்கானிக்காக, அதாவது எந்த ஃபர்டிலைசர் கெமிக்கல் எதுவுமே போடாமல் அவங்கள வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள செடி வளர்த்து அந்த ஒரு சின்ன தொழில் எவ்வளோ பெரிய தொழிலாவது, எவ்வளோ ஒரு நம்பிக்கை, யாரும் நம்ம யாரும் ஒரு மூலையில் உட்காந்து செஞ்சிட்ருக்கோம், யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு பெண் அதை சாதிச்சு கடைசியில் ஒரு பிரசிடென்ட் கிட்டே போய் அவார்ட் வாங்குற அளவுக்கு வளருவாங்க. அந்த ஒரு நல்ல படம். அதில் முக்கியமான ஒரு திருப்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி அவளை பெருசாகும், திடீர்னு எப்படி அந்த ஒரு சின்ன பொண்ணு பெருசாகும்னா, அப்போ அவங்க பொண்ணு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் இல்லைல்ல, கம்ப்யூட்டர் இல்லை வளர்கிற காலத்தில், டிவியே வந்து கொஞ்சம் அப்படியே அப்புறம் தான் வந்தது. இப்போ நம்ம பசங்கிற வளர்கிற சூழ்நிலைலாம் வேற, பிறந்த உடனே மொபைல் ஃபோன், டிவி இல்லைனா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டிவி, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸை எவ்வளோ பெருசாக்குனாங்க அப்படின்றது அந்த கதையில் அழகாக வரும். ஸோ இங்கே நான் எழுதியிருக்க க்வெஸ்சன் வந்து என்னென்னா, வாட் இஸ் சோஷியல் மீடியா? சோஷியல் மீடியா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, சமூக ஊடகம். ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாருக்கெல்லாம் இங்கே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நல்ல பெரிய பெரிய ஃபோன், உங்களை விட உங்கள் பசங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும், பட் உங்ககிட்ட அந்த பெரிய ஃபோன் இருக்கா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, சரி யாருக்கெல்லாம் வந்து இமெயில் அக்கௌண்ட் இருக்குது, ஹேண்ட்ஸ் அப். ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ்க்கு யாரெல்லாம் இமெயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரு 3% 4% கூட வராது இந்த க்ரௌடில் யூஸ் பண்ணுறவங்க. வேறு என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறீங்க? இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களா யாராவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில்? நார்மல் யூஸா? சரி, என்ன மாதிரி நார்மல் யூஸ்? ஓகே, அப்படி நான் ஏன் அளவுக்குலாம் நான் கேட்கவே இல்லை, என்ன பண்ணுவீங்கன்னு பொதுவாக கேட்டேன், அதுக்கு தான் வந்திருக்கீங்களா. சரி, ஆக்சுவலி அவங்களுக்கு நீங்கள் கை தட்டணும், எவ்வளோ ஓப்பனாக ஆனஸ்டாக எது தெரியும் எது தெரியாது, தெரிஞ்சுக்க ஆசை இருக்கு ஆனா தெரிஞ்சுக்க முடியாதோன்ற ஒரு பயமும் இருக்கு. அது எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. நமக்கு எல்லாமே பாதி நேரம் வந்து என்ன தெரியுமா, ஒரு ஹெசிடேஷன், யோசிப்போம் நமக்கு வருமா வராதா. ஏன்னா நம்மளை பார்த்து யாராவது ஒரு வாட்டி சொன்னாலே நமக்கு வந்து வராதோ, நமக்கு தெரியாதோ என்னமோ, அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க. நம்ம யோசிக்கிறதோட மற்றவங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கும். இவங்க மேக்கப்னு சொன்னாங்க, காலையில் இப்போ யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், இப்போ செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயாவது போகும்போது என்னம்மா டயர்டாக இருக்கியா தூங்கலையா அப்படின்னு கேட்டோன்னே, நான் காலில் நல்லா தானே இருந்தேன், மேபி பாவம் நான் டயர்டாக இருக்கணும், எனக்கு பத்தலை வேலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினப்பு வந்துடும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்றது பெண்களுக்கு ஆக்சுவலி இது ஒரு ஒரு ஒரு பழக்கம். நம்ம என்ன நினைக்கிறோன்றது நம்ம மறந்துட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடுவோம். இன்னைக்கு செஷன் அவங்க சொன்னது அழகாக, ஆல்ரெடி கொஞ்சம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலையும் இருக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, வேறு மொழி தெரியாது, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே தமிழ் மொழி தான், இதை வச்சுட்டு என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். இந்தியாவில் உண்டி தான் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. இங்கிலீஷ்ன்றது இன்னொரு நாட்டோட மொழி. நான் கொரியன் சைனீஸ்லலாம் போய் பேசினேன்னா அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட தெரியாது. அவங்களே எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக உங்களே இருக்கிற ஒருத்தவங்களே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி எல்லாத்தையும் கலந்து நான் பேசி நான் வித்துட்டு வந்திருக்கேன். குஜராத்தியும் பேசியாச்சா பார்த்தீங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: ஆ, எக்ஸாமுக்கு ஒரு வழியாக எல்லாம் படித்து முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
4: பென் வாங்கணும், அவ்வளோதான், பென் வாங்கணும்.
3: கடைக்கு போட்டு வந்துடலாம், வரியா இப்பயே
4: போகலாம். அண்ணா பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த பென் எவ்வளோண்ணா? இதுவா 50 ரூபீஸ்.
4: அது
3: 25.
4: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ தாராளமாக எழுதி பாருங்க.
4: ஏ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
4: ஓகே. அது எவ்வளோ
3: சொன்னீங்க?
4: 50.
3: அது கொடுக்காத.
5: யார் அது, என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்கிற தரணும் தானே?
5: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
5: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான், அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
3: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
5: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
3: அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
5: சரி எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம், 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
5: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
5: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம்.
3: நேர்களே, இப்போ நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: இந்த மாதிரி நிறைய குழு சங்கம் இதெல்லாமே சேர்ந்து இருக்கும். ஒரிஜினலாக இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் இப்போ நம்ம சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரியாதவங்க யாராவது போனால் அவங்களோட நம்ம லைஃப்பில் டச்சில் இருக்கணும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி பேசி பழகிறதுக்காக ஒரு டூலாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது போக போக என்னாச்சு, அதில் நிறைய நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், அதனால நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து விளம்பரம் பண்ணலாம், இதனால நிறைய இன்னும் பெரிய பயன் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நான் பேச போகிறது சோஷியல் மீடியா, வெறும் 2 இம்பார்ட்டன்ட் சோஷியல் மீடியா பற்றி தான் பேச போகிறேன். ரொம்ப ஈஸி, நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடிஞ்சது ஒன்று வாட்ஸ்அப். எல்லாருக்கும் இருக்கா வாட்ஸ்அப் இருக்குங்களா? எல்லா பேசிக் ஃபோன்லையும் வர வர வாட்ஸ்அப் வருது. வாட்ஸ்அப் பற்றி, நம்பர் 2 ஃபேஸ்புக். இதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறது. ஸோ இது என்னன்னா, சோசியல் மீடியா அந்த சமூக ஊடகம்ன்றது எப்படி சின்ன சின்ன பிஸ்னஸ், நம்மள மாதிரி ஒருத்தர் செய்கிற தொழிலுக்கு என்ன பயன் உண்டு, எப்படி ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்து மொழி பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு அந்த மொழி தெரியலன்னா கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பசங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, பேசிக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. இதை தவிர இது தமிழ் ஆப்ஷன்லையும் இருக்குது. தமிழ் எழுத படித்து தெரிஞ்சா கூட நீங்கள் தமிழில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கற்றுக்கணும். ஏன்னா நம்ம தொழில் பெருசாகணும்னா நம்ம வளரணும், நம்ம வளர்ந்தா தான் தொழில் முன்னேறும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற பயம் இது எல்லாமே கூச்சம் இதெல்லாமே கொஞ்சம் விட்டுட்டு, தெரியலனா எனக்கு தெரியலம்மா சொல்லித்தா, எனக்கு தெரியலங்க நீங்கள் சொல்லித்தா, இன்டர்நெட் சென்டரில் போய் உட்காந்தா கூட அந்த தம்பி சொல்லித்தரும். நம்ம யார்ட்டையாவது நமக்கு என்ன தேவைன்னா மன அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச், எனக்கு வந்து நான் கற்றுக்கணும், எனக்கு அந்த எனக்கு வந்து நான் இதோட பெருசாக

0: நான் பண்ணணும், எனக்குள்ள அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கை இருந்தா நம்ம கண்டிப்பா கத்துக்கலாம். சோ நீங்க எப்படி கத்துக்கிறீங்கன்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனா என்ன கத்துக்கணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஓகே, கத்துக்கிட்டா என்ன பையன்றது ஃபர்ஸ்ட் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கம்பெனின்னு அட்ரஸ் கேட்கறாங்களே, எத்தனை பேருக்கு இங்க ஆபீசஸ் இருக்கு? ஒன்னு ரெண்டு பேர் ஆபீஸ் இல்ல. ஆனா உங்களுக்கு ஆபீஸ் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ் ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு அட்ரஸ் பார்ப்பாங்க, எங்கே இந்த பிசினஸ் வருது, நான் நம்பணுமா நம்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் அட்ரஸ் மாதிரி இமெயில் இது வந்து டிஜிட்டல் அட்ரஸ், ஒரு வெப்சைட் அட்ரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ யாராவது உங்களை பற்றி பார்க்குறாங்க, இப்போ இவங்க அலோவேரா ப்ராடக்ட்ஸ் பற்றி அழகாக சொன்னாங்க, அது கூட வச்சுட்டு இருந்தேன், ஷி கேவ் மீ அ ப்ரோஷர், ஓகே ஷி கேவ் மீ அ ப்ரோஷர், அழகாக ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி இருந்தது. ஸோ இப்போ எனக்கு இந்த கார்டில் பார்த்தேன்னா தேங்க்யூ, இந்த மாதிரி இப்போ நான் கார்டில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஓ இவங்க நிஜமாக செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வருது, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று முக்கியமாக கிடைக்குது, ப்ளஸ் நம்பிக்கை வருது. இவ்வளோ பண்ணுறாங்கன்னா ஒரு கார்டு அடிக்கிறது ஒரு முயற்சி தானே, யாராவது சும்மா போர் அடிக்குது ஏமாற்றணும்னு கார்டு அடிக்க மாட்டாங்களா? இல்லை, ஏதோ செய்கிறாங்க. அந்த நம்பிக்கை வச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, அப்புறம் தேவைன்னா ஒன்று நான் வாங்கலாம், இல்லை எனக்கு தெரிஞ்ச யார் அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணலாம். இது வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, அதுக்கு வேறு ஆள் வேணும், டெக்னிக்கல் ஆள் வேணும், அதுக்கெல்லாமே நிறைய இருக்கும். பட் இப்போ நீங்கள் வெப் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்றது கிரியேட் பண்ணுறது, facebook.com ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி அந்த பேஜ் இருக்கும், அது என்னெல்லாம் பண்ணலான்னு அப்புறம் காமிக்கிறேன். அந்த பேஜ் கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ, வெறும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ண வேணாம். ஸோ யாராவது வரணும்னா, உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசணும்னா, இன்டர்நெட்டில் இருக்கீங்களா அப்படின்னு யாருக்காவது தெரியணும்னா, இங்கேருந்து அவங்க குஜராத் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ் வேறு எங்கேயாவது ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா, சார் நான் கொரியர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதோட, சார் இந்த அட்ரஸ் டைப் பண்ணுங்கள் வரும், என் கம்பெனி பற்றி எல்லாமே இருக்கும் பாருங்கன்னா இமீடியேட்டாக டக்குன்னு முடிஞ்சிடும், டைம் சேவ் ஆகும். ஸோ முக்கியமானது இட் இஸ் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நல்ல அடுத்தது ஆல்டர்னேட்டிவ், வெப்சைட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் யூஸ் பண்ணலாம். செகண்ட்லி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதுன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை எதான ப்ராடக்ட் விற்று போச்சு, எதான நீங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணணும், இல்லை யாராவது உங்களுக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். ஆஃபீஸ் போய் இங்கே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. ஃபோனோட அடுத்த ஸ்டெப் இது. அடுத்தது வந்து ஃப்ரீ மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். ஓகே, ஸோ காசே இல்லாமல் அட்வர்டைஸ் பண்ணுறது எப்படி? இந்த வெப் பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, லைக் ஷேர் அந்த மாதிரிலாம் நிறைய பட்டன்ஸ் இருக்கும். அது என்னென்னா, இப்போ எனக்கு உங்கள் இது வந்து பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லைங்க இவங்க நல்லதாக இது வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கேண்டில் மேக்கிங் யூனிட் இருக்குது, அவங்க அழகழகாக சின்ன சின்னதாக கேண்டில்ஸ் செய்வாங்க, எனக்கு இந்த கேண்டில்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தகவல் அனுப்புவேன், இவங்க இந்த பேஜில் நல்லா பண்ணுறாங்க நீ இங்கே போய் பாரு. அவங்க ஒன்று பத்தாகும், பத்து நூறு ஆகும், நூறு ஆயிரம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி எப்படி டக்கு டக்கு டக்கு டக்கு நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணுற தொழில் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு விளம்பரம் அந்த மாதிரி நீங்களே ஒரு இடத்துலேயே உட்காந்துட்டு காசு செலவு பண்ணாமல் விளம்பரம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து புது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ யாருக்காவது உங்கள் ப்ராடக்ட் பற்றி இருக்காங்க, நான் வந்து ஒரு பெரிய கடை வச்சுருக்கேங்க, என் கடையில் எனக்கு உங்கள் ப்ராடக்ட்ஸ் விற்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கே விற்கிறீங்க, ஏது விற்கிறீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் எவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க எனக்கு இதெல்லாம் தெரில, நான் என் ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் விற்கிறீங்க, ஸோ நான் உங்களுக்கு அங்கே ஒரு தகவல் அனுப்பிச்சு எனக்கு இங்கே ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்றிருக்கு. இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பி டு பி அப்படின்வாங்க, ஒன்று நீங்கள் கஸ்டமர்ஸ்ட்டு விற்பீங்க, இன்னொன்று பிஸ்னஸ்ட்டு விற்பீங்க. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க வந்து உங்ககிட்ட ஆக்சஸ் பண்ணுவாங்க, இது இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி நீங்கள் விற்றவங்க கிட்ட, மேடம் இந்த மாதிரி நியூ ஸ்டாக் வந்திருக்கு, சார் இந்த மாதிரி புதுசாக வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, ஆர் யூ ஹாப்பி வித் இட், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுதான் லாஸ்ட் டைம் கொடுத்ததில், இதெல்லாமே பேசி அவங்க ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பில்டிங் குட்வில். ஸோ குட்வில் அப்படின்றது என்னென்னா, இன்னொருத்தவங்களோட ஒரு நல்ல பேர், பிஸ்னஸில் எதுவாக இருந்தாலும் பேர் நல்ல பேர், இவங்க வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க, இல்லை எங்ககிட்ட நான் ப்ராடக்ட் வாங்குறேன்னா இவங்க காசு கொடுன்னு நச்சு பண்ணல, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஐயோ அவங்கக்கிட்டலாம் பிஸ்னஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு தப்பாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இது மூலமாக நீங்கள் நல்ல பேரும் வாங்கலாம் ஆன்லைன் ஆக்சஸில். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அவாய்டிங் இன்டர்மீடியரிஸ், நடுவில் யாருக்கும் கமிஷன் போவார், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ், உங்ககிட்டேருந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் போகாமல் என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் டேரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அது டேரெக்டாக போயிடும். ஸோ இது எப்படின்னா, இங்கே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு சும்மா ஒரு சின்ன சார்ட் மாதிரி நான் போட்டிருக்கேன், கீழேருந்து மேலே போகணும். ஸோ ஒருத்தன் பேக் தூக்கிட்டு ஓடுறான், இதுதான் நீங்கள் இங்கேருந்து ஒருத்தவங்களை பார்க்க போகிறீங்க. அது உங்கள் கஸ்டமராக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட வாங்குகிற ஒரு சப்ளையராக இருக்கலாம். அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், நீங்கள் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இந்த மாதிரி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி பிஸ்னஸ் வளரணும்னா மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நின்றுட்டுருப்பாங்க, நீங்கள் தான். ஒன்று கையில் பெட்டி இருக்கும், பணம் இருக்கும், டைம் இருக்கும். எவ்வளோ டைம் எவ்வளோ அலைச்சல் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உங்கள் பிஸ்னஸ் வளரும் ஒரு காலத்தில். ஆனால் இப்போது நீங்கள் சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரெசன்ஸில் பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்கள் சிஸ்டமோடு உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேல்ஸ் பேசலாம், ரெண்டாவது வந்து புது கஸ்டமர்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் விளம்பரம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா போகிறதுக்கு பதிலாக ஒன்று நாலாகும், நாலு பத்தாகும். நான் அதே ஃபஸ்ட்டு சொன்னது ஒன்று நூறாகும் அப்படின்னு சொன்னது. இது தவிர காசு டைரக்ட் பில்டிங், புது சப்ளையர்ஸ் வேறு யாருக்காவது ப்ராடக்ட் வருது அப்படின்னா அவங்களும் உங்ககிட்ட வந்து பேசலாம், இன்டர்மீடியட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் கடைசியில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா வளரும், இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். இவங்க காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் வந்து எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இதே நான் என் ஃபேஸ்புக் பேஜில் போட்டு என் அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அமெரிக்காவில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாலை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம், உதிராது, வேறு எந்த ப்ராடக்ட்டும் இருக்காது, லைட் வெயிட்னா அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ அவங்க வந்து இது நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து தெருவில் ஒரு ஆண்டி விற்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. கரெக்டாக இந்த ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் போய் பாருங்கள், அவங்க ப்ராடக்ட்ஸ் போட்டிருப்பாங்க, எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எங்கே அனுப்பணுமோ அவங்க அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் வெறும் ஒரே ஏரியா நாலு தெருவில் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல், அடுத்த சிட்டி, அடுத்த ஸ்டேட், அடுத்த நாட்டுக்கு யாருக்கு தேவையோ அந்த அளவுக்கு வளரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நான் அதை கிளியராக போட்டேன், அலைச்சல் ரொம்ப கம்மி, ஒரே இடத்துல உட்காந்து சாமர்த்தியமாக எந்த எந்த எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம், கஸ்டமர்ஸ் பார்க்கலாம், புது கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம், சப்ளையர் பிடிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிக்கலாம், எல்லா வேலையும் ஒரே இடத்துல கற்றுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கற்றுக்கிட்டா நமக்கு தான் நல்லது. ஓகே, நமக்கு இருக்கிற இன்ஹிபிஷன்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டு இது எப்படி கருத்து, இது எப்படி பயன்படுத்தலான்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் நேற்று நான் சொல்லிட்டு இருந்தால. ஸோ இப்படி தான் இந்த ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும், போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கம்பெனி பேர், அவங்க பேர் அதனால தான். ஸோ உங்கள் கம்பெனி பேர் என்னவோ அந்த பேருக்கு நீங்கள் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் வரும், எங்கே இருக்கீங்க, என்ன மாதிரி தொழில் செய்கிறீங்க, யார் ஓனர், நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் அவங்க நேரில் வந்து வாங்கணுமா, இல்லைன்னா நீங்கள் அவங்க கொரியரில் கேட்டாங்கன்னா கொரியரில் அனுப்பலாமா, நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க அப்படின்றது தெரிய வரும். அங்கே வந்து ஃபோட்டோஸ்ன்ற ஒரு அப்டேட் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸோடு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அவங்க அப்படியே பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் தேவை, இந்த இதில் பண்ண கப்பு, இதில் வந்து இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கப் வரும், அந்த மாதிரி இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், அந்த ப்ராடக்ட் பற்றி என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஃபர்தர் கிளிக்கில் வரும். அப்போது நீங்கள் நிறைய பேச வேண்டியது தேவையில்லைல்ல, ஒரு ஒரு ப்ராடக்டாக இப்போ யாராவது வந்து கேட்குறீங்கன்னா 10 பேர் இப்போ உங்ககிட்ட வராங்க, ஒரு ஆளாக நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள், 10 பேர் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் இந்த பாட்டில் பற்றி சொல்லுங்கள், அந்த கூடையை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி கேட்டிங்கன்னா யார்கிட்ட நீங்கள் பேசுவீங்க, அப்போ இன்னொரு ஆளை போடணும், எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. பட் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா 1000 பேர், 2000 பேர் கூட அட் அ டைம் பார்த்தாலும் எதுவுமே இல்லை, அவங்கவுங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அவங்கவுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா வாங்கிடுவாங்க, அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் இருக்கும், ஹவு மச் இஸ் திஸ், எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மெசேஜ் பண்ணுறேன், என் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் காஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் சிம்பிளாக நீட்டாக பண்ணிடலாம். இதே நம்ம நேரில் உட்காந்து நம்ம நிறைய வாட்டி பண்ணும் போது வி வில் நாட் பி ஏபிள் டு, இந்த அளவுக்கு நம்மளால் கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணவே முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஆள் போட்டோன்னா வர லாபத்தில் அது சேலரிக்கே கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி போயிடும். பட் சிங்கிளாக உட்காந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு புடவை விற்கிறாங்க, இவங்க வீட்லேருந்தே புடவை விற்கிறாங்க, இவங்க டிஃப்ரெண்ட் புடவையை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வேதா போட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு பேரை வச்சுட்டு ஒரு ஒரு புடவை ஃபோட்டோவா என்ன போட்டிருக்காங்க, 2600 rupees. இது 2600 rupees இந்த புடவை. சில்க் காட்டன், காட்டன் டசர் என்னவோ இந்த கலரில் இருக்குது. இங்கேருந்து வாங்கியிருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக ஆச்சா, புடவை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் ஃபோட்டோவில் காமிக்கிறீங்க, லேடிஸ்லாம் எப்படி புடவை வாங்குவாங்க, பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது, பேக்கில் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து தானே வாங்குவாங்க. ஸோ அது எப்படி வரும்னு சொன்னாலே என்ன பண்ணாங்க, ஒரு மாடல் நிற்க வச்சு அந்த புடவையை ஃபுல்லாக இப்படி விரித்து காமிச்சு அதுவும் ஒரு ஃபோட்டோவாகவே போட்டாங்க. அப்போ ஈஸியாக போச்சா, யார் வந்தும் செகண்ட் குவெஸ்டின் தேர்ட் குவெஸ்டின் டைமே வேஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு இதான் தேவையா, சரி நான் டக்குன்னு பண்ணிடுறேன். இந்த தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்மளை நம்ம ஈஸியாக அப்படியே செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சிட்ட உடனே அவங்களுக்கு சேல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து தேங்காய் எண்ணெய் விற்கிறாங்க. இது என்ன குரூப்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுலேயே வந்து நிறைய குரூப் இருக்கும், சின்ன சின்னதாக ஷாப்பிங் குரூப்பு, அதுக்கப்புறம் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாண குரூப்பு, கேட்டரிங் குரூப்பு, வெட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்லலாம் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா நிறைய பேர் போடுவாங்க இந்த மாதிரி, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கல்யாணம் வருது, எனக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக இவ்வளோ விளக்கு தேவைப்படுது, இல்லை இவ்வளோ கூட தேவைப்படுது, யாராவது கூட செய்கிறீங்களா, அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போய் ஆர்டர் எடுக்கலாம். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இப்போ வேறு அவங்களுக்கு வேறு எங்கே கேட்குறதுன்னு தெரியாது, ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் இல்லை, அப்போ வேறு எப்படி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி மூலமாக அவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடலாம். இவங்க என்ன போட்டிருக்காங்க, நானே வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் செய்கிறேன். எல்லோரும் யோசிப்பாங்க, இந்த தேங்காய் எண்ணெய்லாம் யாராவது இப்படி செய்வாங்களா அப்படின்னு. அதுவும் பிஸ்னஸ் தான். தேங்காய் எண்ணெய் நான் செய்கிறேன், இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வாங்குங்க, நான் வீட்டில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே போய் கேட்டாங்க, இந்த மாதிரி தான் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், வரது எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, நமக்கு தெரியாது யார் யார் எந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம வெளியில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் நமக்கு புரியும், இந்த மாதிரியும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் டிமாண்ட் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்களே, ஐயே இது என்ன புதுசா, ஐயே இது என்ன பெருசா, இதை போய் யார் வாங்குவாங்க, நான் வாங்க மாட்டேன், நீ மெஹந்தி போட்டேன்னா யாருக்கு எல்லாரும் தான் மருதாணி போடுவாங்க. ஆனா இப்ப வெட்டிங் சீசன்னா மெஹந்தி எவ்வளவு பெரிய ஒரு டிமாண்ட், எவ்வளவு பெரிய பெரிய வீட்டுல அவர் கணக்குல சார்ஜ் பண்றாங்க. நான் கண்ணெதிர்க்க நான் பார்த்த ஒரு லேடி, அவங்க வந்து சொல்வாங்க, அவங்க ஒரு முஸ்லீம் லேடி தான், அவங்க வீட்டில் வந்து ஷீ வாண்டட் டு டூ சம்திங், அவங்க மருதாணி நல்லா போட்டு சொல்லி நான் பண்ணலாமே, 2000 rupees ஆரம்பிச்சவங்க, ஒரு ஃபுல் கைக்கு 2000 rupees பர் அவர் அப்படின்னு சார்ஜ் பண்ற லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க.
1: என்னங்க இது, நேற்று நீங்கள் கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்லை.
2: என்னங்க நீங்கள் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
1: சரி சரி, இப்போ இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
2: இருங்க, இதான் இதை கொடுக்குறேன்.
1: தேங்க்ஸ்.
3: எக்ஸ்கியூஸ் மீ.
1: என்னங்க,
3: நேற்று பண்ண தப்பு திரும்பி பண்ணுறீங்க பார்த்தீங்களா?
1: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
3: நேற்று வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்களா?
1: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குல்ல.
3: பார்த்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
1: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
3: இப்போ இந்த மருந்து அதை பாருங்க, கஸ்டமர் பி வேறுங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
1: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துராதீங்க,
4: நுகர்வோர் கவனிக்க.
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: தெரியாது அவங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி நிறைய பேர்கிட்ட போயிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அவங்க மெசேஜ் இது பண்ணி ஃபோட்டோஸ் அமைச்சுதான் அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வந்தது. இது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற ஷூஸ் இருக்குல்ல, கடையில் விற்கிற ஷூஸு, அந்த ஷூவை கையில் பெயிண்ட் பண்ணி விற்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் அவங்க செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷூஸு கூட அவங்க, உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஷூஸ் வேணும்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி தரோம், நாங்கள் கம்பைன் பண்ணி தரோம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நான் காமிச்சே ஆகணும். இது வந்து ஒரு, இந்த பையன் எட்டாவது தான் படிக்கிறான் சென்னையில் ஒரு ஸ்கூலில். இவன் ஒரு சூப்பர் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் மூலமாகவே ஒரு நாளைக்கு 3000 rupees சம்பாதிப்பான். ஒரு நாளைக்கு 3000 rupees, ஃபுல் டே கூட வரமாட்டான், ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் அவன் வேலை செய்வான். என்ன பண்ணுறான்னா, வீடு வீடாக போய் டாக் கேட்டெல்லாம் இருக்குல்ல, அதை குளிப்பாட்டி நெயில் கட் பண்ணி க்ரூம் பண்ணுறான். இந்த பையனுக்கு அவன் ஒரு வாட்டி குளிப்பாட்டினானா 300 rupees அவனோட சார்ஜ். ஒரு அனிமலுக்கு, ஒரு வீட்டில் 3-4 நாய் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பையனுக்கு டைம் இல்லை, அவனுக்கு வந்து இன்னி வரைக்கும் டைம் இல்லை, சமாளிக்க அவனால முடியல. அத்தனை பேர் அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க வீட்டில். சாட்டர்டே சண்டேஸ்னா ஃபுல் டே, அப்போ அவனுக்கு இன்னும் டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் போகும். எப்படி இவனுக்கு இவ்வளோ பேர் தெரிய வந்தது, எப்படி இவ்வளோ பேர் இது பண்ணுறாங்கன்னா, எட்டாவது பையன் அவனோட ஃபேஸ்புக் பேஜ், அந்த பையன்தான் அவன் ஃபேஸ்புக் பேஜில் ஃபோட்டோ போட்டு, இந்த மாதிரி எல்லா விதமான நாயும் நான் குளிப்பாட்டுவேன், எல்லா விதமான நாயும் நான் சர்வீஸ் பண்ணுவேன், இதுதான் என் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. ஃபோனா எங்கள் வீட்டுக்கும் வந்தாப்புல. நான் இந்த பையனை நேரில் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுது, என்னப்பா இத்தினுன்னு இருக்கேன் அப்படின்னு நானே என்ன அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. இல்லை நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஏன்னா எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து வசதி இல்லை அவ்வளோ டாக்டர் ஆத அளவுக்கு, நானே ஏதாவது செய்யணும். அதனால நான் போய் இன்னொரு ஒரு வெட்டினேரியன் கிட்டே போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து எப்படி டாக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டு நான் இதை செஞ்சிட்ருக்கேன், நான் ஆறாவதுலேருந்து நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அப்பல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்டுட்டு, ஏன்னா மற்ற பசங்கள்லாம் எனக்கு டைம் இல்லை, என் அப்பா அம்மா பின்னாடி போய் படிப்பா படிப்பா படிப்பா கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன்ப்பான்னு சொல்கிற இதில் நானே பண்ணுன்ற இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட். அவன் பண்ணிட்டு போகலை, சும்மா வீட்டுக்கு போகல, என்னை ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சி என்னை ஃப்ரெண்டாக்கி என் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் இது பண்ணிவிட்டு டெய்லி காலையில் நைட்டு எல்லாருக்கும் ஒரு குரூப்பில் மெசேஜ் அனுப்பாப்பில், குட் மார்னிங் நான் இன்னைக்கு இந்த நாய் பண்ணேன், குட் மார்னிங் இவங்க வீட்டுக்கு போனேன், குட் மார்னிங் நான் அவங்க வீட்டுக்கு போனேன், குட் மார்னிங் கமல் சார் நாய்க்குட்டி இது, குட் மார்னிங் விஷால் சார் நாய்க்குட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் பண்ணுறாப்புல. சின்ன பையன் எப்படி தெரிய வந்ததுன்னு தெரியல. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் நம்ம கற்றுக்கணுன்னா அந்த சின்ன பையன்ட்டே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், என் பிஸ்னஸ்க்கு நான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி நான் அந்த பையனுக்கு தெரிய வந்ததுன்னா, இல்லைக்கா உங்களை மாதிரி தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க தான் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் நீ கிரியேட் பண்ணு, அதை பார்த்து 10 பேர் சொல்லி 20 பேர் சொல்லி இப்போ ஒரு வாரத்தில் நான் ஒரு 50 வீட்டுக்கு போகிறேன், எனக்கு அவ்வளோ இது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பையனை யூஸ் பண்ணுறான்னா நம்மலாம் கண்டிப்பாக கற்றுக்கலாம். அப்போ அவனுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாமே ஒரு மோட்டிவேஷன் ஃபார் யூ டு டூ தட். ஃபேஸ்புக் பற்றி கேட்டிங்க, உங்கள் நீங்கள் என்ன மாதிரி, இவங்க ஷீ டோல்மி அபவுட் ஹர் பிஸ்னஸ், இன்னொருத்தவங்க அவங்க வந்து ரங்கோலிஸ் பண்ணுறேன்றாங்க, நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸஸ் வேறு பண்ணுறீங்க? நாப்கின்ஸா? ஓகே. ஸோ உங்கள் கிளையன்ஸ் இப்போ சரிக்கு யாராக இருக்காங்க? ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ்? நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன குரூப்ஸ் இருக்குது, சென்னை ஷாப்பிங் குரூப் அப்படின்னு நான் ஒரு குரூப் சொன்னேன், இந்த மாதிரி ஃபேஸ்புக் ப்ரெசன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா விமன் இன் சென்னை, ஒர்க்கிங் விமன் இன் சென்னை, இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் சார்ந்த குரூப்ஸ் இருக்கும். இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒர்க்கிங் விமன் இன் சென்னை, சென்னை ஷாப்பிங், சென்னை ஷாப்பிங்கில் நீங்கள் போட்டாங்க, நீங்கள் சென்னையிலே இருந்து பண்ணுறீங்கன்னா சென்னை ஷாப்பிங்ன்ற ஒரு குரூப் பேர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் என்ன வேணாலும் விற்கலாம், என்ன வேணாலும் விளம்பரப்படுத்தலாம், ப்ரைஸ் பட்டி போட்டிங்கன்னா நிறைய பேர் அது ஷேர் பண்ணி நிறைய வரும். விமன் இன் சென்னை, ஒர்க்கிங் விமன் இன் சென்னை, சென்னை ஷாப்பிங், இந்த மாதிரி குரூப்ஸ். உங்கள் வேறு யாருக்காவது இதே மாதிரி பிரச்சனை இருக்கா? உங்கள் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் போடுங்க, வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்கள் போடுங்க. இது எப்படின்னா நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்குன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோஸ் போடுறது, மற்றவங்க உங்கள் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததா அவங்க அதை பற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரேட்டிங்லாம் பண்ணுவாங்க, 5 ஸ்டார் 4 ஸ்டார், நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நல்லதும் எழுதுவாங்க, கெட்டதும் எழுதுவாங்க. ஸோ நல்லதே எழுதுகிற லெவலுக்கு நம்ம வரோம் அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய ரிவ்யூ கொடுத்து நிறைய பேர் பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த பேஜில் வந்து 1000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 2000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இந்த பேஜ் வந்து பார்த்தவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விளம்பரம் அப்படியே கிடைக்கும். சரி, இது நான் பிரீஃபாக சொல்வேன். இது அடுத்த ஸ்டேஜ் சோஷியல் மீடியா, ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, எல்லாம் ஆட் பார்க்குறீங்களா அமேசான், ஒருதிக்காவோ கிரிக்கெட் மேட்ச் வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் ஆட் ஓடும், ஃப்ளிப்கார்ட் ஓடும், ஸ்னாப்டீல் ஓடும். இதெல்லாம் என்னென்னா நேரில் இல்லாத கடை, அதே மாதிரி ஆன்லைனில் எல்லாமே இன்டர்நெட்டில் போய் கிளிக் பண்ணி எல்லாம் வாங்குறது, எல்லாமே வீட்டில் அவங்க எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. நிஜமாக ஒரு கடை இருக்கா? இல்லை. ஆனால் அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ அவங்க போட்ட உடனே, ப்ரைஸ் போட்ட உடனே, பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும், நான் இவ்வளோ ரூபாய் கொடுக்குறேன், கடை இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் வந்து டெலிவர் பண்ணிவிடுங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களே இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். நீங்கள் கிராஃப்ட் சம்மந்த பொருள் எல்லாம் கிராஃப்ட் வில்லா.com, இந்த கம்பெனியில் போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் என்ன வேணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே தமிழில் பேசி அவங்களே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மற்ற ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ், கிராஃப்ட்ஸ் வில்லனா கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட் அந்த மாதிரி வேறு எதாவது ஸ்பெஷலாக செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அங்கே செய்யலாம். ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் வந்து நீங்கள் ஆக்சுவலி எதை வேணாலும் விற்கலாம். நீங்கள் என்ன சின்ன சின்ன பொருள் இது பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே

மாதிரி விற்கலாம், அந்த மாதிரி இது பண்ணலாம். நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க மேலே இதை டைப் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். நீங்க பேசிக்கா யாருக்காவது ஹெல்ப் கேட்டுட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இல்லை பெஸ்ட்டு சிம்பிள் கூகுள் போங்க. எல்லாருக்கும் கூகுள் தெரியுமா? காஜல் அகர்வால் பாட்டு கூகுள், GOOGLE கூகுள். கூகுளில் போயிட்டு இந்த பேரெல்லாம் டைப் பண்ணிங்கன்னா அடுத்தது எல்லாம் தானாக நடக்கும். ரஜினி படம் மாதிரி எல்லாமே அடுத்தது அப்படியே வரும். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்ஸ்லாம் பாருங்கள். உங்கள் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி வரலாம், சோஷியல் மீடியா எப்படி உங்கள் ஸ்மால் பிஸ்னஸை பெருசாக்கலாம், இல்லை இன்னும் இன்னும் சிறப்பாக்கலாம் அப்படின்றது நிறைய ஹெல்ப் பண்ணும். கற்றுக்கோங்க, இன்ஹிபிஷன்ஸ் விட்டுடுங்க. உங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம். ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நாம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா we'll definitely not spoil the earth.
6: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாயி உள்ளுலாயி குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
5: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
7: யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
8: குட் மார்னிங். இந்த ஃப்ரெஷ்ஷான மார்னிங்ல நான் உங்க அனுஷாங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு மேட்டர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். டிஸ்கஷன் சொன்ன என்னடா இவ காலங்காத்தாலே டிஸ்கஷன் என்னமோ சொல்றாள், எல்லாம் யோசிக்காதீங்க.
9: ஆமாங்க, இது நம்ம ஊர் போல வருமா? இந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நம்ம ஊர் சென்னைய சொர்க்கமாக்குறதுக்கு நீங்க என்னதான் பண்ணுவீங்கன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா?
8: நம்ம சென்னையில முக்கியமா மாத்த வேண்டிய விஷயங்கள் பல இருக்குங்க. ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா மாத்த வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
9: நான் என்ன மாத்தணும் நினைக்கிறேன்னா, இந்த குப்பை தாங்க. நான் வீட்ல இருந்து வெளியே வர வரைக்கும், காலேஜ்ல இருந்து திருப்பி போற வரைக்கும் எங்க பார்த்தாலும் குப்பை தாங்க. இந்த குப்பைய மாத்துறது தாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையை கிளீன் பண்றதுக்கு ஒரே வழி.
8: ஆமாங்க, நான் கூட அவங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் எப்படி திரும்பினாலும் நம்ம சென்னையில ஃபேமஸ்னு சொல்றது குப்பை தாங்க. அதுவும் இல்லாமங்க இதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பேர் ஃபேஸ் பண்றாங்க தெரியுமா? அதுவும் இந்த பிளேசஸ் டம்ப் பண்ற இடத்துல எல்லாம் இந்த குப்பை எல்லாம் அதிகமா டம்ப் பண்ணியே வைக்கிறாங்க சில பிளேசஸ்ல. அதுல இருந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அதை பத்தி தாங்க நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்.
9: இதை எப்படி தடுக்கலாம், இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருங்க.
8: இன்னைக்கு நம்ம டீடைலா என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சென்னையை எப்படி சுத்தமா மாத்தலாம்ங்க. சுத்தமா மாத்தினா நம்ம சென்னை சொர்க்கமாகும்ல. ஆனா இதெல்லாம் ஒரு குட்டி பிஎஸ்ஏக்கு அப்புறமாங்க, அதாவது பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
10: Do you remember Sundar's father is admitted in hospital?
11: Yeah dude, I heard that he is admitted due to lung cancer.
10: Do you know the cause for it? He consumes a lot of tobaccos.
11: Say no to tobacco. Save your life. Issued in public interest.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8.
9: வெல்கம் பேக் ஆஃப்டர் தி பிரேக். ஓகே ஓகே புரியுதுங்க, எல்லாரும் எவ்வளோ கியூரியஸா இருக்கீங்கன்னு. அதுக்கு தாங்க ரீசைக்ளிங் பண்ணணும்.
8: ஐயோ, உடனே ரீசைக்ளிங் என்னமோ புதுசா வேணுமோ சொல்றாளேன்னு நினைச்சிடாதீங்க. அது என்னன்னு, அது எப்படி எல்லாம் பண்ணலான்னு இப்ப நம்ம வைஷ்ணவி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லுவாங்க, கேளுங்க.
9: Recyclingனா ஒண்ணுமே இல்லங்க. It involves the collection of used and discarded materials and making them into new useful products. It reduces the amount of waste thrown into the community dustbins, thereby making the environment clearer and the air fresh to breathe.
8: ரொம்ப சிம்பிள் தானங்க, ஒண்ணுமே இல்லங்க. ரீசைக்ளிங்னா நம்ம குப்பையா தூக்கி போடுற பொருட்களை எல்லாம் யூஸ்ஃபுல்லான வேற ஏதாச்சும் பண்ண முடியும், அதுக்கு பேர் தான் ரீசைக்ளிங். இப்படி பண்ணா நம்ம ஊர்ல குப்பையும் நிறையாது, சிட்டியும் கிளீன் ஆகும், நம்மளுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்ல.
9: இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்? எப்படி தான் இந்த ரீசைக்ளிங் பண்ணனும்? நம்ம சென்னையில அதிகமா எங்க குப்பை நிறையுது? இந்த ரீசைக்ளிங் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன?
8: இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா அதெல்லாம்
9: இந்த பிஎஸ்ஐக்கு அப்புறம் பார்க்கலாம்.
10: ஹெல்மெட்னா தலைக்கு போடணுங்க, வண்டி பெட்ரோல் டாங்க்க்கு இல்லங்க.
12: Wear helmet, drive safe. Issued in public interest by MOP Community Radio 107.8.
8: Welcome back after the PSA. நம்ம வைஷ்ணவி முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க மனசுல நிறையவே கேள்விகள் இருக்குன்னு தெரியுங்க. ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் வேணும்னா ஸ்டே டியூன்ங்க. அதுக்கு முன்னாடி ரீசைக்ளிங் பத்தி நம்ம சென்னை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாங்க. இப்ப நம்ம நேயர்கள் கிட்ட ரீசைக்ளிங் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்கலாங்க. சார், நீங்க ரீசைக்ளிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
13: நல்லா ரீசைக்ளிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லானது. அதாவது அன்னெசரி வேஸ்ட்டை வந்து நம்ம எர்த்தில் டம்ப் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ், பிளஸ் அதனுடைய ரிசோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ரீசைக்கிள் பண்ணுறதுனால இப்போ வேஸ்ட் ஆகட்டும், இது பேப்பர்ஸ் அது இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த மேக்ஸிமம் ரீயூட்டிலைசேஷன் சொல்லலாம் அந்த ரீசைக்ளிங் ப்ரொசீஜர்ஸ்.
8: தேங்க்யூ சார். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் சரியா நான் பிளாஸ்டிக் ஐட்டம் சரியா பிரிக்கிறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்களேன்?
13: முன்னாடியெல்லாம் வந்து இந்த டிஃபரன்ஷியேட் பண்ற அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு இல்லை, பிளஸ் தெரியவும் தெரியாது, ரொம்ப ரொம்ப பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஏன்னா இப்போ இந்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னால நமக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதை வந்து பேர்ன் பண்ணுறதுனால, ப்ளஸ் ஓசோன் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து நம்ம

0: தேங்க்யூ சார், ரொம்ப கரெக்டாவே சொல்லிருக்கீங்க. ரொம்ப டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராவே சொல்லிருக்காரு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஒப்பீனியன் சார். வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம் ரீசைக்ளிங் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. சார் நீங்க சொல்லுங்க சார், ரீசைக்ளிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு.
1: ரீசைக்ளிங் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில மறுசுழற்சியை நல்லபடி கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கையோ மற்ற பொருட்களையோ வந்து நல்லபடி உபயோகத்தை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டா அது அழியக்கூடிய பூமியில போட்டாலும் அழியாது. அதனால அந்த பூமியில போட்டால் அழியாததை எடுத்து ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு பிளாக் மாதிரி பண்ணி காம்பவுண்ட் சுவராகவோ இல்லை சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் பிளாஸ்டிக்லேயோ பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வடிவமைப்புகளையோ அதை கொண்டு வந்தோம்னா அன்றாட உபயோகப்படுத்தின மாதிரியும் இருக்கும், பிளாஸ்டிக்கினுடைய அழிவுலேருந்து நம்ம மக்களை காப்பாற்றின மாதிரியும் இருக்கும். அல்லாத பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம அன்றாடம் பிளாஸ்டிக்ஸ் உபயோகப்படுத்துறத பேப்பரோ பிளாஸ்டிக் பேக்கோ இதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு துணி பையோ அல்லாத அழியக்கூடிய தன்மை உள்ள பேக்குகளோ வாங்கும்போது நமக்கு வந்து பொல்யூஷன் எல்லாமே இருக்கும்.
0: தேங்க்யூ சார். நீங்க வந்து இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியா பிரிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லுங்க.
1: நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டா பிளாஸ்டிக்ஸ் தான் நமக்கு அபாயகரமான ஒரு பொருட்கள். பிளாஸ்டிக்ஸை வந்து நாம் வந்து தனிப்பட்டு பிரிக்கும் போது அதனால நன்மை தான் ஏற்படும், கெடுதல் ஏற்படாது. பிளாஸ்டிக் வந்து தனிப்பட்டு பிரிக்கும் போது பிளாஸ்டிக் தான் நமக்கு நச்சுத்தன்மை உடையது. பிளாஸ்டிக் அப்போ நமக்கு தனியாக வரும்பொழுது பாக்கி எல்லாம் நமக்கு உபயோகம் அன்றாட வாழ்க்கையில் உபயோகக்கூடிய பொருட்கள் தான். தனிப்பட்டு பிரித்து நம்ம உபயோகப்படுத்துறது வந்து பெஸ்ட்டு. அப்படி தான் உபயோகப்படுத்தணும். அப்படி தான் மாநகராட்சியும் மூன்று விதமான பொருட்களாக வந்து திடப்பொருளும் அழியக்கூடியதும் அழியாத பிளாஸ்டிக் தன்மையும் மூணு விதமாக மூணு குப்பையாக எடுக்கிறாங்க கடந்த மூணு வருஷமாகவே. இது வந்து வரவேற்கத்தக்கது. ஒரு ஒரு வீட்லையும் இதை ஃபாலோ பண்ணி குப்பையை பிரிக்கும் பொழுதே இதை வீட்டிலேருந்து குப்பையை கொண்டு வரும்போதே தனித்தனியாக போட்டாக அது எவ்வளோ பெஸ்ட்டு. அது தானே கவர்மெண்ட்டே சொல்லுது. இது வரவேற்கத்தக்கது, கட்டாயம் இதை கொண்டு வரணும். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் வீட்டில். அப்போ நாடும் சுத்தமாக இருக்கும், பிளாஸ்டிக்கினுடைய பொருட்களும் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும்.
0: தேங்க்யூ சார், ரொம்ப கரெக்டாகவே சொன்னீங்க. இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஒப்பீனியன் சார். தேங்க்யூ.
2: முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லதாங்க. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஃபவுண்டர் மிஸ்டர் நிர்மல் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா அதெல்லாம் இந்த பிஎஸ்ஐக்கு அப்புறம் பார்க்கலாங்க. அதுக்குள்ள நீங்க போய் டீ காஃபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டா வந்துருங்க. சரியா, வை டசன்ட் யுவர் டாட்டர் கம் ரெகுலர்லி டு ஸ்கூல்? ஷி ஃபால்ஸ் சிக் வெரி ஆஃபன் மேம். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஐ சீ ஹர் right food every day keeps your health fit. Issued in public interest by MOP, Community Radio 107.8.
0: Welcome back after the PSA. இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோரா ஃபவுண்டர் பி நிர்மல் சார் வந்திருக்காரு நம்ம ஸ்டுடியோக்கு. அவர் உங்க கேள்விகளுக்கு ஆன்சர்ஸோட வந்திருக்காருங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
2: சென்னையில எந்த பிளேசஸ்ல வேஸ்ட் அதிகமா டம்ப் பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
3: வேஸ்ட் எல்லாத்தையும் டம்ப் பண்றாங்கம்மா. அதிகம் குறவும் கிடையாது. அதிகம் கேட்டா கோயம்பேடு மார்க்கெட் ஒரு நாளைக்கு 110 டன் இந்த காய்கறி அழுகி போன கழிவுகளை கொட்டுறாங்க.
2: கோயம்பேடு
3: மார்க்கெட்ல வர கழிவு எல்லாம் பார்த்தா நல்ல கழிவு. நல்ல கழிவுனா அந்த கழிவு அப்படியே எரிவாய்க்கும். அது வந்து கலப்படம் இல்லாத ஆர்கானிக் வேஸ்ட் அது. ஆனா இதை கொண்டு போய் கொட்டிடுறாங்க கவர்மெண்ட்ல. அது எரிவாக்குனா நாட்டை வளப்படுத்தும். மற்ற இடங்களில் வந்து வேஸ்ட்னால வந்து யாரும் பாதிக்கிற மாதிரி சென்னையில் கிடையாது. சென்னையில் குப்பையை ஒழுங்காக எடுத்துடுறாங்க. பாதிக்கப்படுறது எதுன்னு கேட்டால் அந்த குப்பையை கொட்டுற இடம். அந்த குப்பையை எங்கே கொட்டுறாங்கன்னா பள்ளிக்கரணைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் கொட்டுறாங்க. கொடுங்கு இருப்பதுங்கில கொட்டுறாங்க. இந்த பள்ளிக்கரணில் கொட்டுற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மார்ஷ் லேண்ட், சதுப்பு பூமி. சதுப்பு பூமி வந்து 5,500 ஏக்கரா லேண்ட் இருந்தது, ஹெக்டர்ஸ் லேண்டு. அது வந்து பள்ளி உங்களுக்கு வந்து நீங்கள் சவுதி அரேபியாலாம் போனால் தெரியும், அங்கெல்லாம் வந்து தண்ணியே கிடையாது, நீர்நிலைகளை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து

0: நீர்நிலை இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம அது பேரே வந்து வாட்டர் பேசின் ஆஃப் சென்னை, ஃப்ளட் அரெஸ்ட் ஆஃப் சென்னை. சென்னைக்கு வந்து நிறைய கடல் கீழே நிலத்தடி நீர் வேணும், கிணத்த நீர் வேணும்னா அந்த மார்ஷ் ஒழுங்காக இருக்கும். அது மழை வெள்ளம் வந்தால் தண்ணியெலாம் வாங்கிக்கும் ஃப்ளட் அரெஸ்டர். ஆனால் அது வந்து இப்போது ஒரு 5000 ஏக்கராக போயிடுச்சு, 5500 ஹெக்டரில் 5000 போயிடுச்சு, 500 தான் இருக்குது. காரணம் குப்பையை கொட்டி கொட்டி அதை பாழ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த குப்பையை வந்து கழிவுகளை பொறுத்தவரில் எக்ஸ்மரா வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அன்டில் வேஸ்ட், வேஸ்ட் வேஸ்ட் அல்ல, வேஸ்ட் ஆக்கப்படும் வரை. நல்லா ஒரு நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது. அதே இன்னும் அழகாக சொல்லணும்னா, இட்ஸ் நாட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ போடுற கழிவுகள் எல்லாமே 99% ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல். நீங்கள் வீட்டில் போடுற பேப்பர், பிளாஸ்டிக் எதுவும் எடுத்துங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது வந்து ஆக்சுவலாக வெல்த், அது வேஸ்ட் ஆகிடுறோம். எப்படின்னா கலந்து போட்டு சோர்ஸ் செக்ரிகேஷன் ஜனங்க பண்ணாங்கன்னா, ஒரே சிம்பிள் கழிவுகளை பிரித்தாங்கன்னா சமையல் கழிவு இதெல்லாம் வந்து எருவாயிடும், பேப்பர் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் ஆகிடும். சின்ன விஷயம், ஆனால் மக்கள் வந்து செய்கிறதில்லை, யாருமே செய்கிறதில்லை, ரொம்ப குறைவாக தான் செய்கிறாங்க. அது ஏன் செய்யலைன்னா, அது ஒரு ஒரு அலட்சியம், அலட்சியம். அதுதான் நாங்கள் போய் அவங்களை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட்ஸ் இருக்குது, 20 செகண்ட்ஸ் போகிறோம் அது பிரிக்கிறது. ஒரு ஹேபிட் ஆக்கிக்கணும். பச்சை கொடியில் வந்து மக்கள் குப்பையும் ரீசைக்கிள் சவுப்புலையும் போடணும். அப்படி போடும்பொழுது வந்து ரெண்டுமே வெல்த் ஆகிடும். இது ஒரு ஹேபிட் ஆக்கிக்கணும். ஹேபிட்ற வார்த்தை பார்த்தா, ஹேபிட்ற வார்த்தையில் வார்த்தையாக சொல்லுது, ஒரு ஹேபிட்ஸ் வந்து நம்ம விட்டு போகாது. ஹேபிட்டில் ஹெச்ன்ற மாதிரி எடுத்தால் ஏ பிட் இருக்கும், ஏ பிட்டில் ஏ எடுத்தால் பிட் இருக்கும், பிட்டில் பி எடுத்தால் ஹிட் இருக்கும். அதில் மக்கள் வந்து இது ஒத்துழைக்கணும், இந்த கழிவுகள். அப்போ வந்து என்ன ஆகுனா, வந்து இந்த கழிவை தீக்கி போடுறதுனால ஆகுதுன்னா, முதல்ல வந்து கார்பரேஷனுக்கு முதல்ல அந்த வெல்த்தை நம்ம வேஸ்ட் ஆக்கிடுறோம். ரெண்டாவது கார்பரேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் டீசல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. மூணாவது சதுப்பு பூமியில் போய் கொட்டி அந்த நிலத்தை பாழடிக்கிறாங்க, ஏரி குளத்தை கொட்டி பாழடிக்கிறாங்க. நாலாவது, ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரிக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகளை பாழடிக்கிறாங்க. அடுத்தது, இது வேலை வாய்ப்புகள், ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரி வேலை வாய்ப்புகள் அதை பாழடிக்கிறாங்க. கன்சர்வேஷன், எதிர்காலத்துக்கெல்லாம் தேவையில்லையா அதை பாழடிக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங்கு காரணமாக இருக்காங்க, குளோபல் வார்மிங்கை தடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பழையடிக்கிறாங்க. ஆக ஒரு சின்ன 20 செகண்ட்ஸில் ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணாங்கன்னா உலகம் காப்பாற்றப்படும். நான் சொன்ன அவ்வளோ அனுகூலங்கள் வரும், ஒன்று ரெண்டு இல்லை, அவ்வளோ அனுகூலங்கள் வரும். உணவு பஞ்சமே போயிடும்.
1: ஓகே, இந்த வேஸ்ட் எல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்தணும்னு சொல்லுங்களேன்.
0: இப்பதான் சொன்னமா, இப்ப வந்து இந்த வீட்டில் ரெண்டு மூணு கழிவு இருக்கு சொல்லலாம், மக்கும் கழிவு, மக்காத கழிவு. மக்காத கழிவு ரெண்டு இருக்குது, மறுசுழற்சி பண்ணக்கூடிய கழிவு, இது வந்து அப்சல்யூட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஒன்றுமே பண்ணக்கூடிய வேஸ்ட்டை முதல்ல சொல்கிறேன். டியூப் லைட்டு, டார்ச் செல்லு, சானிட்டரி நாப்கின், மெடிக்கல் வேஸ்ட்டு, கெமிக்கல் பெயிண்ட் அது மாதிரி, இல்லை ஆட்டோமொபைல் வேஸ்ட், இதெல்லாம் இது ரொம்ப குறவு. ஒரு நாளைக்கு எந்த வீட்லேயும் ரொம்ப குறவாக தான் இருக்கும். 99% கழிவுகள் வீட்டில் வர கழிவுகள்லாம் வந்து செல்லும் தான். அது அப்படி பார்த்தீங்கன்னா, மக்கும் குப்பையை எருவாக்கலாம், வீட்டிலே எருவாக்கலாம். வீட்டில் வந்து ரெண்டு மூணு பூந்துட்டி தான் போகிறோம் எருவாக்கிடலாம், ஒரு ட்ரம் தான் போகிறோம் எருவாக்கிடலாம். அது பல வகையாக எருவாக்கூடிய விஷயம் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா, பெர்மி கம்போஸ்டிங், பயோடைஜஸ்டர், அப்புறம் ஏரோபிக் கம்போஸ்டிங், அனரோபிக் கம்போஸ்டிங், இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ குறிப்பாக ரொம்ப நல்லது என்னன்னா, பயோடைஜஸ்டர். பயோடைஜஸ்டர்னா ஒரு சின்ன ட்ரம் மாதிரி இருக்கும், சிலிண்டர் மாதிரி, அது உள்ளே போட்டால் இது கேஸ் ஆகிடும். அங்கே போடுற கழிவுலாம் நம்ம கழிவு வெளியே போடுறும்போது அதில் மீத்தேன் வருது. மீத்தேன் வந்து ஒரு ஆபத்தான விஷக்காற்று. ஏன்னா அது வந்து 23 times ஸ்ட்ராங்கர் கேஸ் தேன் கார்பன் டை ஆக்சைடு, 23 times. குளோபல் வார்மிங்கில் வந்து கிரீன்ஹவுஸ் கேஸில் மோசமான கிரீன்ஹவுஸ் கேஸ் மீத்தேன் தான். அந்த குப்பையை வெளியே போட்டால் மீத்தேன். அதே நீங்கள் ஒரு நான் சொன்னேன், பயோடைஜஸ்டர் போட்டால் வீட்டுக்கு கேஸ் வரும், குக்கிங் கேஸ் வரும். ஸோ குக்கிங் கேஸ் வேணுமா இல்லை மீத்தேன் ஆபத்து வேணுமானது மக்கள் கேள்விதாக இருக்குது. மொத்தமே எருவாக்கிடலாம். அது எருவாக்கினா என்ன பண்ணலான்னா, வீட்டில் வந்து அடுக்குமாடி தோட்டம் வைக்கலாம். இப்போ எல்லா வீட்லேயும் வந்து எக்ஸ்மர் அதில் வீட்டில் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மாடியில் வந்து நிறைய பைப்பெல்லாம் வச்சு, சிமெண்ட் பைப் வச்சு, இதில் ஓட்டையை போட்டு ஒரு ஓட்டையிலும் கத்திரிக்காய் வேண்டக்காயெல்லாம் வைக்கலாம். ட்ரம் வச்சு ட்ரம்மில் கழிவு கொட்டி சைடில் ஓட்டை போட்டு வைக்கலாம். பானைகளை அடுக்கி பானை தோளில் ஓட்டையை போட்டு வைக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு 50 விதத்தில் காய்கறி. அப்படி காய்கறியை வச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாதத்தில் 10 நாள் காய்கறி வாங்க வேண்டாம்.
1: நம்ம சென்னையில் ரீசைக்ளிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கு, ரீசைக்கிள் பண்ணால் ரீசைக்கிள் பண்ண ப்ராடக்ட்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: ரீசைக்கிள் பண்ணுறது எவ்வளோ எஃபெக்டிவ்னா, சென்னையில் ஒரு 10% எஃபெக்டிவ் ஆகும். அதுதான் ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸ் தான். அது பிளாஸ்டிக் பெட் பாட்டில்லாம் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ் போகுது. அந்த பெட் பாட்டில், பெட் பாட்டில் தான் என்ன செய்யலாம், பெட் பாட்டில் வர ஃபியூச்சர் ஆளு நைலான் இழைகளை எடுத்து கோட்டு, ரேமண்ட் சூட் மாதிரி சூட்லாம் தேக்கலாம். அப்புறம் இந்த சுவிட்ச் போர்டு பேனல் ஒயர் இன்சுலேஷன்லாம் போடலாம் உதாரணத்துக்கு, அதெல்லாம் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் சேர்த்துட்டு போகிறாங்க, பிளாஸ்டிக்கை பண்ணுறாங்க. அதே போல் இந்த மெட்டலுக்கெல்லாம் வந்து அயன் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரி இப்போ ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்டு கட்டிடம் கட்டுறது வாங்கலாம், மேலே போடுற ஒயர் அது மாதிரி. ரீசைக்கிளில் இந்த பேப்பரை பொறுத்தவரையில் சோளா இண்டஸ்ட்ரி, நாங்கள் வந்து இப்போ சோளா பேப்பர் இண்டஸ்ட்ரி அவனுக்கு கொடுக்குறோம், பேப்பரை பேப்பர் ஆகிறாங்க. இது மாதிரி ரொம்ப குறவு தான், ரொம்ப ரொம்ப குறவு நடக்கிறது. ஆனால் மக்களை போய் சொல்கிறது இது வந்து 20 இயர்ஸ் ஆஃப்ஸ்ட்டு இருக்கும், ரொம்ப குறவான இம்பேக்ட் தான்.
2: எங்களுக்காக உங்க பிஸி ஷெட்யூல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.
3: என்னங்க என்னங்க இப்போ ரீசைக்ளிங்னா என்ன, அது எப்படி பண்ணலாம், அதால என்னென்ன நம்மளுக்கு யூஸ் இருக்கு, அது பண்றதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எங்கெங்க கிடைக்குது, இது பத்தி ரொம்ப டீடைலா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோங்க. இப்போ கேட்டதோட நிறுத்திடாதீங்க, ஃபாலோ பண்ணாதாங்க நம்ம ஊரும் கிளீன் ஆகும். நம்ம ஊர் கிளீனாலே போதுங்க, இதே மாதிரி நம்மளை பார்த்தே எல்லாருமே கிளீன் பண்ணி இந்தியாவே கிளீன் ஆயிடுங்க. அப்புறமா சிங்கப்பூர் என்னங்க, சென்னை, அதை விட ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை இப்போ தொகுத்து வழங்கினது நாங்க தாங்க. நான் அனுஷா,
4: வைஷ்ணவி,
5: ஸ்ரீகலா,
6: சுஜிதா,
7: அக்ஷயா,
8: ஜனனி.
3: ஃபர்ஸ்ட் இயர் BA ஜெர்னலிசம்.
9: பை.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்தா அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் ஐந்தாம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: आप राय। வணக்கம். ஹலோ பெண்ணே, நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே பிரீதி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது எம்ஓபி சிஆர் பாட்காஸ்ட் சேனலுங்க. ஸோ வெல்கம். எப்படி போயிட்டு இருக்க உங்களுடைய டே அப்படிங்கறத பத்தி நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். அதையும் தாண்டி யூஸ்வலாவே நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள்ல முக்கியமா பெண்களை நம்ம வந்துட்டு தினம் தினம் செலிப்ரேட் பண்ணதுக்கு ஒரு சின்னதா எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னடா அது, சம்மந்தமே இல்லாம இந்த புள்ள இன்னைக்குன்னு பார்த்து பெண்களை பத்தி எல்லாம் பேசுதே அப்படி சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் நம்ம ஷோல வந்து காத்திருக்காங்க நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்காக. So, generally, women entrepreneurs அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மைண்ட்ல நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகும். முக்கியமா ஆண்டர்பிரினர் அப்படின்னாலே ஒரு பெண் ஆர் ஏதாவது ஒரு பர்சன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் இந்த ஒரு சொசைட்டியில பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் ஒரு தனி நபர் ஒரு ஆண்டர்பிரினரா ஆகணும் அப்படின்னாலுமே அவங்களுடைய பிசினஸை ப்ரமோட் பண்றதுக்கும் அவங்களுடைய பிசினஸ் மூலியமா ஏதாவது ஒரு இம்பாக்ட் இந்த சொசைட்டிக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே ரொம்பவே ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விமன் ஆண்டர்பிரினர்ஸை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிடுவோமா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய ஷோல கெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ குழந்தைங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டிய ஒரு 8 மாசத்திலிருந்து எப்படி எல்லாம் நம்ம வந்துட்டு அதிகரிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டிஜிட்டல் மீடியாக்குள்ள ரொம்பவே இன்வால்வ் ஆயிருக்காங்க. சின்ன குழந்தைகிட்ட ஒரு போனை கொடுத்தா கூட ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுது, இல்லைனாலுமே எங்க அக்காவுடைய குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு ரீல்ஸ்லயே எந்த ஒரு பாட்டு இப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சாங்கை வந்துட்டு டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு எல்லாமே ரேப்பிடா மாறிடுச்சு, எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லா குழந்தைங்களும் எல்லாத்தையும் அத்துப்படியா வச்சிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி சின்ன வயசுல இருந்தே இந்த சென்சரி பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஒரு புரிதல் இருக்கும் நினைக்கிறேன். பட் என்னது இது, எப்படி இந்த சென்சரி பிளேவை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம், இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா, வெப்சைட் இருக்கா, ஒர்க் ஷாப்ஸ் ஏதாவது ஆர்கனைஸ் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றதுக்காக தி ஆர்ட் ஹைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து அபிநயா டைரக்டர் அண்ட் மீனாட்சி ஃப்ரம் ஹார்ட் ஹைவ் நம்ம கூட பிரசென்டா இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டயே இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். முக்கியமா டச், ஃபீல், ஸ்மெல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்ல குழந்தைங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹலோ மேம், வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்ம ஸ்டுடியோஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ உங்களை பத்தின ஒரு குற்ற இன்ட்ரோட ஐ திங்க் நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க மேம், உங்களை பத்தியும் அண்ட் நீங்க என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆர்கனைசேஷன்ல?
1: Hi, Nabinaya Devkumar. I am the founder and creative head of The Art Type. It is an art and a sensorial studio here in Annanagar. So, என்னோட background பாத்தீங்க, நான் ஒரு architect and a product designer. இப்போ வந்து ஒரு 4 to 5 years வந்து I am into art. So, basically, I am an artist னு சொல்லிக்கலாம்.
2: Hi, நான் மீனாட்சி, partner and creative head at Art Hype. என்னோட background வந்து I am an architect and urban planner and recently joined Art Hype with Abhinaya.
0: ஆஹா, கேட்கறதுக்கே செம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஒரு 2 பெண்கள் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், புதுமையா ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஆர்ட் ஹைவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, முக்கியமா அந்த ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆன ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது என்னது மேம்?
1: சோ ஆர்ட் வந்து எவ்வளோ சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து என் குழந்தைகிட்ட நான் ஒரு 8 மாசத்துல இருந்து ஆர்ட் கொடுக்க ஆரம்பிச்சும் போது நிறைய டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன். சோ அவளோட கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து அந்த குழந்தைக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கும் போது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அந்த குழந்தை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு. சோ இதனால வந்து ஆர்ட் டைவை வந்து சின்ன பசங்களுக்கு எந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்ண கொடுக்கலாம், ஒரு இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம் நிறைய ஃப்ரீடம் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் விஷயங்கள் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்க டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்டால தான் வந்து ஆர்ட் டைம் நான் பிகின் பண்ணேன்.
0: சூப்பர் மேம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஐடியா நிறைய பேருக்கு வந்தா நிறைய புதுமையான விஷயங்கள் நம்ம சொசைட்டில வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அப்சல்யூட்லி நீட் ஆஃப் தி அவரும் கூட. அண்ட் ஆல்சோ இந்த சென்சரி பிளே அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு குழந்தைங்களுடைய ஒரு ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியம்னு நினைக்கிறீங்க?
2: இப்ப நம்ம லெஃப்ட் பிரெயினுக்கு வந்து நிறைய நம்ம ஸ்கூல்ல டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு டு ஸ்டிமுலேட் லெஃப்ட் பிரெயின், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படின்னு நம்ம லெஃப்ட் பிரெயினுக்கு எப்பயுமே இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். ரைட் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு தான் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்றோம். ஸோ அப்பதான் ஆர்ட் அண்ட் சென்சோரியல் வருது. இப்போ சென்சோரியல்ல நம்ம என்ன பண்றோம்னா a lot of touch, feel, smell, நிறைய கை வச்சு பண்றது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ கொண்டு வரும் இன்டு பிளே. இது எதுக்காக பண்றோம்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஒரு சைல்டுக்கு வரணும், ஒரு இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே ரைட் பிரெயின் ஸ்டிமுலேட் ஆறப்போ ஒரு சைல்டோட பிரெயின் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா டெவலப் ஆகுது. அண்ட் அந்த ரைட் பிரெயினை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இதுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கறோம்.
0: வெரி ட்ரூ, நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் நம்மளுடைய லிசனர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஒரு செஷன்ல இருந்து ஒரு இன்சைட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீனாட்சி, நீங்க சொல்லுங்க, ஸ்டார்டிங் இட் யங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது குழந்தை வந்து ஒரு 8-9 மாசத்திலிருந்தே அவங்களுக்கு இந்த ஒரு நாலேஜை கொடுக்கறது அப்படிங்கறது ஒன்று இருக்கு இல்லையா. பட் எந்த பேரண்ட்டுக்குமே இப்போதான் ரைட் ஏஜ், இப்போதான் இந்த ஒரு சென்சரி பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ வென் இஸ் த ரைட் டைம் தட் த பேரண்ட் ஷுட் நோ, ஓகே இது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் இந்த மாசம் தேவை அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீனாட்சி?
2: 0-6 தான் மேஜர் பிளேனார் டெவலப்மெண்ட் நடக்குது ஒரு சைல்டோட பிரெயின்ல. அதுக்கப்புறமா எல்லாம் நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு சிந்தசிஸ் க்ரோத் தான். ஸோ இந்த டைம்லயே அந்த சைல்டுக்கு நம்ம ஆர்ட் அண்ட் சென்சோரியல் ஆஸ்பெக்ட எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டா அது அவங்க ஃபியூச்சர்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் பண்ணாம போகலாம். பட் ஆஸ் அ பேரண்ட் நம்ம வந்து எல்லா ஃபீல்டுக்குமே அதை அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த மேஜர் க்ரோத் பீரியடோட பொட்டென்ஷியலை நம்ம டேப் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்க மெயினா எங்களோட ஆர்கைவ் ஸ்டுடியோல டாட்லர் ஏஜ் குரூப் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம்.
0: சூப்பர். ஸோ கண்டிப்பா என்னுடைய குழந்தைங்களுக்குமே இந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஐ திங்க் யங் ஏஜ்ல இருந்தே இன்டியூஸ் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ மீனாட்சி, உங்ககிட்ட தான் கொண்டு வந்து என்னுடைய கிட்ஸ் எல்லாம் விடுவேன். அண்ட் அதே சமயத்தில் ஒரு ரெகுலரான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நாங்கள் கொண்டு வந்து கிட்ஸை வந்து விடுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஆக்டிவிட்டியா கொடுப்பீங்க ஒரு நாள் ஃபுல்லா, முக்கியமா இந்த சென்சோரியல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும்?
2: ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லயே சென்சோரியல் பிளே கொண்டு வந்துட்டே இருப்போம். ஒரு நார்மல் செடிக்கு தண்ணி ஊத்துறது, சப்பாத்தி மாவு பிசைறது, பிரெட்ல பட்டர் ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட லாட் ஆஃப் சென்சோரியல் பிளே வந்து இன்வால்வ்டா இருக்கு. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு கியூரேட்டட் சென்சோரியல் பிளேயா நாங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆர்கைவ்ல ஒரு சைல்டுக்கு பிரசென்ட் பண்றோம்.
0: ஓகே, செம்மையா இருக்குங்க கேக்குறதுக்கு. நான் யோசிக்கிறேன், சே நான் ஒரு 8-10 மாசத்துல எங்க அம்மா கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் ஷாப்ல விட்டுருந்தாங்கன்னா நான் இன்னும் கிரியேட்டிவா இருந்திருப்பேன் இல்லையா. ஏன்னா யூஸ்வலாவே நீங்க சொன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஐ திங்க் அந்த குழந்தையுடைய 5-6 வயசுல ஸ்டார்ட் ஆகாது, ஒரு 1 இயர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 1-2 இயர்ஸ்ல இருந்தே கிரியேட்டிவான ஒரு பிரெயின் இருக்கிற குழந்தை ஒரு 5-6 இயர்ஸ் வரப்போ இல்ல டீன்ஸ் வரப்போ அண்ட் 10th 12th சொல்லிட்டு ஹைஸ்கூல் வரப்போலாம் அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஐ திங்க் எல்லாமே இது மூலியமா தான் ரூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டா. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜுமே அவங்களுக்கு இது மூலியமா வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்ல எப்படி லீட் பண்ணும், அதுவும் மனிதர்கள் கூட எப்படி நம்ம டீல் பண்றது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஐ திங்க் இந்த ஒரு சென்சோரியல் பிளே எஜுகேஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அபிநயா, உங்ககிட்ட குவிக்கான ஒரு க்வெஸ்சன், எப்படி இந்த மோட்டார் ஸ்கில்ஸ், அந்த குழந்தையுடைய மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் இந்த ட்ரைனிங் மூலியமா?
1: சோ கிராஸ் மோட்டார்ன்றது ஓடுறது விளையாடுறது இதெல்லாம் அதுல வரும். ஃபைன் மோட்டார் அப்படின்றது வந்து ரொம்ப கையை வச்சு என்ன வேலைகள் பண்றாங்க அப்படின்றது, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்றது அந்த ஆஸ்பெக்ட்ல வரும். சோ ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு பென்சிலோ உள்ள ஒரு ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் ரொம்ப சின்ன வயசுல கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அவங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இதுவே வந்து ஒரு ஆர்ட் மீடியமும் ஒரு ப்ரஷ்ஷும் கொடுக்கும் போது அந்த பெயிண்ட் ப்ரஷ் வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு மீடியம். சோ நீங்க வந்து அது அது அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுக்கும். அதே சமயத்துல அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அது நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். சோ ஆர்ட் அப்படின்றதோட நிறுத்தாம நம்ம சென்சோரியல் ஆக்டிவிட்டிஸும் சேர்த்து கொடுக்கும் போது இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்றது வந்து நிறையவே வந்து டெவலப் ஆகும். ஏன்னா சென்சரி பிளே ஆர்ட்ங்கிறது எல்லாமே வந்து சென்சோரியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துடும். சோ இதுல வந்து இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: சூப்பர், வேற லெவல். எனக்கு வந்து என்ன வார்த்தை சொல்லி உங்க ரெண்டு பேரையும் காம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னே தெரியல. ஏன்னா ஜென்ரலாவே ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பிசினஸ் கிரியேட் பண்ணும், முக்கியமா ப்ராஃபிட் மைண்ட் செட்ல தான் ஓரியன்டா இருப்பாங்க. இதுல இருந்து நம்ம பணம் எடுக்கணும், யாரா இருந்தாலுமே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் நீங்க சொசைட்டிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க. முக்கியமா நம்மளுடைய ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா, ஃபியூச்சர் ஆஃப் அவர் சொசைட்டி அப்படின்னாலே கிட்ஸ் தான், சைல்ட்ஸ் பிரெயின் தான். ஸோ அதுல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு யோசனை யோசிச்சு அதை வந்து எஜுகேட் பண்ணும் பேரண்ட்ஸ்க்கு, இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஜென்சி பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்ச இந்த ஒரு இனிஷியேட்டிவை ஒரு குடோஸ் அண்ட் சல்யூட் கொடுத்து நான் பாராட்டுறேன். தி ஆர்ட் ஹைவ் இன்னும் பெருசு பெருசா வளரணும், நிறைய ஆட்கள் வந்து ஜாயின் பண்ணும், நிறைய குழந்தைங்க இதுல இருந்து பெனிஃபிட் ஆகணும். ஐ ரிலி விஷ் என்னுடைய ஃபியூச்சரும் உங்களுடைய ஆர்ட் ஹைவ்ல இருக்கணும் அப்படிங்கறத நம்புறேன், என்னுடைய ஃபியூச்சர் கிட்ஸுக்குமே. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். ஸோ உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்ஸை நான் ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்றேன். ஹாவ் அ கிரேட் டே அபிநயா அண்ட் மீனாட்சி. தேங்க்யூ. எஸ், ஐ திங்க் நம்ம லிஸ்னர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாளாக நம்மளாம் என்னங்க பண்ணுவோம், வீட்டில் வந்துட்டு குழந்தை இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை கையில் கொடுப்போம், இல்லைனாலுமே அவங்கள வந்து டிவி பார்க்க வைப்போம். இப்போலாம் இருக்கிற ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்குற ஜென்ரேஷனில் இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூடியூப் கிட்ஸை வந்து ஆன் பண்ணி விட்றாங்க. அந்த குழந்தைக்கே தெரியுது ஆடு வந்தால் ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அக்காவோட குழந்தைலாம் ஸ்கிப் ஆட் கொடுங்க, ஸ்கிப் ஆட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பேசக்கூட ஆரம்பிக்காது, ஆனால் கையில் சைகைகள் மூலியமாக காட்டும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் இந்தியா அப்படின்றதுக்காக இதுலயுமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டாங்க. பட் ஐ திங்க் இந்த ஒரு சென்சரி பிளே அப்படிங்கிறது கிட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுது, எப்படி கிரியேட்டிவா திங்க் பண்றது. அதுவும் இந்த வேர்ல்டு இஸ் வெரி காம்படிட்டிவ்ங்க, மூளை முக்கலாம் நாலு விஷயங்களை பண்ணக்கூடிய 40 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே வந்துட்டு ட்ரெண்ட்ல இருக்கணும், கீப்பிங் அப் வித் தி அப்டேட்ஸ் அண்ட் நாலேஜ் வைஸ்மே ரொம்ப எம்பவர்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜெனரலாகவே பிரைமரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் சென்சரி பிளே என்னென்ன தெரியுமாங்க? இண்டிபெண்டான திங்கிங்கை ப்ரமோட் பண்ணுது குழந்தைங்களுக்குள்ளே. அதே மாதிரி எதனால் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற அந்த காசையும் சரி, இது மூலியமாக வரக்கூடிய எஃபெக்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமையையும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குது இந்த

ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ரைட் பிரெயின் எப்படி வேலை பார்க்குது, லெஃப்ட் பிரெயின் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிற விஷயங்களையுமே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரியான சென்சரி பிளே ஒர்க் ஷாப்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி, இப்போ இந்த கிளாஸ்லேயே அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள், அதே மாதிரி மெமரி ஸ்கில்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ட்ரைனிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. காக்னிட்டிவ் ஸ்கில்ஸுங்க, அதாவது ஒரு விஷயம் சொன்னோன்னா ஓகே இதுதான் போல இருக்க அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெக்கலெக்ட் பண்ணுற ஒரு திறமையை கொடுக்குது. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், கிரியேட்டிவிட்டி அண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளரேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ட்ரைனிங் மூலயமா கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய இன்சைட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எங்கேயாவது ஒரு வீக்கெண்டு ஃப்ரீயாக இருக்கு இல்லை சாட்டர்டே சண்டே நம்ம குழந்தைங்களை வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய மணி அண்ட் டைமை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இவங்க கிட்ட நான் இதுக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலா அபிநயா அண்ட் மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ பேரண்ட்ஸையுமே அங்கே வந்துட்டு அகாமடேட் பண்றாங்க. என்ன ஒன்னே ஒன்று, எப்போதுமே நம்ம குழந்தைங்க பக்கத்துலயே நம்ம இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே ஆஹா மம்மி இதோ தானே இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட போகலாம், டேடி இதோ தானே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஏரியா கிட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ ஒரு கையில் ஒரு விளையாட்டு பொருளை கொடுக்காம அவங்களுக்கு எப்படி இந்த டச், ஃபீல் அண்ட் சென்சிங் மெத்தட் மூலியமா ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் இந்த ஒரு ஆர்ட் ஹைவ் ஆர்கனைசேஷனும் இம்பார்ட்டண்டாக இருக்கு. ஐ திங்க் நீங்களுமே அவங்கள இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போயிட்டு செக் அவுட் பண்ணலாம். இன்னாலுமே என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணீங்க அப்படின்னா கூட அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ இதிலேருந்து இன்னிலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டலாக இந்தியா வந்து மாறினாலுமே டிஜிட்டல் டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்ணும், எது எதுக்கு நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு குழந்தைங்கள வந்து இந்த டிஜிட்டல் மீடியாலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இத்துடன் வேற ஒரு அமேசிங்கான எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி அண்ட் கெஸ்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் மீ ஆர்ஜி பிரீத்தி சைனிங் ஆஃப். இது MOPCR பாட்காஸ்ட் சேனல்.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள், பை தி பீப்புள், அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் MOP 107.8. It's enriching.

0: लगे है मन को, निशान लगे है तन को, लेकिन डटे रहेंगे, दुनिया को उठ उठ के दिखाएंगे, अब ये भी लट सकते हैं और वापस आ सकते हैं।
1: गुड डे चेन्नई, वेलकम टू MOP कम्युनिटी रेडियो 107.8 FM। बॉलीवुड एक्ट्रेस कल्की खोखलिन रिसेंटली रिवील्ड दैट शी वाज सेक्सुअली अब्यूज्ड एज अ चाइल्ड, विच ब्रॉट द इश्यू ऑफ चाइल्ड सेक्सुअल अब्यूज, अ ग्रोइंग बट अंडर रिपोर्टेड हॉरिबल ट्रूथ, टू द फोरफ्रंट येट अगेन। स्टैटिस्टिक्स सजेस्ट दैट nearly 53% of children in our country are victims of sexual abuse, but speaking about it is considered taboo in our society. Today we are here to address this very sensitive but burning issue that is heavily impacting our society. Let us now hear from few people on their thoughts on child abuse.
2: சைல்டு அப்யூஸ் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக சில்ட்ரனுக்கு தன்னை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா எத்தனை நிறையா ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு தாங்க என்ன தன்னை என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு பெரியவர் தன்னை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இதது குட் டச் இதது பேட் டச் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பியூபர்ட்டி அடையிறாங்க அடையலை அந்த ஏஜில், பட் சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ன இப்படி தொட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். ஏன்னா நிறைய பேரன்ட்ஸ் யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி குழந்தைகிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த யோசனையே வேண்டாம். உங்கள் குழந்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதது குட் டச் இதது பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக உங்கள் குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க. என்ன நடந்தது, இன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தட் குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு ஓப்பன்னஸோட சொல்ல இருப்பாங்க. அண்ட் செக்ஷுவல் அப்யூஸும் தாண்டி நிறைய சைல்ட் லேபர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் டீப் இன்டீரியர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அந்த பசங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு பையன், மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன், ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சரியாக அன்னைக்கு ஒர்க் பண்ணலை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனால சுட சுட காய்ச்சிட்டு இருக்கிற எண்ணெயை முதலாளி அவன் மேலே ஊற்றுறாரு. அவனுக்கு அதுக்காக லீவும் கொடுக்கப்படல, என்ன காய்ச்சி ஊற்றிட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லை, லீவும் கொடுக்கப்படல, அந்த உடம்பு சரியில்லாதோடையே அவன் வந்து வேலை செய்கிறான். ஸோ இதை வந்து சில என்ஜிஓஸ் பார்த்து கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றுறாங்க. எல்லாத்தையுமே என்ஜிஓஸே செய்யணும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயாவது சைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும். நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, லைக் 1098 ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க.

0: சைல்ட் அபியூஸ் வந்து எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு தான் இருக்கு, பட் நமக்கு தான் வந்து அது தெரியல. இப்போ ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது தெரியுமா, எல்லாருமே டெஃபினட்டா அந்த மூவி பார்த்துருப்போம், அந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட கிடைச்சிது. ஸோ அந்த மூவியில பாத்தீங்கன்னா நடந்தது அத்தனையுமே வந்து உண்மை, அது எல்லாமே இன்னும் கூட அது ஒரு சில ஏரியாஸ்ல எல்லாத்துலயுமே நடந்துட்டு தான் இருக்கு, நமக்கு தான் தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க குழந்தைகளே வந்து சைல்ட் அபியூஸ் பண்ணப்படுறாங்க, பட் அது வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல நமக்கு, பட் அதெல்லாம் இருக்கு. ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தான் வந்து இப்படி எல்லாம் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம யாரையுமே வந்து தொட விடக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்கு அப்படின்னா லைக் ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்க கிட்ட நெருங்கி நெருங்கி பேசக்கூடாது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து ஒரு ஒரு ஒரு சில மாதங்கள் தான் ஆது அந்த குழந்தையே பிறந்து. ஸோ அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பாவம் உள்ளது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் லைக் அவங்க கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது.
1: இப்போ வெளி உலகம் தாண்டி வீட்டுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை, லேடிஸ் குழந்தைங்களுக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, மாமாவை நம்பி சித்துப்பாவை நம்பி அப்படின்னா அந்த குழந்தைங்களை அப்யூஸ் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கே அதில் சேஃப்டி இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு மோரோவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன், 10 வயசு குழந்தை வந்து ப்ரெக்னென்ட்டு. ஸோ அந்த குழந்தைக்கு தான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது, அந்த குழந்தை ப்ரெக்னென்ட்டு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் வந்து படித்தேன் ஃபேஸ்புக், நான் அக்கௌண்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில். அது என்னென்னா ஒரு பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்டைன் எல்லாமே வயிற்ற விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டைனை திருப்பி உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு 25 தையல் அந்த பிஞ்சு குழந்தைக்கு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பிறந்து சில மாதங்களான குழந்தை அது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு ஜென்ஸ்க்கு, தயவு செய்து எப்போதுமே சொல்லுவாங்க லேடிஸ்லாம் பார்த்து போயிட்டு பார்த்துவாங்கன்னு, ஆனால் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்க சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பாய்ஸ்க்கு உங்கள் சிஸ்டரை மதிக்கிற மாதிரியே வெளியில் போகிற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, நீங்கள் பார்க்குற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் சிஸ்டராக நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நடத்துங்க.
2: வெல், தட் வாஸ் இன்டென்ஸ். Now, let us hear the story of Priya, a 10-year-old girl, and how she deals with child abuse.
3: Hi Priya, you're earlier than usual. How was school? What would you like to eat?
4: Nothing, Veen Auntie. I'm not hungry.
3: What happened, kid? Anything wrong?
4: Leave me alone, Auntie. I'm not really in the mood to talk.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினைச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: மற்றும் ட்ரஸ்டியாகவும் பணியாற்றி வரும் டாக்டர் பி கனக சபாபதி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் திவ்யா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி நீங்க இங்க வந்ததுக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு உங்களெல்லாம் பாக்குறது.
0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில நேஷனல் செமினாருக்கு இனாகரல் கெஸ்டாக வந்திருந்தீங்க. இன்றைய அனுபவம் எப்படி இருந்தது?
1: அனுபவம் நல்லா இருந்தது. ஏன்னா இந்த கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரிகளில் மிக முக்கியமான கல்லூரியாக விளங்குகிறது. நல்ல முறையில் கல்வி கொடுத்து கொண்டு வருகிறது. கடந்த 30-35 வருஷமாக நல்ல தரமான கல்வியை வெவ்வேறு மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. அதில் இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் விளையாட்டில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள், வெவ்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். அந்த வகையில் எல்லாத்துக்கூடும் பேசினது பார்த்தது எல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி சார். ஒரு அகாடமிக் ரிசர்ச் பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, அதே மாதிரி பங்கு சந்தைகளையும் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. இவ்வளவு அலாதியான அனுபவம் இருந்தாலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா சார், அது எங்க இருந்து வருதுன்னு சொல்றீங்களா?
1: அது இயற்கையா கள ஆய்வுகளை பண்ண தொடங்கினோம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால, 30-35 வருஷத்துக்கு முன்னால. நம்ம நாட்டினுடைய சமூகம், பொருளாதாரம், குடும்பம் இதெல்லாம் வந்து அலாதியானது. இது வந்து கலாச்சார அடிப்படையிலானது. கல்வித்துறையில் என்ன ஆச்சுங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த காலனி ஆதிக்க காலத்தில் மெக்காலே கல்வி முறையை ஊத்துனதுக்கப்புறம் கல்விக்கும் சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அந்த அறுந்து போய்விட்டது. இப்போ நான் வந்து மேலாண்மை துறையில் நிதித்துறை பேராசிரியராக இருந்தேன். இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாமே, வகுப்பறையில் பேசக்கூடிய கோட்பாடுகள் எல்லாமே மேற்கத்திய அனுபவங்களில் வச்சு எழுதப்பட்டவை. அது குறுகிய அனுபவம், அது அங்கேயே தோற்று போச்சு, அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நம்ம நாடு அப்படி இல்லை. இது அசாத்தியமான நாடாக இருக்கிறது. உதாரணமாக சுதந்திரம் வாங்கும் போது நாம் ஒரு ஏழை நாடாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறோம். பெரிய அளவில் அடுத்து வரக்கூடிய 25 வருஷத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய வாய்ப்பு நம்ம நாட்டுக்கு தான் இருக்குது. அதனால் இதற்குரிய அடிப்படை தன்மைகள் எல்லாம் என்னென்னு பார்த்ததுன்னா, நம்ம சாதாரண மக்கள்னு நினைக்கக்கூடியவங்க அவர்கள் நம்ம குடும்பத்தில் ஆற்றக்கூடிய பணி, நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நம்முடைய சமூகங்கள் செய்யக்கூடிய பணி, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய தாக்கம், இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு இந்த நாட்டு மேலே அலாதியான அன்பும் பிரியமும் வந்தது. இந்த பாரத நாடு அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான நாடு. இது ஒரு பொக்கிஷம். இதனுடைய பின்னணியில் நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் புதைந்து கிடக்கிறது. அதனால் இது நாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்தது. நான் ஒவ்வொருத்தருக்கூட பேசும்போது, ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது, ஒவ்வொரு நாளும் நான் வந்து மாணவனாக உணர்கிறேன். ஏன்னா இந்த சமூகங்கிறது, இந்திய சமூகம் ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். அதிலிருந்து நீங்கள் தினசரி பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்க முடியும். நம்ம அப்பா அம்மா, நம்ம பெரியவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க புதிது புதிதாக நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் எனக்கு இதில் பெரிய ஆர்வம். என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இப்படித்தான் கழிக்க விரும்புகிறேன். இதிலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது. என்ன, கடந்த ஒரு 200 வருட காலமாக கல்விக்கும் சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்துட்டதுனால இப்போ இந்த, அதனால தான் இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்திருக்குது. அந்த இடைவெளியை போக்குவதற்காகத்தான் வந்திருக்குது. ஆகவே அதில் இப்போ எங்களை மாதிரி சில பேர் ரொம்ப ஆர்வமாக பணியாற்றி கொண்டு வருகிறோம்.
0: ரொம்ப அருமை சார். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும், அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாருமே, உலக நாடுகள்ல இருக்கிற எல்லாரும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நலந்தா பல்கலைக்கழகத்துலதான் படிச்சாங்க அப்படிங்கிறப்போ அவ்வளவு ஒரு சிறப்பான லெகசியை நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க ரிசர்ச் பண்றதுல ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். உங்களோட நிறைய படைப்புகள்ல இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம், அதனுடைய சிறப்பம்சங்களை நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. அப்போ உங்களோட கல்வியை தேசத்தோட சம்மந்தப்படுத்தி ஒரு நேஷன் சென்ட்ரிக் அப்ரோச்சுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சதுக்கான காரணம் என்ன சார்?
1: அதாவது அது இயற்கையாகவே வந்தது. அதாவது நான் படிக்க ஆரம்பித்த போது நான் முன்னால் சொன்ன மாதிரி, இப்போ நாங்கள்லாம் வந்து, நானும் இந்த கல்வி முறையில் உருவானவன் தான். நான் மாணவனாக இருந்து இந்த டாக்டர் படிப்பு, முனைவர் பட்டத்தை முடிச்சுட்டு ஆசிரியராக போகும்போது எனக்குமே அந்த பாடப்புத்தகத்தில் அதில் சொல்லியிருக்கிறதா உண்மைங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நான் கோவை பகுதியிலேருந்து வர்றவன். அங்கே வந்து இப்போ எங்கள் குடும்பமே விவசாய குடும்பமாக இருந்தது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்களை மாதிரி சில குடும்பங்கள் எல்லாம் தொழில் துறைக்கு போச்சு. விவசாயம் போக உபரி நேரத்தில் வந்து அவங்க தொழில்களை ஆரம்பித்தாங்க. இது பல நாடு பூரா அப்படித்தான் நடந்திருக்குது. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, கோவையாக இருக்கலாம், திருப்பூராக இருக்கலாம், கரூராக இருக்கலாம், திருச்செங்கோடாக இருக்கலாம், இதெல்லாம் விவசாய குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க கடந்த 50-60 வருஷ காலத்தில் தொழிலுக்கு, சின்ன சின்ன தொழில்களுக்கு போனாங்க.

0: இப்போ பெரிய மாற்றம் அதனால் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க அந்த தொழில்களில் பார்த்தீங்கன்னா முன்னணியில் நம்ம நாட்டு அளவில் இருக்கிறாங்க, தேசிய அளவில் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் திருப்பூர்லிருந்து மட்டும் ஏற்றுமதியாகக்கூடிய பின்னலாடை துணிகள் இந்தியாவினுடைய மொத்த துணிகளில் 90 விழுக்காடு இருக்குது. நாம் நம்ப முடியுதா? இது சாதாரணமாக 1970களினுடைய கடைசியில் சின்னதாக ஆரம்பிக்கப்பட்டது தான். ஆக இந்த மாற்றங்களை நான் சின்ன வயசுலேருந்து நேரடியாக எங்கள் குடும்பங்க மூலமாகவே பார்த்தோம். அதனால் நான் வந்து இந்த நவீன கல்வியும் படித்தேன். அதில் படித்தது வந்து நாம் நடைமுறையில் இல்லை, ஆனால் இதில் வந்து சமூகத்தில் நடைமுறையில் விஷயங்கள் நடந்துட்டு வருது. ஆகவே இதையை வந்து நாம் கல்வித்துறைக்கு கொண்டு வரணும், உண்மையில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் படிக்க ஆரம்பித்தேன். அது போக போக இது ஒரு தங்கச்சுரங்கம் மாதிரி ஒரு பெரிய பெரிய பெட்டகம், அதில் நாம் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அப்படித்தான் எனக்கு ஆர்வம் அதிகமாகி அதில் படிக்க ஆரம்பித்தேன்.
1: ரொம்ப அருமை சார். அதே மாதிரி இன்றைக்கு நாம் டெவலப் பண்ணியிருக்க மிக சிறந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே நம்மளோட பண்பாட்டில் வேறொன்று இருக்கக்கூடியவை தான். இதை நீங்கள் வந்து நிறைய இலக்கியங்களோட தொடர்பு படுத்தி நிறைய பேசியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக ஒரு சில உதாரணங்கள் கொடுக்கணும்.
0: இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலாச்சாரத்தால் பிணைக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இருக்குது. இப்போ உதாரணமாக தென் தமிழ்நாட்டினுடைய மக்கள் சில பகுதிகளில் ஒரு மாதிரி செய்வாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ வியாபாரத்துறையில் சில்லறை வணிகம் உள்ளிட்ட துறைகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சமூகம் தொழில்துறையில் நாடார் சமூகம். ஒரு 70-80 வருஷத்திற்கு முன்னால் சாதாரண விவசாயத்துறையில் இருந்தவங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில்லறை வணிகத்தில் ஒரு 70 விழுக்காடுக்கு மேலே அவங்க தான் செஞ்சுட்டு வர்றாங்க. சிவகாசி, விருதுநகர் போன்ற தொழில் மையங்கள் அவங்களால தான் உருவாச்சு. இதற்கு அவங்க என்ன மாதிரி ஆரம்பத்தில் பண்ணாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் யாருக்குமே பணம் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த வியாபார குடும்பங்கள் வணிக குடும்ப சமூகங்கள்லேருந்து வந்தவங்களுக்கு வேணா பணம் இருந்தது. ஆனால் கடந்த 70 வருஷ காலத்தில் இந்தியாவில் இந்த தொழில்துறையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், அது குஜராத்தில் பட்டேல்களாக இருக்கலாம், இங்கே வந்து நாடார் சமூகமாக இருக்கலாம், கவுண்டர் சமூகமாக இருக்கலாம், ஆந்திராவில் ரெட்டி சமூகம், இந்த மாதிரி எல்லா சமூகங்களும் இருக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதற்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் விவசாய பின்னணியிலிருந்து வந்தவங்க. அப்போ அதில் எப்படி பணம் சேர்த்துறாங்க, எப்படி போனாங்கங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பின்னணி இருக்குது. இப்போ இந்த நாடார் சமூக மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மகமைன்னு அவங்களே ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க, முறையை உருவாக்குறாங்க. ஒரு வருமானத்தில் 1 ரூபாய்க்கு 2 பைசா 3 பைசா சேமித்து வைக்கிறது, அதை பொதுவாக சேமிக்கிறதுன்னு. அப்படி பொதுவாக சேமித்த சேமிப்பை தொழில் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இப்படி தொழில் வந்து விரிவடைகிறது. இன்றைக்கு வியாபார வணிகத்துறையில் பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பின்னணி இருக்குது. இது வந்து பார்த்ததுங்கன்னா நம்ம பெரிய பெரியவங்க சொல்லுவாங்களே, சிறுக சேமித்து பெரிய அளவில் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த பழமொழிக்கு அது இலக்கணமாக வரும். நான் உதாரணத்துக்கு ஒரு சமூகத்தை சொன்னேன். இதில் பொதுவாகவே நம்ம நாட்டில் மக்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, தேவைக்கு அதிகமாக பண்ணுற செலவு பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வருமானம் வந்து ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா நீ 5 ரூபாய் செலவு பண்ணு, அதுக்கு மேலே செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இதில் நிறைய பழமொழிகள் இருக்குது. இதில் சங்க இலக்கியங்கள்லாம் இருக்குது. சங்க இலக்கியங்களில் ஒரு பாட்டி சொல்லுவாங்க, அவங்க மாடு வளர்த்திட்டு இருப்பாங்க. எப்பவுமே இப்பவும் அப்படித்தானே, கிராமத்து குடும்பங்களில் அந்த மாடு கவனித்து அதில் பால் வரக்கூடிய வருமானம் எப்பவுமே அம்மாவை வச்சுக்குவாங்க. அது அந்த காலத்துலேயும் அப்படித்தான் இருந்திருக்குது. பாட்டி அப்போ சொல்லுவாங்க, ஒரு சங்க இலக்கியத்தில் வருது, அதாவது எப்படி அப்போ செயல்பட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி மோர் விற்கிற பணம், பால் விற்கிற பணம், இதெல்லாம் வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ், மாதாந்திர செலவுக்கு தினசரி செலவுக்கு வச்சுக்குவாங்க. நெய் தயிர் விற்கிற செலவு வந்து மூலதனத்துக்கு வச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் செலவு பண்ண மாட்டாங்க. இதில் வர்றது எதுக்கு, மீதி வர்றது சேமிப்பு, அது மூலதனத்துக்கு, எதிர்காலத்துக்கு. நீங்கள் எதிர்காலத்தில் ஏதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கலாம், அல்லது வீடு கட்ட வேண்டி இருக்கலாம், எதுக்கு வேணாலும் இருக்கலாம். ஆக அப்போவே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தினசரி செலவுக்குன்னு ஒன்று, மூலதன செலவுக்குன்னு ஒன்று. இது நாங்கள் இப்போ, நான் ஒரு ஃபைனான்ஸ் நிதித்துறை பேராசிரியர், நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். பழைய காலத்திலேயே இருக்குது, அது இன்றைக்கும் இருக்கிறது. நான் போகிற பக்கம் நிறைய பக்கம் பெரும்பாலும் தாய்மார்களினுடைய பங்கு என்னன்னு தொழில் பண்ணுறவங்கள கேட்பேன் நான். அதில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மகனுக்காக கணவனுக்காக வந்து பணம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பல இடங்களில் தொழில் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்பாக்கள் வந்து பையனை உடனடியாக அவங்க பணம் சரின்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தை இருக்குது, குறிப்பாக போன தலைமுறையிலலாம். அதனால் அவங்க எல்லாத்துக்குமே பின்னால் பிரித்து கொடுக்கலாம், எல்லாத்தையும் கவனிச்சிக்கலாம்னு நினைப்பாங்க. ஒரு பையனை மட்டும் சரியாக படிச்சிருக்க மாட்டார், அவர் தொழில் பண்ணுறோம்னு சொல்லுவார், அப்புறம் கிடைக்காது. ஆனால் அம்மாவை கேட்பார், அம்மா உடனே அவங்க தனியாக வச்சுருப்பாங்க அக்கௌண்ட்டு கணக்கு, அவங்க 20,000-30,000 தான் இருக்கப்போ அது கொடுப்பாங்க. அதில் அந்த பணத்திலிருந்து இன்றைக்கி வந்தவங்க பல கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. எப்படி பண்ணுங்க, எங்கள் அம்மா தான் சார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் சங்க காலத்தில் என்ன நடந்ததோ அது இன்றைக்கும் வந்து நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நாம் பார்க்க முடியும். அதனால் இந்த சேமிப்பாகட்டு மூலதனம் பண்ணுறதாக இருக்கட்டு, வழக்கமாக தொழில்னு பண்ணும்போது பல சமயங்களில் தோல்விகள் வரும், சிரமம் வரும், நஷ்டம் வரும். இதில் அதில் வந்து பெரும்பாலும் அதில் பங்கெடுக்கிறது ஒட்டுமொத்த குடும்பம் பங்கெடுக்கு. ஆனால் தாய்மார்கள் கொஞ்சம் அதிகமாக வருத்தப்படுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க, பரவாயில்ல நீ தைரியமாக செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்தில் இன்றைக்கும் நடந்து வருகிறது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். நான் வந்து இப்போ சங்கத்தமிழ் சங்ககால தமிழ் வணிகம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கிறேன். அதுக்காக நான் வந்து சேகரிச்சிட்ருக்கிறேன், ஒரு 3/4 மேலே எழுதி முடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்திலேயே நம்ம தமிழ்நாடு, பாரத நாடு முழுதுமே அப்படித்தான், தமிழ்நாடு பெரிய அளவில் உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்குது. நான் ஒரு செய்தி படித்தேன், ரோம்ங்கிற ஒரு பகுதியிலிருந்து மட்டும், இப்போ ரோம் வந்து இத்தாலியினுடைய ஒரு பகுதியாக இருக்குது, அப்போ வந்து ரோம் பேரரசுன்னு இருந்தது, அந்த ரோம பேரரசு மட்டும் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து, இன்றைய தமிழ்நாடுனா அப்போதைய தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா அதையெல்லாம் சேர்த்திய பகுதி, கொஞ்சம் கர்நாடகா எல்லாம் சேர்ந்த பகுதி, ஒரு நாளைக்கு 2,000 வருஷத்துக்கு முன்னால 1.5 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய வாசனை பொருட்கள் சென்ட் இது மாதிரின்னு வச்சுக்குவோம், 1.5 கோடி ரூபாய் ரோம் நாட்டிலிருந்து மட்டும் வாங்கிட்டு
1: இருந்திருக்கு,
0: நம்ப முடியுதான், 1.5 கோடி ரூபாய்க்கு. ஆக நம்ம வந்து அப்போவே வந்து பெரிய அளவில் நம்ம நாடு தொழில்துறையில் வணிகத்தில் பெரிய அளவில் ஒரு செல்வாக்கோடு வழங்கி இருந்திருக்கிறது. காரணம் அது அது அப்போ எப்படின்னா அந்த சங்க காலத்தில் ஏற்பட்ட, பழைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வாழ்க்கை முறை தான். விதுர நீதினு ஒரு புத்தகம் இருக்குது, விதுர தெரியுமே மகாபாரதத்தில் வருவார், அந்த விதுர நீதி புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃப் இங்கிலீஷில் சொன்னால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் அப்படிம்பார். அதாவது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறது தான் வாழ்க்கையில் உனக்கு பெரிய அங்கீகாரம் அப்படிம்பார். அப்போ என்ன நினச்சாங்க, அப்போவே நீ வந்து வேலைக்கு அதிகமாக போகிறதுங்கிறது வேண்டாம், நீ வந்து சொந்தமாக என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறது. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில், இன்னைக்கு உலக நாடுகளோடு பார்க்கும்போது இன்றைக்கும் நம்ம நாட்டில் தான் 40-45 விழுக்காடு பேர் சொந்தமாக பண்ணுறாங்க. அது சின்ன பெட்டி கடையாக இருக்கலாம், பெரிய அளவில் இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: கண்டிப்பாக
0: நீங்கள் அந்த, ஆனால் இதே வந்து இப்போ அமெரிக்க நாடு ஐரோப்பிய நாடுகளெல்லாம் இப்போ எண்ணிக்கை பார்த்தா 6%, 7% அவ்வளோதான். அவங்க பெரும்பாலும் வேலைக்கு தான் போவாங்க, அவங்க பெரும்பாலும் வேலைக்கு போவாங்க. ஆனால் நம்ம பாரத நாட்டிலையும் மட்டும் இவ்வளவு பேர் சொந்தமாக பண்ணுவாங்க. காரணம் அப்போ இருந்தே அப்படித்தான். காரணம் நீங்கள் வந்து யாரையும் நம்ப வேண்டியதில்லை, சொந்தமாக பண்ணலாம், நினச்சா லீவு விடலாம், சொந்தக்காரர் கல்யாணம்னா 2-3 நாளைக்கு போகலாம், ஆஃபீஸ்லாம் போனால் பண்ண முடியுமா. அதனால் அந்த மாதிரி அந்த கலாச்சார விழுமியங்கள், பண்பாட்டு விழுமியங்கள்ங்கிறது இன்றைக்கும் இருந்து வருகிறது. அன்னைக்கு என்ன பெரியவங்க சொன்னாங்களோ அது வந்து இன்றைக்கும் இருந்து வருவதை நாம் பார்க்குறோம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், தொழில் முனைவிலிருந்து நிதியிலிருந்து எல்லா விஷயமும் அந்த காலத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில நவீன கோட்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க, இந்த என்வாயன்மெண்டல் சோசியல் கவர்னன்ஸ், ESG, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இதெல்லாம் எனக்கு இப்போ நீங்க சொல்றதுல இருந்து கண்டிப்பாக தெரியுது, இது எல்லாமே அந்த காலத்துல நம்மளும் இதை செஞ்சிருப்போம். ஸோ இந்த தொடர்பும் இலக்கியங்கள்ல இருக்காங்க.
0: அதாவது இலக்கியம் இப்போ இப்போ மாதிரி அப்போ பிரச்சனை இல்லை, அப்போ வந்து நம்ம வாழ்க்கை முறையே வந்து பெரும்பாலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வாழ்க்கை முறை தான் இருந்தது. அதற்கான இலக்கியங்களில் நம்முடைய தொன்மையான நூல்களில் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் இயற்கையிலிருந்து எப்படி எடுக்க வேண்டும் என்று பழைய காலத்தில் நூலில் சொன்னாங்கன்னு சொன்னால், எப்படி வந்து ஒரு தேனி பூவிலிருந்து தேன் எடுக்குதோ அந்த மாதிரி எடுக்கணும். அது அப்படி தினசரி தேன் எடுக்கிறதுனால அது அழிச்சு போயிடுறதில்ல, தேவையான அளவு எடுக்குது, அதை அழிக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. நம்முடைய பழைய வாழ்க்கை முறை எல்லாமே வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை முறையே இருந்தது. ஆனால் இந்த நவீன காலத்தில் 200 வருஷ காலத்தில் குறிப்பாக அது மாறிப்போய் நிறையா இயற்கை பாதிக்கக்கூடிய அளவில் நாம் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறோம். அது ஒரு நதி நீரை மாசுபடுறதா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களாக இருக்கலாம். அதனால் இப்போ வந்து அந்த என்விரான்மெண்ட்டு ரிலேட்டடு நாம் எல்லாம் இலக்கு வைக்கிறோம். இப்போ ஐநா அமைப்பு வந்து ESG அப்படின்னு வைக்கிது, கோல் மாதிரி வச்சு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் நாம் அந்த முறைகளை கடைபிடிச்சாலே இதுக்கு பெரிய தீர்வுகள் இப்போவும் கூட கிடைக்கும். ஏன்னா இயற்கை அப்படிங்கிறது இது நமக்கு சொந்தமானதில்லை, நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய சொத்து. இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே பாதுகாத்து கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு. அப்போ தான் இந்த சமுதாயம் வாழ முடியும். துரதிர்ஷ்டவசமாக என்ன போச்சு, கடந்த 100 வருஷமாக 200 வருஷமாக இதில் நிறைய தப்புகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இப்போ பாதிப்புகள் வருது. குறைஞ்சது இப்போவாவது அதை திருத்தி நாம் பண்ணினோம்னா தான் அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த வருஷமே அந்த எல் நினோனுடைய பாதிப்பு நிறைய இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் இருந்ததுன்னா மழை எல்லாமே பாதிக்கும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த நம்மளுடைய நேர்காணலை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு மாணவன் ஆராய்ச்சியில் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னவா இருக்கும்?
0: நான் என்ன அறிவுரை சொல்லுவேன்னா, நம்ம நாட்டில் நம்ம பெற்றோர்கள், நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம சமூகம் எப்படி வாழுதுங்கிறத முதல்ல நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ அரசுக்கு என்னென்னா, கொள்கை வகுப்பவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை என்ன நடக்குது காலத்தில் அப்படிங்கிறது துரதிர்ஷ்டமாக தெரியறதில்ல. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களும் சமூகங்களும் தனித்தனியாக இருக்கின்றன, தீவு போல, அவங்களுக்கு ஒரு இடைவெளி இல்லை. இவங்க ரெண்டும் இணைந்து செயல்படணும். அதாவது கல்வி நிறுவனங்கள் சமூகத்திற்கு தேவையான பொருத்தமான கல்வியை கொடுக்கணும், அங்கே என்ன தேவையோ அது இருக்கணும். அதனால தான் முதல்லலாம் கில்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது நம்ம நாட்டில். எந்த விதமான தொழிலுக்கு ஆள் வேணுமோ அது வந்து இந்த கில்டு மூலமாக கல்வி நிறுவனங்களுக்கு தெரியும். கல்வி நிறுவனங்கள் அதுக்கு தகுந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி முறை இருக்கு. இது குறிப்பாக அந்த காலனி ஆதிக்க காலத்தில் தான் மாறிப்போச்சு. அதனால் நம்ம சமூகத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. பெரியவங்க வந்து நம்ம சமூகம் ஒரு ஒரு ஓப்பன் ஏர் யூனிவர்சிட்டி. இதில் நீங்கள் நிறையா விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். இப்போவுமே நான் வரலாற்று மட்டும் சொல்லலை, இப்போ கான்டெம்பரரி ஃபங்க்ஷனிங் இப்போ என்ன நடக்குதுங்கிறது நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வீட்டில் அப்பா தான் அம்மா தான் இப்படி இருக்கிறாங்க, சிரமப்பட்டு அடுத்த நமக்காக சேமிக்கிறாங்கன்னு. நாட்டில் எல்லா அப்பா அப்படித்தான், பெரும்பாலும் அம்மா இப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த கள ஆய்வுகள் மூலமாக நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய நடைமுறைகளை நீங்கள் வெளிக்கொண்டதாலே இது பெரிய ஒரு காரியமாக அமையும். அடுத்த ஒரு 5 வருடத்துக்கு நான் என்ன நடக்குதுங்கிறத கள ஆய்வுகளை நீ பண்ணணும். நாம் என்ன நினைக்கிறோம், பெரும்பாலும் நம்ம நாட்டை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, வெளிநாட்டுக்காரன் ஏதாவது சொன்னான்னா அதுபடி புரிஞ்சுக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நாம் நம்ம ஊர் எப்படி, இப்போ சென்னைனா சென்னை எப்படி, கோயம்புத்தூர்னா நமக்குள்ளேயே 1-2 வித்தியாசம் இருக்குது. ஆனால் பொதுவான தன்மையுடையது எல்லாமே இதுகளை நாம் கள ஆய்வுகள் பண்ணால் தான் வந்து தெரிய முறையே. நாம் நம்ம தேசத்தை நம்ம ஊரை வெளிநாட்டு கண்ணாடி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தவறாக இருக்கும். நம்ம ஊரை படிக்கிறதுக்கு நாம் தான் பொருத்தமானவங்க. அதனால் நம்ம ஆய்வாளர்கள் வந்து குறிப்பாக இந்த சமூக அறிவியல் துறையில் சோசியல் சயின்ஸில் கள ஆய்வுகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் அன்போடு வேண்டிக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. கண்டிப்பாக நம்மளோட மாணவர்கள் நம்மளோட நேயர்கள் எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. உங்களுடைய ஆராய்ச்சி பணியும் இன்னும் சிறப்பாக போய்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி.
0: திவ்யாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா பண்ணணும்.
1: தேங்க்யூ சோ மச். நன்றி.

0: புரிபோங்க, எனக்கு இஷ்டம் அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பிரமான

0: புரியுது புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதா செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத.
1: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: பி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி.

0: 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.